நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன. நேரம் 5:49 கேட்கலாம் மங்கள இசை.

0: நாள் ஒரு குரல். ஒருமயுள் ஆமை போல் ஐந்தடங்கள் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. அதிகாரம் அடக்கமுடைமை. குரல் எண் 126. விளக்கம்: ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்பொறிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அஃது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்புடையது. ஒருமயுள் ஆமை போல் ஐந்தடங்கள் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
5: இங்க தாதா கிங்
6: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
7: நம்ம 102.8

0: உங்களின்
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர்
0: புதுவை 102.8.
2: நம்ம புதுவையில இருக்க அரிக்கைமேடு பத்தி தெரியுமா?
3: தெரியாது சார்.
2: கோரிமேடு
3: தெரியவே தெரியாது சார்.
2: கீழூரு, அரியூரு, பங்கூரு
3: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
0: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
4: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
1: தொழில் முனைவோர்கள்,
4: நாடக கலைஞர்கள்,
1: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
4: ஹாய் ஸ்நேகிதியே,
1: FM ரெயின்போ புதுவை 102.8
4: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2
1: ஹாய் ஸ்நேகிதியே.
4: ஹாய் ஸ்நேகிதியே.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு
7: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
8: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
7: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
9: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பரே.
8: இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இல்

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க மனம் அது செம்மையானால். வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னையஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் இரவை பாசானத்தில் நாட்டு ரக சவுக்கு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கும் தட்டான் பூச்சிகள் தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்க வந்த காந்தி, அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, காது மூக்கு தொண்டை பகுதியில் தேவையற்ற பொருட்கள் சிக்கிக்கொண்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:35 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை மற்றும் 8:30 முதல் 8:55 வரையும் நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னவல்லி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கேட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். பனிரெண்டு வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே. நாடகத்துறையின் பயணம் குறித்து சி. பரிமளா மேரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கணங்கள். 3:00 ஹலோ டாக்டர். பெண்களுக்கு ஏற்படும் இரத்த சோகை தடுப்பு மற்றும் மேலாண்மை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் சி. சர்குணதேவி அவர்கள். 4:00 முதல் 4:30 வரை கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர் ராம் தங்க நகை மாளிகை. மீண்டும் 4:30 முதல் 5:00 வரை கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனா. 6:20 முதல் 7:00 வரை, 7:02 முதல் 7:15 வரை, மீண்டும் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே. இதற்கிடையே 7:30 முதல் 7:32 வரை பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுடர் சென்னையஞ்சல். ஒன்பது 9:30 தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2:00, இரவு 9:00 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

காலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். மேலும் காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும்.

0: 1215 கிலோ ஹெச் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்வுகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. கோளேரி ஜி வினோத்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சின்னராஜா குப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்களின் தவில் படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. சென்னையஞ்சல் 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் லக்ஷ்மி சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. சென்னையஞ்சல் பகல் 12:00 சிந்திக்க ஒரு நிமிடம். நாடகம் எழுத்தாக்கம் எம் செந்தில்குமார், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை. இதில் என் சி சவுந்தரவள்ளி அவர்கள் பாடியுள்ள பாசுரங்கங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம். நாடகத்துறையின் பயணம் குறித்து சி பரிமலா மேரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. இதில் இடம்பெறும் ஒரிய மொழி பாடல் எழுதியவர் கே சி பானித்ரகி. சென்னையஞ்சல் 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பராமரிப்பு பணி காரணமாக 3:10 முதல் 5:00 வரை தற்காலிகமாக ஒலிபரப்பு நிறுத்தப்பட்டு மீண்டும் இதே அலைவரிசையில் மாலை 5:00 தொடங்கும். 5:00 பொன்மாலை பொழுது. இதில் கடிதம் என்ற தலைப்பில் வரும் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை. 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். சிறுதானியங்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் கே ஸ்ரீமதி அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி இடம்பெறும். ஸ்பாட்லைட் ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். இரவு 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள் மற்றும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் சென்னையஞ்சல்.
1: நேரம் இப்பொழுது 6:10 ஆகாஷ்வாணி.
2: இனித்தானும் நல்லவை கேட்க மனம் அது செம்மையானால் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி.

0: அவர்கள்.
1: நாம் சந்தோஷமாக இருப்பதற்கும் சாதனைகள் பல புரிந்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் நமக்கு முக்கியமான தேவை எது தெரியுமா? மன நிம்மதி மட்டும்தான். மனம் என்பது நம்மால் வகுக்கப்படும் வரையறைக்குள் அடங்காது. மனதை அடக்குவதற்கு எந்த சட்டமும் கிடையாது. அது ஒரு சமயம் அடங்குவது போன்று தோற்றமளிக்கும் உணர்வை கொடுக்கும், அடுத்த கணமே அலைகடல் போல ஆர்ப்பரிக்கும். இப்படி நிலை கெட்ட அலைபாய்கின்ற மனதினால் நாம் அமைதி இழந்து தவிக்க நேரிடுகிறது. அதீத மகிழ்ச்சியும் அளவுக்கு மிஞ்சிய கவலைகளும் நம்மை விட்டு தொலை தூரம் விலக்கி வைக்கப்பட வேண்டும். மனிதனை மற்ற உயிர் இனங்களில் இருந்து வேறுபடுத்தி காட்ட உதவுவது மனமே. ஏனெனில் மனிதனையும் மனதையும் பிரிக்க முடியாது, பிரிக்க இயலாது. மனமானது நமது நினைவுகள் மற்றும் உணர்வுகளின் நிலைக்களனாக இயங்குகிறது. மனித வாழ்க்கை திருப்திகரமாக வளமாக அமைய வேண்டும் என்றால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக கொண்டு வாழ வேண்டியது அவசியம். மனித குலத்துக்கே உரிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐம்புல இன்பங்களை அடக்கி அவற்றை அளவோடு பயன்படுத்தி வாழ்ந்தாலே போதும். சிறந்த வாழ்க்கைக்கு நிறைவான மனம் வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்களே செயல்களாகவும் குணங்களாகவும் வெளிப்படுகின்றன. எனவேதான் மனதை அதன் போக்கில் போகட்டும் என்று விலகி நிற்காமல் அதனை நேர்மறை திசையில் திருப்புவதே மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான அவசியமான செயலாகும். மனம் தூய்மை, செயல் தூய்மை இரண்டனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் பொம்மைகளை உண்மைகள் என்று நம்பி நமது மனம் என்னும் ரதமானது எதிர்த்திசையில் ஓடுகிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் சேரும் இடம் இன்னும் வரவில்லையே, நம் இலக்கை இன்னும் அடையவில்லையே என்று புலம்புவதில் அர்த்தமில்லை. எனவே மனதினை அன்பும் கனிவும் மனித நேயமும் கொண்ட நல்ல மனமாக மாற்றி அமைக்க வேண்டும். நாம் முன் செய்த வினை பயன் காரணமாக மனமும் அதனோடு சேர்ந்து நம் மதியும் கெட்டு உலக விஷயங்களிலே உழன்று தானும் அழிந்து உயிரையும் பேரின்ப நிலையை அடைய ஒட்டாமல் தடுத்து அழித்து விடுகிறது. எனவேதான் மனதை நல்வழிப்படுத்த உயிர்களிடத்து அன்பையும் உண்மை பரம்பொருளாம் இறைவனிடத்து பக்தியையும் ஆத்மார்த்தமாக செலுத்தும்படி செய்ய வேண்டும். இதையேதான் வள்ளலார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள்புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கு எல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று மனம் உருகி இறைவனிடம் வேண்டுகின்றார். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதனையே நாம் மற்றவர்களுக்கு முழுமையாக மனதார செய்தால் உறவுகள் மேம்படும், மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக மனதில் நம்பிக்கையும் நிலைப்பாடும் நிச்சயமாக வேரூன்றும் என்பது உறுதி.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8, நேரம் 6:14. இன்று மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை வழங்குவோர் ராம் தங்க நகை மாளிகை.
4: இன்றென்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 6:15. தொடர்வது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதலாவதாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களது குரலில் பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணித்திங்கள் 26 நாள், வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் இரவை பாசனத்திற்கு நாட்டு ரக சவுக்கு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: காத்த முத்து தென்னந்தோப்புக்கு வரேன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் வர காணுமே.
1: சரி, அவர் வர்றதுக்குள்ள தென்னை மரத்துல ஏறிய ரெண்டு இளநீர் வெட்டி சாப்பிட்டு வருவோம், ஏறுவோம்.
0: அப்பாடா, ஒரு வழியா தென்னை மரத்துல ஏறிய உக்காந்துட்டோம். சரி, ரெண்டு இளநீர் வெட்டி சாப்பிடுவோம். ஆஹா, இளநீர் நல்லா தித்திப்பா இருக்குது. அங்க பாரு, தென்னை மரத்துல எவ்வளவு குயில்கள். ஆஹா, பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு.
2: தென்னை மர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே என்ன தேடி வந்த

0: தென்னந்தோப்புல கருத்த முத்து இருக்கிறதா சொன்னாங்க வீட்டில். இங்கே வந்து பார்த்தா ஆளை காணோம், ஆனால் சைக்கிள் நிற்கிது. எங்கே போயிருப்பார்? இது என்னடா, அது ஒரு தென்னை மட்டும் மேலேந்து விழுது, அது எளனியை வெட்டி சாப்பிட்ட ஒரு மட்டை மட்டும் விழுது. ஐயோ, யாராவது பேயா? ஏதாவது யாரும் சிரிக்கிற மாதிரி சத்தம் கேடுச்சு.
1: நான் தான் கருத்த முத்து.
0: என்னது, கருத்த முத்தா?
1: ஆமா.
0: அப்பா கருத்த முத்து, எங்கப்பா இருக்கிற? பயமா இருக்குப்பா.
1: கருத்த முத்தா பயந்துட்டாப்பா, மேல பாருப்பான் தென்னை மரத்துல, மேல பாரு.
0: எப்பா கருத்த முத்து?
1: ஆமா.
0: எப்பா தென்னை மரத்துல உட்காந்துட்டு என்னப்பா பண்ற?
1: கருத்த முத்து, நீ இங்க வருவனு தெரியும், அதனாலதான் உன்னை பயமுறுத்துறதுக்காக தென்னை மரத்துல ஏறினா. யாருனதோ யாருனா, அப்படியே ஒரு ரெண்டு இளநீ வெட்டி சாப்பிடலாம்னு சாப்பிட்டா.
0: எப்பா நீ சாப்பிட்டதுதான் சாப்பிட்ட, எதுக்குப்பா மட்டைய திடீர்னு போட்ட?
1: உன்னை பயமுறுத்துறதுதான்.
0: சரிப்பா சரிப்பா, என்ன பயமுத்துனதுல எனக்கு ஈரக்குலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நீ முதல்ல பார்த்து இறங்கி வாப்பா.
1: ஆ சரி சரி காத்து முத்த. இறங்கிட்டுப்பா காத்து முத்த. இப்படி கயிற்று கட்டில உட்காருப்பா, ரொம்ப பயந்து போயிருக்கா. இப்படி உட்காரு உட்காரு.
0: ஆமாப்பா, கால நேரத்துல ரொம்ப பயந்துட்டேன்ப்பா.
1: இந்த நீ ஒரு எள்ளி சாப்பிடு வெட்டுற.
0: ஆ சரிப்பா சரிப்பா.
1: இந்த குடிப்பா குடிப்பா.
0: கொண்டாப்பா கொண்டாப்பா. ஏப்பா இளநீ ரொம்ப நல்லா இருந்ததுப்பா.
1: என் வீட்டு மரம்ல இளநீ சூப்பராக இருக்கும், தண்ணியை தித்திக்கும். கதை முத ஒன்று கேட்கலான்னு பார்த்தா ஞாபகம் வந்துருச்சுப்பா. போன வாரம் மேற்கால ஒரு ஏக்கர் நிலம் வாங்கினேன், அதில் தண்ணி ஏற மாட்டேங்குதுப்பா. அதனால் சவுக்க பயிரிடலான்னு ஒரு ஐடியா. அதான் என் பொஞ்சாதையும் சொன்னாங்க இந்த சவுக்க பயிரிடுங்கண்ணே. அதனால தான் உங்ககிட்ட விவரம் கேட்குறேன், என்ன ரகமான சவுக்கு பயிரிடலாம்?
0: கதை முத்து, பொதுவாக சவுக்குங்கிறது வேற வழியே இல்லைன்னா நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களை விளைவிக்கக்கூடிய ஒரு விவசாயி.
1: சரி,
0: முடிஞ்ச வரைக்கும் உணவுப் பொருளை கொடுக்கக்கூடியதான் நம்ம விளைவிக்கணும். வேற வழி இல்லாத நிலமா இருந்துச்சுன்னா மட்டும்தான்ப்பா இந்த மாதிரி மரங்களுக்கு போகணும். நீ சொல்றத பார்த்தா தண்ணி வேற சரியா ஏறலங்கிற.
1: ஆமா காத்து முத்த,
0: அந்த மாதிரி நிலத்துக்கு சவுக்க நல்லதுதான். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப சில பேர் சொல்லுவாங்க வீரிய ஒட்டு ரகம் ஜிங்குனியானா அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது சவுக்குல. அது நல்ல உயரமா நல்லா பம்பையா போகுது, நல்லா மரம் நல்லா பருத்து நல்லா பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை விட நாட்டு சவுக்கு தான்ப்பா ரொம்ப நல்லது.
1: அதான் முத்த, நாட்டு சவுக்கு ரொம்ப நல்லது.
0: ஆமாப்பா, ஏன்னா விலையும் அதிகமா கிடைக்குது. இப்ப இந்த கட்டடம் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா, அந்த கட்டுமான பணியில, அப்புறம் அந்த காங்கிரீட் மேற்கூரை போடுறாங்க இல்லையா, அதுக்கு சென்டரிங் அமைக்கிறது, இதுக்கெல்லாம் சவுக்கு மரங்களை தான் முட்டுக்காலா பயன்படுத்த.

0: பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா மெல்லிசா இருக்குன்னா அந்த வாழை விவசாயம் பண்ணுறவங்கலாம் வாழைக்கு முட்டு கொடுக்கறதுக்கும் சவுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதனால சவுக்குக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்க தான்ப்பா செய்யுது.
1: அதுவும் அந்த நாட்டு சவுக்க.
0: ஆமாப்பா, நீ நாட்டு சவுக்கே பண்ணு, ஏன்னா அது வந்து எப்படியும் நம்ம வித்துடலாம்.
1: ஆமாம்,
0: அதனால உனக்கு இப்போ என்ன தெரியணுங்கிற?
1: அதான் என்ன ரக சவுக்கு பயிரிட்டா நல்ல லாபம் தரும்?
0: அதான் சொல்லிட்டேனப்பா, நாட்டு சவுக்கே போடு அப்படின்னு.
1: சரி, நிலம் எப்படி தயார் பண்ணுறது, சாகுபடி முறை என்ன, உரம் நிர்வாகம் என்ன, இது சம்மந்தமான நிறைய தொழில்நுட்பங்களை பற்றி சொல்லுப்பா.
0: சரிப்பா சரிப்பா, சொல்கிறேன்ப்பா. இரவ பசனமாக நீ செய்ப்பா, ஏன்னா கொஞ்சம் தண்ணி உனக்கு வசதி இருக்கு, அதனால கொஞ்சம் பாருக்கு ரமிச்சு அந்த மேட்டுப்பகான பகுதிக்கும் முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை கொண்டு போகிற வழியை பாரு.
1: சரி சரி.
0: சரியா, முதல்ல அந்த நிலத்தில் ஒரு 20 கிலோ சணப்பை தக்க பூண்டு இதை விதப்பு செஞ்சு அது வளர்ந்த பிறகு அந்த பூ பூக்கிற சமயத்தில் மடக்க உழுது போட்டுணும்ப்பா.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி சரி.
0: அதுக்கு பிறகு ஆட்டுக்கடையோ மாட்டுக்கடையோ கட்டி அப்புறம் மீண்டும் ஒரு முறை உழவு ஓட்டணும். 3 அடி அகலம் 3/4 அடி உயரம் கொண்ட பாறுகளை அமைக்கணும். பாருக்கு பார் 1.5 அடி இடைவெளி இருக்கணும். இதை நம்ம வாய்க்கால நம்ம பயன்படுத்திக்கலாம். பாருடைய ஒரு ஓரத்தில் மட்டும் சவுக்கு கன்றுகளை நம்ம நடணும். 3/4 அடி ஆழம் குழி எடுத்து ஒரு 250 கிராம் மண்புழு உரம் அதை அதில் போட்டு நம்ம கன்றுகளை நடவு செய்யணும். கன்றுக்கு கன்று 3 அடி இடைவெளி இருக்கணும்ப்பா. இது பாத்துக்கப்பா.
1: சரி சரி சரி.
0: கன்று நடவு செஞ்ச அன்னைக்கு உயிர் தண்ணி விடணும். அதுக்கு பிறகு மண்ணோட தன்மைக்கு ஏற்ப நம்ம தண்ணி பாய்ச்சணும்ப்பா. சரியா?
1: சரி சரி.
0: தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்துவதற்கு தான் நம்ம பார் அமைக்கிறோம். இந்த சவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி தேவையில்லாத ஒரு பயிர் தான். வாய்க்கால்ல நம்ம தண்ணி பாய்ச்சிரோம் இல்லையா, அதனால அந்த பார் இருக்குல்ல, அதுல வந்து நம்ம ஒரு 3 மாசத்து பயிரா இருக்கக்கூடிய நிலக்கடலை அப்புறம் உளுந்து இதெல்லாம் ஊடு பயிரா சாகுபடி செஞ்சு நம்ம ஒரு லாபம் பார்க்கலாம். பின்னாடி ஒரு 7-8 மாசம் ஆகி போச்சுன்னா நம்ம வந்து பக்க கிளைகள்லாம் எடுத்து விட்டு கவாத்து செய்யணும்.
1: ஓஹோ,
0: கவாத்து செஞ்சு நம்ம அப்படியே நேரா விட்டுருணும்ப்பா.
1: ஓஹோ, சரி சரி.
0: சில பேர் 1 வருஷம் கழிச்சு கூட கவாத்து செய்யறாங்க. அது வந்து கன்றுடைய வளர்ச்சியை பொறுத்துப்பா. நம்ம அதுக்கு பிறகு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி பாய்ச்சிட்டு வரணும். நடவு செஞ்ச முத ஆண்டு நம்ம வந்து 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சினா போதும்ப்பா, சவுக்குக்கு அவ்வளவு தண்ணி தேவையில்லை.
1: சரி சரி சரி.
0: 2வது வருஷத்துல இருந்து ஒரு 20-25 நாளைக்கு ஒரு தடவை கூட தண்ணி பாய்ச்சலாம். இந்த மாதிரி பாத்துக்க, முடிஞ்ச வரைக்கும் நல்லா நேரா மரத்தை கொண்டு போய் விட்டீங்கன்னா நமக்கு நல்ல லாபம் பின்னாடி கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கவாத்து செய்யறப்ப நமக்கு மிளார் நிறைய விழுந்து கிடக்கும்.
1: ஆமா,
0: சவுக்க மிளாறு.
1: அது என்ன பண்ணலாம்?
0: எப்பா ஒரு காலத்துல கிராமத்துல அதை எடுத்துட்டு போய் அடுப்பெரிப்பாங்க.
1: செங்கல்ல சூழலையா?
0: வீட்லயே அடுப்பறிப்பாங்கப்பா மிளார் வச்சு.
1: ஆமா,
0: இப்ப எல்லாம் வந்து எல்லாம் கேஸ் ஸ்டவ் ஆகி போச்சு.
1: ஆமா, காலம் மாறி போச்சு.
0: அதனால சும்மா கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க.
1: அந்த சவுக்கு மிளார வச்சுட்டு அப்புறம் என்னதான் பண்றது?
0: அதுக்கெல்லாம் ஒரு மிஷின் வந்திருக்கு. அந்த மிளார எல்லாம் நல்லா பொடியா கட் பண்ணி பாரு இடைவெளியில நம்ம வாக்கியா இருக்குல்ல, அதுல போட்டு மக்க விட்டோம்னா அருமையான தழைச்சத்து நமக்கு கிடைச்சிடும்.
1: ஓஹோ, நல்ல ஐடியாச்சு.
0: புரியுதா? 3 வருஷம் கழிச்சு இந்த மரம் நல்லா விலைக்கு போகும். உனக்கு வந்து அதிகமா இந்த 3 வருஷமும் செலவு இருக்காது. நீ அடிக்கடி போய் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல. சவுக்கும் வந்து நமக்கு வந்து நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் தான்.
1: ஆமா ஆமா.
0: பின்னாடி வந்து உனக்கு நல்ல லாபம் இருக்கும்.
1: சரி சரி.
0: அதனால நீ தாராளமா செய்யலாம்ப்பா.
1: சரி காதமுத்து, நான் கூட பயந்துட்டே இருந்தேன் சவுக்க போட்டா என்ன நஷ்டத்துல வருமானன்னு. நீ சொல்றத பார்த்தா நல்ல லாபம் வரும் பழுத்து 4-5 வருஷத்துக்குள்ள.
0: ஆமாப்பா, நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் தான்.
1: அப்ப நாட்டு சவுக்கே நான் பயிரிடுறேன்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா, கட்டாயம் பண்ணுப்பா.
1: சரி சரி சரி.
0: சரி போயிட்டு வரட்டுமா?
1: பார்த்து போயிட்டு வாப்பா.

0: நேயர்கள், இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையஞ்சல்
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா

0: நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் விளையாட்டுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திறன் மேம்பாடு, பரிசோதனை, வடிவமைப்பு, தொழில்நுட்பம், தொழில் முனைவு மேம்பாடு, கடனுதவி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஜவுளித்துறைக்கு இந்த மையங்கள் வழங்கிடும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப மேம்பாடு, சீர்திருத்த நடவடிக்கைகளின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். இந்திய ஜவுளித்துறையை நவீனப்படுத்தும் வகையில் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின் அமலாக்கம் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார். பயனாளர்களின் பயன்பாட்டுக்கு உகந்த வகையில் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ள புதிய இணையதளத்தின் செயல்பாட்டையும் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தொடங்கி வைத்தார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை எல்லிஸ் நகரில் வீட்டு வசதி வாரிய வளாகத்தில் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைப்பதற்கான பணிகளை விரைவில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனைகள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த சில நாட்களாக மதுரை, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை இல்லாத காரணத்தால் பல தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு வருவதாக வெளியாகும் செய்திகள் வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு அங்கன்வாடி மையங்கள் மற்றும் தொடக்க பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள், தரமான கல்வி ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தின் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நினைவு தூணில் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் பங்கேற்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் இன்று வேலூரில் அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவம் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே 1998 தமிழக அரசால் நினைவு தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் July 10 அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதனையொட்டி இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா லெக்ஸ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழை காரணமாக உதகை, கூடலூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இதமான சூழல் நிலவி வருகிறது.

0: முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் உணவிற்காக சாலைகளில் வலம் வருவதால் சுற்றுலா பயணிகள் உரிய முன்னெச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசினகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பெய்த மழை காரணமாக விமான நிலையத்தில் 20 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் திருத்தணி, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, திருவள்ளூர், ஆவடி போன்ற பகுதிகளில் நேற்று கனமழை பெய்து குளிர்ந்த சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரைச் செய்திகள். அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து பஹ்ரைன், குவைத், கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத ஆதரவு நாடு என்ற பட்டியலிலிருந்து சிரியாவை நீக்குவது என்ற முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்நிலை நிபுணர் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உள்நாட்டு காலணி உற்பத்திக்கான சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தரக்கட்டுப்பாட்டு விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை ஆட்சியர் திரு மதுபாலன் வழங்கினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் குறித்த கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வனத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பாட்டவயல் பகுதியில் கம்பி வேலியில் சிக்கியிருந்த சிறுத்தையை மீட்ட வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேது மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும் வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும் மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் விளாட் விக்டர் கார்னியா, மால்டோவின் ராடு ஆல்பர்ட் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ.

0: 102.8 நேரம் 6:55.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கும் தட்டான் பூச்சிகள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
2: தட்டான் வாழ்நாளில் பெரும்பகுதியை லார்வா நிலையிலேயே கழிக்கிறது. லார்வா நிலையில் இருக்கும்போது இது நீரில் உள்ள கொசுக்களின் முட்டைகள், லார்வாக்கள், தன்னை விட சிறிதாக உள்ள பூச்சிகள், புழுக்கள் ஆகியவற்றை உணவாக்குகிறது. வளர்ந்த பூச்சியானது பறந்து கொண்டே சிறு பூச்சிகள், கொசுக்கள், ஈக்கள், பட்டாம்பூச்சிகள் ஆகியவற்றை உண்ணுகிறது. இது ஒரு நாளைக்கு 30 முதல் 100 வரை எண்ணிக்கை கொண்ட கொசுக்களை உண்ணுகிறது. இப்பூச்சியின் வேட்டை முயற்சியில் 95% வரை வெற்றி வாய்ப்பினை பெறுகிறது. இந்த வளர்ந்த தட்டான் இனத்தை பொறுத்து சில வாரங்கள் முதல் 1 வருடம் வரை மட்டுமே இவை உயிர் வாழ்கின்றன. இத்தகைய சிறப்பு வாய்ந்த தட்டான் பூச்சிகள் கொசுக்களை அழிப்பதற்கும் மற்றும் தீங்கு விளக்கும் பூச்சிகளை அழிப்பதற்கும் மனிதர்களுக்கு பெரிதும் உதவுகின்றன. எனவே நாம் ஒவ்வொருவரும் தட்டான் பூச்சியை பாதுகாப்பது நம்முடைய இன்றியமையாத கடமையாகும். தட்டானது லார்வா பருவத்தில் நீரில் உள்ள கொசுக்களின் முட்டைகளை உணவாக்குகிறது. வளர்ந்த நிலையில் கொசுக்கள், ஈக்கள், எறும்புகள் உள்ளிட்ட கெடுதல் விளைவிக்கும் பூச்சிகளை உண்ணுகிறது. இது மனிதர்களுக்கு கெடுதல் செய்யும் பூச்சிகளை அழிக்கும் இயற்கை பூச்சிக்கொல்லியாக செயல்பட்டு பூச்சி மாசுபாட்டை குறைக்கிறது. மேலும் இப்பூச்சி கொசுக்கள், ஈக்கள் உள்ளிட்ட கெடுதல் செய்யும் பூச்சிகளை அழிக்கும் செயற்கை பூச்சிக்கொல்லியின் பயன்பாட்டினை குறைக்கிறது. இதனால் நம்முடைய பொருளாதாரம் மிச்சமாவதோடு செயற்கை பூச்சிக்கொல்லிகளின் தயாரிப்பு மற்றும் பயன்பாட்டினால் உண்டாகும் சுற்றுப்புறல் சீர்கேடுகள் குறைகின்றன. வளமான சுத்தமான நீர் வாழிடத்திற்கான அறிகுறியாக இப்பூச்சி அறியப்படுகின்றது. ஏனெனில் முட்டை, லார்வா, வளர்ந்த நிலை என இப்பூச்சியின் எல்லா நிலையிலும் இதற்கு நன்னீர் வாழிடமே தேவை. தட்டான் பூச்சியானது கொசு, ஈ, சிறு பூச்சிகளை உணவாக கொள்கிறது. மேலும் பறவைகள் மற்றும் சிறு விலங்குகளுக்கு இது உணவாகவும் பயன்படுகிறது. எனவே இப்பூச்சி உணவு சங்கிலின் நடுகிடத்தை பெறுகின்றது. இதனுடைய அழிவால் கொசு, ஈ உள்ளிட்ட சிறு பூச்சிகளின் பெருக்கத்திற்கும் மேல்நிலை விலங்குகளின் உணவு தட்டுப்பாட்டிற்கும் வழிவகுக்கும். தட்டானில் தன்னுடைய 4 இறக்கைகளும் தனித்தனியாக அசைக்கவும் கட்டுப்படுத்தவும் மேலும் கீழும் அசைக்கவும் முன்னும் பின்னும் சுழற்றவும் முடியும். எனவே இப்பூச்சியால் மேல் நோக்கி, கீழ் நோக்கி, பின்னோக்கி, முன்னோக்கி பறக்கவும் பறந்தபடி ஒரு இடத்தில் நிற்கவும் முடியும். அதேபோல் இப்பூச்சியால் வேகமாகவும் மெதுவாக திடீரென்று திரும்பவும். தட்டான்களின் இன்றைய நிலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு மனிதனுடைய செயல்பாடுகளால் பெரும்பான்மையான குளம், குட்டை போன்ற நீர்நிலைகள் அழிக்கப்பட்டுவிட்டன. மேலும் இருக்கின்ற நீர்நிலைகளில் உள்ள நீர் மாசுபாடு அடைந்துள்ளது. இதனால் நன்னீரை வாழிடமாக கொண்ட தட்டான் பூச்சியின் வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியாகவே உள்ளது. இயற்கை பூச்சிக்கொல்லியான தட்டான் பூச்சிகள் அழிவால் கொசு மற்றும் ஈக்களின் ஆதிக்கம் அதிகரிக்கவே செய்து புதுவிதமான நோய்கள் மனிதர்களை தாக்குகின்றன. வேளாண் சூழலில் தட்டானின் முதன்மையான பங்குகளை குறித்து பார்க்கும்பொழுது வேளாண்மையில் தட்டான் பூச்சிகள் தும்பி மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை இயற்கை பூச்சிக்கொல்லியாக செயல்பட்டு பயிர்களை சேதப்படுத்தும் பூச்சிகளை கட்டுப்படுத்துகின்றன. நெல், கரும்பு போன்ற பயிர்களை தாக்கும் தத்து பூச்சிகள், அசுவினி பூச்சிகள், அந்துப்பூச்சிகள் மற்றும் இலைப்பேன் போன்றவற்றை இவை உணவாக உட்கொண்டு அழிக்கின்றன. பயிர்களை நாசம் செய்யும் பூச்சிகளை உண்பதோடு விவசாயிகளின் உழைப்பை குறைத்து பூச்சிக்கொல்லி மருந்துகளின் தேவையும் பெருமளவில் குறைக்க உதவுகின்றன. தட்டான்கள் பறக்கும் போதே மற்ற பூச்சிகளை வேட்டையாடும் திறன் கொண்டவை. இவை வேட்டையாடுவதில் 95% துல்லியமானவை என்பதால் வயல்களின் பூச்சிகளின் பெருக்கத்தை தடுத்து இயற்கை சமநிலையை பேணுகின்றன. தட்டான்கள் ஆரோக்கியமான நீர்நிலைகள் மற்றும் சுத்தமான சூழ்நிலையில் மட்டுமே வாழக்கூடியவை. எனவே இவை அந்த பகுதி நிலம் நஞ்சற்றது என்பதை உணர்த்தும் இயற்கை குறிகாட்டிகளாகவும் செயல்படுகின்றன. எனவே நீர்நிலையை கேடு விளைவிக்கும் மனித செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டு தட்டான் உள்ளிட்ட உயிரினங்கள் வாழ்வை செழிக்க செய்வது, புவியின் உயிர் சூழலை மேம்படுத்துவது நம் அனைவரின் கடமையாகும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கும் தட்டான் பூச்சிகள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மெல்போர்னில் ஆஸ்திரேலிய பிரதமருடன்

உடன் இணைந்து புகழ்பெற்ற மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தை பார்வையிடுகிறார். 2030 காமன்வெல்த் போட்டிகளை இந்தியாவும் 2032 ஒலிம்பிக் போட்டிகளை ஆஸ்திரேலியாவும் நடத்த இருப்பதால் விளையாட்டுத் துறையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு முக்கியமானதாக அமைகிறது. முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி ஆல்பனஸுடன் இணைந்து நேற்று மெல்போர்னில் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பராமரிக்கும் வகையில் முக்கியமான கூட்டு பிரகடனம் ஒன்றில் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்காக புதிய போர்ட்டல் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் பதிவு செய்யும் நிறுவனங்களுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்படும் என்றும் மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி நேற்று புதுச்சேரியில் நடைபெற்ற இத்துறையின் வளர்ச்சி குறித்து மறு ஆய்வுக் கூட்டத்தில் பேசுகையில் கூறினார். ஆடிப்பட்டத்தில் காய்கறி சாகுபடி செய்வது குறித்து புதுச்சேரி அரசின் வேளாண் துறை சார்பில்

0: மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி நேற்று புதுச்சேரியில் நடைபெற்ற இத்துறையின் வளர்ச்சி குறித்து மறு ஆய்வுக் கூட்டத்தில் பேசுகையில் கூறினார். ஆடிப்பட்டத்தில் காய்கறி சாகுபடி செய்வது குறித்து புதுச்சேரி அரசின் வேளாண் துறை சார்பில் பூரணாங்குப்பம், தவளக்குப்பம், பாகூர், கன்னியக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நடைபெற்ற விவசாயிகளுக்கான முன் பருவ பயிற்சி முகாம்களின் நிறைவு விழா ஏரிப்பாக்கத்தில் நேற்று நடைபெற்றது. காரைக்காலில் மத்திய மாநில திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான திரு வைத்திலிங்கம் தலைமையில் நேற்று நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நாஜிம், திரு மீனாட்சி சுந்தரம், மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். துத்திப்பட்டில் நடைபெற்று வரும் புதுச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ரூபி ஒயிட் டவுன், வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 23 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:02. 22 நொடிகள்.
2: வாழ்விக்க வந்த காந்தி.

எவ்வளவோ சிரமப்பட்டு வேண்டிய வசதிகளையெல்லாம் நான் செய்து வைத்திருந்த வீட்டை காலி செய்துவிட வேண்டி வந்தது. என் மனைவியையும் குழந்தைகளையும் போனிக்ஸுக்கு கொண்டு போய் விட்டுவிட்டு நேட்டால் படையுடன் சேர்க்கப்பட்டிருந்த இந்திய வைத்திய படைக்கு தலைவனாக சென்றேன். அதிக கஷ்டங்களுடன் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அணிவகுத்து செல்ல நேர்ந்த அச்சமயத்தில்தான் முடிவான எண்ணம் என் மனத்தில் பளிச்சென்று உதயமாயிற்று. அதாவது, சமூகத்தின் சேவைக்கே என்னை இந்த வகையில் அர்ப்பணம் செய்து கொள்ள விரும்பினால் பிள்ளைப்பேற்றில் அவாவையும் பொருள் ஆசையும் அறவே ஒழுத்திவிட்டு குடும்ப கவலையினின்றும் நீங்கியதான வானப்பிரஸ்த வாழ்க்கையை நான் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உதயமாயிற்று. அக்கழகம் சம்பந்தமாக எனக்கு 6 வார காலமே வேலை இருந்தது. ஆனால் இந்த குறுகிய காலம் என் வாழ்க்கையில் மிக முக்கியமானதாயிற்று. விரதங்களின் முக்கியத்துவம் முன்பு இருந்ததை விட எனக்கு இன்னும் அதிக தெளிவாக விளங்கியது. ஒரு விரதம் உண்மையான சுதந்திரத்தின் கதவை அடைத்து விடுவதற்கு பதிலாக அக்கதவை திறந்து விடுகிறது என்பதை உணர்ந்தேன். போதிய அளவு உறுதி என்னிடம் இதற்கு முன்னால் இல்லை. என்னிடத்திலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை. கடவுளின் அருளிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. என் மனம் சந்தேகமாகிய அலைப்பொங்கும் கடலில் அங்கும் இங்கும் அலைப்புண்டு அல்லல் பட்டு கொண்டிருந்தது. இதனாலேயே அச்சமயம் வரையில் நான் வெற்றியடையவில்லை. ஒரு விரதத்தை மேற்கொள்ள மறுப்பதனால் மனிதன் ஆசை வலைக்கு இழுக்கப்பட்டு விடுகிறான். ஒரு விரதத்தினால் கட்டுண்டு விடுவது நெறியற்ற வாழ்க்கையிலிருந்து உண்மையான ஏகபத்தினி மனவாழ்வுக்கு செல்வதை போன்றது என்பதை அறிந்து கொண்டேன். முயற்சி செய்வதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. அதனால் விரதங்களினால் என்னை கட்டுப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை என்பது பலவீனத்தின் புத்தி போக்கு. எதை விளக்க வேண்டும் என்று இருக்கிறோமோ அதனிடம் உள்ளூர ஆசை இருந்து வருகிறது என்பதையே இது வெளிப்படுத்துகிறது. இல்லையானால் முடிவான தீர்மானத்திற்கு வந்துவிடுவதில் என்ன கஷ்டம் இருக்க முடியும்? பாம்பு என்னை கடித்துவிடும் என்பது எனக்கு தெரியும். அதனிடமிருந்து ஓடிவிடுவது என்று உறுதி கொள்ளுகிறேன். அதனிடமிருந்து ஓடிவிட வெறும் முயற்சி செய்வதோடு நான் இருந்து விடுவதில்லை. வெறும் முயற்சிதான் என்றால் பாம்பு என்னை கட்டாயம் கடித்துவிடும் என்ற நிச்சயமான உண்மையை அறியாமல் இருக்கிறேன் என்பதுதான் பொருள். ஆகையால் வெறும் முயற்சியை கொண்டே நான் திருப்தி அடைந்து விடுவது திட்டமான செயலின் அவசியத்தை நான் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை என்பதையே காட்டுகிறது. வருங்காலத்தில் என் கருத்துக்கள் மாறிவிடுகின்றன என்று வைத்துக் கொள்வோம். அந்நிலைமையில் என்னை விரதத்தினால் எப்படி கட்டுப்படுத்திக் கொள்வது? இத்தகைய சந்தேகமே நம்மை அடிக்கடி தடுத்து விடுகிறது. குறிப்பிட்ட ஒன்றை துறந்தாக வேண்டும் என்பதில் தெளிவான எண்ணம் இன்னும் ஏற்படவில்லை என்பதையே அந்த சந்தேகம் காட்டுகிறது. இதனாலேயே ஒன்றில் வெறுப்பு ஏற்படாத துறவு நிலைத்திராது என்று நிஷ்கூலானந்தர் பாடியிருக்கிறார். எங்கே ஆசை அற்றுவிடுகிறதோ அங்கே துறவின் விரதம் இயல்பான தவிர்க்க முடியாத பலனாக இருக்கும். தீர விவாதித்து ஆழ்ந்து சிந்தித்த பிறகே 1906 நான் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டேன். இது சம்பந்தமாக எனக்கு இருந்த எண்ணங்களை குறித்து அதுவரையில் என் மனைவியிடம் நான் எதுவும் கூறவில்லை. விரதத்தை மேற்கொண்ட சமயத்தில் மாத்திரமே அவளை கலந்து ஆலோசித்தேன். அவளுக்கு எவ்வித ஆட்சேபமும் இல்லை. ஆனால் முடிவான தீர்மானத்திற்கு வருவதில் எனக்கு அதிக கஷ்டம் இருந்தது. அதற்கு வேண்டிய மனபலம் என்னிடம் இல்லை. எனது சிற்றின்ப இச்சையை அடக்குவது எப்படி? ஒருவன் தன்னுடைய மனைவியிடம் கூட சிற்றின்ப உறவை போக்கிக் கொண்டு விடுவது என்பது விசித்திரமானதாகவே அப்பொழுது தோன்றிற்று. ஆனால் ஆண்டவனின் அருள் பலத்தில் பூரண நம்பிக்கை வைத்து துணிந்து விரதத்தை மேற்கொண்டேன். அந்த விரதத்தை அனுசரித்து வந்திருக்கும் 20 காலத்தை நான் இப்பொழுது எண்ணி பார்க்கும்போது எனக்கு அளவற்ற ஆனந்தமும் ஆச்சரியமுமே உண்டாகின்றன. புலன் அடக்கத்தில் ஏறக்குறைய வெற்றிகரமாக அனுசரித்து வந்திருக்கும் பயிற்சி 1901 நடந்து வருகிறது. ஆனால் விரதத்தை அனுசரித்த பிறகு எனக்கு ஏற்பட்ட சுதந்திரத்தையும் ஆனந்தத்தையும் 1906 முன்னால் நான் அனுபவித்ததில்லை. விரதம் கொள்ளுவதற்கு முன்னால் எந்த சமயத்திலும் ஆசைக்கு அடிமையாகிவிடக்கூடும் என்ற நிலையில் நான் இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ எந்த ஆசையினின்றும் என்னை காக்கும் நிச்சயமான கேடயமாக விரதம் இருந்து வருகிறது. பிரம்மச்சரியத்தின் அபார சக்தி நாளுக்கு நாள் எனக்கு புலனாகி வந்தது. நான் போனிக்ஸில் இருந்தபோது இவ்விரதத்தை மேற்கொண்டேன். வைத்திய படைவேலை நீங்கியதும் போனிக்ஸுக்கு போனேன். பிறகு ஜோகனஸ்பர்க்கிற்கு திரும்பிவிட வேண்டியதாயிற்று. நான் அங்கே திரும்பிய 1 சத்தியாகிரக போராட்டத்திற்கு அடிகோலப்பட்டது. பிரம்மச்சரிய விரதம் எனக்கு தெரியாமலே என்னை சத்தியாகிரகத்திற்கு தயார் செய்து

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: ஜூலுக் கழகம் ஆரம்பமாயிற்று. அப்பொழுது நான் ஜோகனஸ்பர்க்கில் வக்கீல் தொழில் நடத்தி கொண்டிருந்தேன். அச்சமயம் எனது சேவையை தேசிய சர்க்காருக்கு அளிக்க வேண்டும் என்று எண்ணினேன். என் சேவை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதை குறித்து மற்றொரு அத்தியாயத்தில் கவனிப்போம். ஆனால் அவ்வேளை புலனடக்கத் துறையில் என்னை வெகு தீவிரமாக சிந்திக்க செய்தது. வழக்கம்போல இதை குறித்தும் என் சக ஊழியர்களுடன் கலந்து ஆலோசித்தேன். பிள்ளை பேரும் அதன் விளைவாக ஏற்படும் குழந்தை வளர்ப்பும் பொதுஜன சேவைக்கு உகந்தவை அல்ல என்பது எனக்கு உறுதியாகப்பட்டது. கழகத்தின் போது சேவை செய்வதற்கு சௌகரியமாக இருப்பதற்காக ஜோகன்ஸ்பர்க்கில் இருந்த என் குடித்தனத்தை களைத்துவிட வேண்டியதாயிற்று. சேவை செய்ய நான் ஒப்புக்கொண்ட ஒரு மாதத்திற்குள்

0: கொண்டிருந்தது போல் இருந்தது. சத்தியாகிரகம் முன்னாலேயே யோசித்து செய்யப்பட்ட திட்டம் அன்று. நான் விரும்பாமலே அது தானாக வந்தது. ஆனால் என்னுடைய காரியங்கள் எல்லாம் அந்த லட்சியத்தில் கொண்டு போய்விட்டன என்பதை காண்கிறேன். ஜோகனஸ்பர்க்கில் அதிகமாக இருந்து வந்த வீட்டு செலவுகளையெல்லாம் குறைத்து விட்டேன். பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்வதற்கென்றே போனதைப் போல் போனிக்ஸுக்கு சென்றேன்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேயர்கள், இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலனி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தின் 15வது

0: பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உலகின் முன்னணி நாடாகவும் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் அறிவியல் துறையில் தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் பருவநிலை மாற்றம், பொது சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற அதிகரித்து வரும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண்பதில் அறிவியல் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். எல்லை பாதுகாப்பு, எல்லை பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேம்பாடு, கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஒன்றிணைந்து மேற்கொள்வதன் மூலம் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் சிறப்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எல்லையோர கிராமங்களில் அரசின் நலத்திட்ட உதவிகள் 100% கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலம் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் இடம்பெயர்வதை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையே 31,000 கோடி ரூபாய் செலவில் 1,600 கிலோமீட்டர் தொலைவிற்கு வேலி அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய அவர், திறன் வாய்ந்த பணியாளர்கள், சிறந்த நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு ஆகியவை இதற்கு பெரிதும் உறுதுணையாக உள்ளது என்று கூறினார். நாடு முழுவதும் உள்ள 2,100 சர்வதேச திறன் மையங்களில் 23 லட்சத்துக்கும் அதிகமானோர் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இந்த மையங்கள் ஆண்டுதோறும் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு வருவாய் ஈட்டி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பொறியியல், ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, நிதி, வடிவமைப்பு, தரவு அறிவியல் போன்ற துறைகளில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் இந்த மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். வெளிநாட்டு நிறுவனங்கள் இத்தகைய திறன் மையங்களை இந்தியாவில் அமைப்பதற்கு ஆர்வத்துடன் உள்ளதாக அவர் கூறினார். இத்தகைய மையங்கள் அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பம், உற்பத்தி, நிறுவன மேலாண்மை போன்ற துறைகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் போக்குவரத்து துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த உதவிடும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற பல்முனை போக்குவரத்து குறித்து 3 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதைப்படிவ எரிபொருளை சார்ந்திருப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் செலவு உட்பட பெரும் பொருளாதார செலவுகள் ஏற்படுவதாகவும், இதனை தவிர்க்க மலிவு விலையிலான மாற்று எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சாலை விபத்துகள் குறித்து கவலை தெரிவித்துள்ள அமைச்சர், இதனை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகள் வரும் செப்டம்பர் 1 முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து 15,000 பேருந்து உரிமையாளர்கள், 250 கண்காட்சியாளர்கள் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை மேலும் வலுவடையச் செய்யும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிற்கு தொடர்ந்து யுரேனியம் வழங்குவதற்கான முடிவு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் தூய்மை எரிசக்தித்துறையை வலுப்படுத்துவதற்கும் கார்பன் வெளியேற்றத்தில் நிகர 0 என்ற இலக்கை எட்டுவதற்கும் உதவிடும் என்றும் கூறினார். விரிவான பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவது என இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான செயல்பாடுகளுக்கு உதவிடும் வகையில் கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பேரிடர் மீட்பு, பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் உட்பட பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பிற்கு குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என இரு நாடுகளும் கருதுவதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் கூறியதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது.

0: பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் 85% எத்தனால் கலந்த எரிபொருளை லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் குறைவான விலையில் அறிமுகப்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் மாற்று எரிபொருளுடன் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு இது பெரிதும் பலனளிக்கும் என்று அவர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோலை உபயோகிப்பதன் மூலம் வாகனங்களின் எந்திரங்கள் பழுதடைவதாகவும் அவற்றின் செயல்திறன் குறைவதாகவும் கூறப்படும் புகார்களை அமைச்சர் நிராகரித்தார். இதற்கென வடிவமைக்கப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே இந்த 85% எத்தனால் கலப்புடன் கூடிய எரிபொருளை பயன்படுத்த முடியும் என்று திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அவசரகால மேலாண்மை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று நண்பகல் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த விபத்துக்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிக்கிம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஆந்திரா, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டர்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேத்து மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கமும், வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேரம் 7:25.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை பகுதிகளில் தேவையற்ற பொருட்கள் சிக்கினால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் ஃபாரின் பாடிஸ் இன் இயர் நோஸ் த்ரோட், அதாவது காது மூக்கு தொண்டை இவற்றில் தேவையில்லாத பொருட்கள் செலுத்தி கொண்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இது மோஸ்ட் காமனா குழந்தைகளுக்கு தான் நடக்கும், ஏன்னா அவங்க தான் அறியாம இது மாதிரி ஃபாரின் பாடிஸ், ஏதாவது விளையாட்டு பொருட்கள் அந்த மாதிரி

0: திங்ஸை எடுத்து காது மூக்கு தொண்டையில் போட்டுப்பாங்க. ஃபஸ்ட்டு காது. இதில் வந்து குழந்தைகள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அப்படி இல்லைன்னா அதை விட மழையர் குழந்தைகள், அவங்க வந்து விளையாட்டு பொருட்கள் ஏதாவது சின்ன மணி இல்லை வந்து ஸ்டோன்ஸு இல்லை அரிசி கோதுமை தெர்மோகால் பால்ஸு இல்லை வேறு ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் பென்சில் டிப்பு பென் டிப்பு இதை மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் காதுல ஏதாவது ஒரு பொருள் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நீங்க எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா பாக்குறதுக்கு வெளியில தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒன்ஸ் நீங்க அதை எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றப்ப என்ன ஆகும்னா குழந்தைகள் வந்து பேனிக் ஆகி டக்குன்னு ஆட்டிடுவாங்க. அதனால என்ன ஆகும்னா வெளியில இருக்கிற அந்த ஃபாரின் பாடி வந்து டக்குன்னு காதுக்குள்ளார போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி காதுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா பக்கத்துல உள்ள ஜவ்வு அந்த மாதிரி அதை வந்து காயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த ஒரு ஃபாரின் பாடி இயர்ல இருந்தாலுமே நீங்க அருகில் உள்ள மருத்துவமனைக்கோ இல்லைனா வந்து காது மூக்கு அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்டயோ சென்று சிகிச்சை பார்த்துக்கிறதா நல்லது. சோ அவங்க போய் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வெளியிலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்ல இன்னும் கொஞ்சம் உள்ள இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல 50 ml சிரிஞ்சில நார்மல் சலைன் வச்சு அதை தண்ணி வச்சு கொஞ்சம் பீச்சி அடித்தால் அந்த ஃபாரின் பாடி ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். ஆனா சில சமயம் என்ன ஆகும்னா ரொம்ப டீப் இம்பாக்டட் ஃபாரின் பாடிஸ் அதாவது காதுக்கு ரொம்ப உள்ள போயிடுச்சு அப்படிங்கிற சமயத்துல சின்ன குழந்தைங்களுக்கு அதை வந்து நம்ம ஓபிடியா அகற்றுறது வந்து ரொம்ப சிரமம். அந்த மாதிரி சமயத்துல குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து மயக்க மருந்து கொடுத்துதான் எடுக்கிற மாதிரி வரும். சோ இத மாதிரி ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் இதை எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா பின்னாடி உள்ள ஜவ்வுல இன்ஜுரி எல்லாம் இல்லாம இருக்கும் அவங்க எடுப்பாங்க. அதனால காது கேட்காமல் போறது அதெல்லாம் வந்து ரொம்பவே ப்ரிவென்ட் ஆகும். அடுத்தது நம்ம மூக்குல ஃபாரின் பாடி போட்டுக்கிறது. இதுல மூக்குல பாத்தீங்கன்னா குழந்தைங்க சில சமயம் வேர்க்கடலை பட்டாணி எரேசர் இதெல்லாம் போட்டுப்பாங்க. இதையுமே என்னன்னா நீங்க வந்து எடுக்கிறது உச்சிதம் அல்ல. மருத்துவர்கள் சென்றா அவங்க வந்து இதுக்கு ஸ்பெஷலான உபகரணம் வச்சிருக்காங்க. குழந்தைகிட்ட நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க தகுதியா கரெக்டா அவங்கள பிடிச்சு நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா அந்த ஃபாரின் பாடியை நம்ம எடுத்துடலாம். சில சமயம் நீங்க எடுக்கிறப்ப ட்ரை பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா மூக்குல இருந்து அதிகமா ரத்தப்போக்கு வர வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு இருக்கிற ஃபாரின் பாடி உள்ள சென்று சில சமயம் புறையீறுதல் அதாவது நுரையீரலுக்கு சென்று மூச்சு திணறல் இல்லைன்னு மிகப்பெரிய உயிருக்கு ஆபத்தான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி முக்கியமா பட்டன் பேட்டரிஸ்னா நம்ம அந்த விளையாட்டு பொருட்கள் இருக்கிற பட்டன் பேட்டரிஸ் இது வந்து ரொம்பவே கொடுமையானது. இது என்ன ஆகும் அப்படின்னா இது மூக்கிலயோ இல்ல காதுலயோ போட்டிருந்தாங்கன்னா விதின் ஒரு ஹாஃப் அன் ஹவர் குள்ளார அந்த பட்டன்ல உள்ள ஆசிட் லீக் ஆகி பக்கத்துல உள்ள தோல் எலும்பு தசைகள் இவை அனைத்தையும் வந்து அரித்துவிடும். சோ அதனால பட்டன் பேட்டரிஸ் வந்து முக்காவாசி நீங்க குழந்தைங்கள்ட்ட விளையாட கொடுக்க கூடாது. அப்படி ஏதாவது கொடுத்தீங்க தவறுதலா பசங்க போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் நீங்க மருத்துவரை அணுகணுமோ அவ்வளவு தூரம் வந்து நீங்க மருத்துவரை அணுகணும். அடுத்தது தொண்டையில் ஏற்படும் ஃபாரின் பாடிஸ். இதுல மோஸ்ட் காமனா பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அவங்க மீன் இறைச்சி எல்லாம் கொடுக்கறப்ப என்ன ஆகும்னா அந்த மீனோட முட்கள் போயிட்டு தொண்டையில மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி சமயத்துல என்னன்னா அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா வந்து பெயின்ல அழுதுகிட்டே இருப்பாங்க, வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இத மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும். அந்த சமயத்துல நீங்க ENT டாக்டர்ட்ட அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா கரெக்டா அவங்கள எக்ஸாமின் பண்ணிட்டு அந்த முள்ளோ இல்லனா எலும்புகளோ எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்து அது வெளி ஓரோஃபாரிங்ஸ் அந்த லெவல்ல இருந்துச்சுன்னா அவங்களே வந்து எடுத்துருவாங்க. இல்ல அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ள போன மாதிரி இருக்கு, உணவு குழாயெல்லாம் ரீச் ஆன மாதிரி இருக்கு அப்படிங்கிற சமயத்துல எண்டோஸ்கோபி இப்ப நவீன கால எண்டோஸ்கோபி எல்லாம் வந்துருச்சு, அது மூலமா கேமரா வைத்து எந்த லெவல்ல வந்து அந்த ஃபாரின் பாடி இருக்கு அப்படிங்கறத அவங்க பாப்பாங்க. இல்ல அதையும் தாண்டி உள்ளே சென்று விட்டுறது அப்படின்னா அதுக்கு தேவை ஏற்பட்டால் எக்ஸ்ரேக்களோ இல்லனா வந்து சிடி ஸ்கேனோ எடுத்து அதை வந்து நம்ம ஆபரேஷன் செய்து எடுப்போம். ரொம்ப உள்ள இருக்கிற உணவு குழாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் புல் மயக்க மருந்து கொடுத்து ஹைப்போபெரிங்கோஸ்கோபி இல்லனா ஈசோஃபேகோஸ்கோபி அப்படின்னு சொல்லப்படுற கருவிகள் வைத்துதான் அந்த ஃபாரின் பாடிஸ நம்ம எடுக்க முடியும். எந்த ஒரு ஃபாரின் பாடியா இருந்தாலும் அதை வந்து நீங்க அலட்சியம் கொள்ளக்கூடாது. உடனடியாக காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவர் அணுகி அதற்கு தகுந்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி.
1: நேயர்கள், இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தினசரி நிலவரம். டெல்லி அஞ்சல்.
2: Hello, I'm Maz Faruqi at the BBC Sports Centre with your daily roundup from Wimbledon 2026, recorded at 19 hours GMT. With me from Centre Court is Delos Lloyd on what has been women's semis finals day. We now know who'll be contesting Saturday's final.
3: We certainly do. Another sweltering day here at SW19. How about this as well, Maz, for a bit of history? Centre Court on Saturday will play host to an all-Czech final. Karolina Muchová and Linda Noskova will face each other for the Venus Rosewater dish here on Centre. And before we talk about Noskova, the 10th seed Muchová treated us to some brilliant tennis to eventually outwit the 7th seed Coco Gauff in 3 sets. They played out a dramatic and tense tiebreak, which Muchová eventually won 12-9. Gauff did have match point at 9-8, but yet an interesting and enthralling end to the match. And Muchová spoke to Lee McKenzie afterwards.
4: Honestly, it was such a big fight. It was roller coaster. As you said, you're up and down. In 10 seconds, you have a match point, then you

0: ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு அழகான காலை வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி. புது நாள் இன்னைக்கு அழகா பிறந்தாச்சு. உங்க எல்லாரையும் இந்த நியூ டேக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் கண்ணில் தூக்கம் இருக்கா? அப்பனா அதை ஸ்கிப் பண்ணிட்டு உங்களோட கனவுகளை ஸ்டார்ட் பண்றதுக்கான புது டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு சூரிய உதயமும் ஒரு ஒரு விஷயத்த சொல்லுது. நேத்து முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு இது உங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எனர்ஜிய ஹை வால்யூமா வச்சுக்கோங்க, சிரிப்ப ஃபுல் சார்ஜ்ல வச்சுக்கோங்க, நம்பிக்கையை மட்டும் ஒரு போதும் லோ பேட்டரியில விட்டுறாதீங்க. அப்போ இன்னையோட டேவை சூப்பரா ஸ்டார்ட் பண்ண மோர் எனர்ஜெட்டிக் அண்ட் மோட்டிவேஷன் மோர் இன்ஃபர்மேட்டிவான ஷோ வணக்கம் மக்களே ஸ்டார்ட் ஆயாச்சு. ஆர்ஜே சாண்டி கூட இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? ஃபேஸ்புக்ல ஆகாஷ்வாணி புதுச்சேரி பேஜ்ல இன்னைக்கு கேட்கப்பட்டிருக்க கேள்விக்கு உங்களோட பேரு ஊரோட கரெக்டான ஆன்சரையும் நீங்க சொல்ல போறீங்க. யார் யாரு கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க அப்படின்றத ஷோவோட எண்ட்ல நான் உங்களுக்கு சொல்ல போனேன். அப்ப நான் கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, 2026 ஏழாவது உலக திருக்குறள் மாநாடு எங்கு நடைபெற்றது? 2026 ஏழாவது உலக திருக்குறள் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்ற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சூப்பரான சாங்கோட இனியோட டேவ மோர் எனர்ஜிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம்.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:43. வணக்கம் மகளே, நிகழ்ச்சிக்காக சூப்பரான ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் வாழ்த்துக்களும் கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு குட் மார்னிங் சொன்ன எல்லாருக்கும் மீண்டும் உங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ ஆன்சர்ஸை உங்க பேரோட ஊரோட ஃபேஸ்புக்ல ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற பேஜ்ல போட போறீங்க. என்ன கேள்வி அப்படின்னா, 2026 7வது உலக திருக்குறள் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்ற கேள்விக்கு தான் ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்து ஒரு சூப்பரான சாங் வருது. ஸோ டேவுக்கு சூப்பரான வைப்.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: நேரம் 7:49 நிமிடம். வணக்கம் மகளே, நிகழ்ச்சியில எஃபி பேஜ்ல கடகடன் கமெண்ட்ஸ் ஏறிட்டே இருக்கு. 2026 ஏழாவது உலக திருக்குறள் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் கமெண்ட் பண்ணாதவங்க சீக்கிரமா எடுத்து உங்க பேரு ஊரோட கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க அப்படின்னு இந்த ஷோட இன்ல தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான சாங்

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

நேரம் 7:55 ஆயாச்சு. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் நிறைய பேரு கமெண்ட் பண்ணிருக்கீங்க, பட் டீட்டெயிலோட பண்ணிருக்கீங்க. சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாவே இருக்கு. யார் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பதில் வந்து 2026 7th உலக திருக்குறள் மாநாடு இந்தியாவின் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் நடைபெற்றது. பெங்களூர்ல ஜோசப் பல்கலைக்கழகத்தில் இம்மாநாடு 2026 July 5 அன்று மிக பிரம்மாண்டமா நடைபெற்றது. பெங்களூரு திருவள்ளுவர் சங்கம், தாய்மொழி கூட்டமைப்பு மற்றும் செயின்ட் ஜோசப் பல்கலைக்கழகம் இணைந்து இந்த சர்வதேச மாநாட்டை ஒருங்கிணைச்சாங்க. இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாவே ஒரு கமெண்ட்ல சொல்லியிருக்காரு புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் அவர்கள். அவர் கூட சேர்ந்து பி கே பூபாலன் பாலா, கண்ணம்பாளையம், பள்ளப்பாளையம், கோவை ராஜபாளையம் பிரபு வீரா, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், புவனகிரி சுமதி பாபு, மதுரை சோ சண்முக சுந்தரம், பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், அன்புராணி, அன்பு கெடாரிலிருந்து பாரிவள்ளல் அண்ட் பட்டாளம் அப்துல் ஜலீல், பெரியவளையம் கி ரவிச்சந்திரன், புண்ணியம்மேடு வண்ணகன்.

கணேசன், மதுரை வீரதுரை அரியலூர்லேருந்து பாலா கார்த்திகா, தில்லை வில்லாலம்லேருந்து ராஜன், பிரபு திருப்பதியிலேருந்து ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த் அண்ட் மன்வித் ரமேஷ் அண்ட் ஆண்டோனிராஜ், மகேஸ்வரி, விஜயராகவன், தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேர், இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ல இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க. சுரேஷ் பாபு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. எல்லாரும் நிறைய வணக்கம் சொல்லியிருக்கீங்க, குட் மார்னிங் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி. யார் பேர்னா விட்டுருந்துச்சுன்னா டோன்ட் மைண்ட். ஸோ எல்லாருக்கும் ஒரு சூப்பரான சாங்கோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிட்டு கிளம்புறது நான் உங்கள் ஆர்ஜே சாண்டி.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மெல்போர்னில் ஆஸ்திரேலிய பிரதமருடன் இணைந்து புகழ்பெற்ற மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தை பார்வையிடுகிறார். 2030 காமன்வெல்த் போட்டிகளை இந்தியாவும் 2032 ஒலிம்பிக் போட்டிகளை ஆஸ்திரேலியாவும் நடத்த இருப்பதால் விளையாட்டுத் துறையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு முக்கியமானதாக அமைகிறது. 3 தனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நியூசிலாந்திற்கு 2 பயணம் மேற்கொள்ள உள்ளார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். கடந்த 40 நியூசிலாந்திற்கு பயணம் மேற்கொள்ளும் இந்திய பிரதமரின் முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பயணத்தின்போது அங்குள்ள இந்திய வம்சாவளியினிடையே பிரதமர் உரையாற்ற உள்ளார். புதுச்சேரியில் 14 மேற்பட்ட ஆனால் 15 முடியாத பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாதுகாப்பு அளிப்பதற்கான HPV தடுப்பூசி போட வரும் 12-19 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன.

உள்ளன. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தடுப்பூசி போட்டு பயன்பெறுமாறு சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி அரசின் தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் அரசு வேலைக்கான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் புதுச்சேரி யூடியூப் சேனல் மூலம் இலவச ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நேற்று முதல் தொடங்கப்பட்டுள்ளன. அடுத்த 3 மாதங்களுக்கு அரசு வேலை நாட்களில் தினமும் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும் இப்பயிற்சியில் கணிதம், அறிவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் உள்ளிட்ட அனைத்து பாடங்களும் இலவசமாக கற்பிக்கப்பட உள்ளன. மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயனடையுமாறு வேலைவாய்ப்பு அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது.

வேலை நாட்களில் தினமும் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும் இப்பயிற்சியில் கணிதம், அறிவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் உள்ளிட்ட அனைத்து பாடங்களும் இலவசமாக கற்பிக்கப்பட உள்ளன. மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயனடையுமாறு வேலைவாய்ப்பு அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நம்ம புதுவை நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் நம்ம பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய பிளேஸோட சிறப்பு விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டு வரும். அங்க ஒரு ஆர்ஜி போயிட்டு சிறப்பான விஷயங்கள்லாம் அந்த ஊர் மக்கள் கிட்ட பேசி அவங்களோட வாயிலாகவே சொல்லிட்டு வராங்க. சோ அந்த வரிசையில இன்னைக்கு எந்த ஆர்ஜி எந்த ஊர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
2: ஹாய், ஹலோ, வணக்கம். நிகழ்ச்சியில்
3: நான் ஆர்ஜி ரத்னா. எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம புதுச்சேரியில ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். எஸ், நம்ம புதுச்சேரியில இருக்கிற குர்மாம்பேட் பகுதியில இருந்து தான் நம்ம இப்போ நம்ம புதுவை நிகழ்ச்சியை ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இங்க இருக்கிற மக்களோட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
4: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க. மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: தொடர்ந்து நம்ம ஆர்ஜி ரத்னா கூட பேசலாம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை புதுச்சேரி குருமாம்பேட் இந்த பகுதியில இருந்துதான் இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது. சோ குருமாம்பேட் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பகுதியா ஒரு காலத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, என்ன மாதிரியான விவசாயங்கள் இங்க பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசோப்பு இருந்த பகுதி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஊரை பத்தி நானே சொல்லிட்டு இருக்கிறத விட இங்க இருக்கிறவங்களை பத்தி இங்க இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மக்களே, சோ வாங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
5: வணக்கம் மேடம், என் பேர் மோகன். நான் குருமாம்பேட் பகுதியில சேர்ந்தவன். ஆல் இந்தியா ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குருமாம்பேட் பகுதின்றது முந்தைய காலத்தில் இங்க தென்னந்தோப்புகள், பனை மரங்கள், மரங்களும் மலைகளும் சூழ்ந்த இடமாக இருந்தது. தற்பொழுது கல்வி நிறுவனங்கள் பெருமளவில் இங்கு இருக்கின்றது. புதுச்சேரி அரசின் கால்நடை மருத்துவக் கல்லூரி குருமாம்பேட்டில் இடம்பெற்றிருக்குது. அது இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா குருமாம்பேட்டில் ஒரு 200க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் இருக்குது. இங்க எங்க பகுதியில இருக்கிற இந்த தொழிற்சாலைகள் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட வெளியூர்களை சேர்ந்த நபர்களுக்கும், அதாவது நமது சுற்றி உள்ள நபர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாக நம்மளுடைய குருமாம்பேட்டை இருக்குது. அந்த ஊர்ல நாங்க வசிக்கிறோன்றது இந்த ஊருடைய பெருமை. மேற்கொண்டு இங்க பாத்தீங்கன்னா பழைய நம்மளுடைய பாண்லே பால் நிறுவனம் இருக்குது. புதுச்சேரி முழுவதுமே பால் விற்பனை செய்வது நம்ம பாண்லே. அது மாரி அந்த ஊர் குருமாம்பேட்டில் இருக்குது. அப்ப அதுவும் வந்து எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயமாக தான் நாங்க கருதுறோம். மேற்கொண்டு இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வளரும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனமாகவே இருக்குது. ஏகப்பட்ட சிறு சிறு தொழிற்சாலைகள் வந்திருக்கு. தொழிற்சாலைகள் வர்றது மூலியமா நீங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா

0: படித்த இளைஞர்களுக்கு பெருமளவில் இன்னைக்கு புதுச்சேரியில குடும்பப்பட்டு பகுதி மக்கள் வந்து அந்த வேலை வாய்ப்பினை உருவாக்கி தருதுன்றது மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு சில வருத்தமான செய்திகளும் உண்டு. ஆங்கில பிரெஞ்சு டெக்ஸ்டைல்ஸ் இங்க இருந்தது, இன்னைக்கு அதை மூடி இருக்காங்க. வானம் பார்த்த பூமி. இங்க வந்து பாத்தீங்கன்னா மாமரம் இருந்திருக்கும், தென்னை மரம், தென்னந்தோப்பு, தைல மரம், அதுமாரி மரங்கள் தான் இருந்தது. ஏன்னா இங்க வந்து வானம் பார்த்த பூமி.
1: இங்க பொதுவாவே தைல மரம் எல்லாம் அதிகமா வந்து பயிரிட மாட்டாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு பயிருமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தைல மரம் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க பண்ணிருக்காங்களே.
0: ஆமா, இங்க இந்த பகுதி முழுவதும் பாத்தீங்கன்னா தைல மரம் வந்து அதிகமா இருந்ததுங்க. எங்களுக்கு நல்ல கருத்தஞ்ச காலத்துல நாங்க குளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த தைல மரத்துல இருக்கிற இலைய பெருச்சாந்து நாங்க போட்டு குளிச்சோம். அதான் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமான சூழல் இருக்கும். இன்னைக்கெல்லாம் அது மாதிரி கிடைக்கிறதுல, இதுல இந்த நினைவுகள்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. திருப்பி மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இந்த குடும்பப்பட்டு பகுதி மேலும் மேலும் வளர, நாங்க வந்து தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் எங்க பகுதிக்கு வரணும்னு நாங்க இன்னும் நினைக்கிறோம்.
1: சின்ன வயசு அனுபவம் எப்படி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல தைல மரம் நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த தைல மரம் வந்து இப்ப வந்து பாக்குற இடம் எல்லாம் எங்கேயுமே இல்ல, ரேர். எங்கேயா அந்த ஆற்றோரம் இந்த மாதிரியான பகுதிகள்ல தான் இருக்கு. இங்க ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் இருக்கா இல்ல சுத்தமா இல்லாம?
0: இப்போ பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு தைல மரங்கள் இருக்கலாம், மத்தபடி எல்லா தைல மரங்களும் எடுத்துட்டாங்க. அந்தந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வீடுவா வந்துச்சு. எனக்கு நீங்க 48 வயசு ஆகுது, எனக்கு கருத்தஞ்சு ஒரு 35-37 வயசுமா நான் இந்த பகுதியில் தான் வாழ்றேன். அன்னைக்கு கும்பப்பட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியில இருந்து இங்க கும்பப்பட்டு வர்றதுக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை, போக்குவரத்து நல்லா அருமையான போக்குவரத்து. இன்னைக்கு கும்பப்பட்டு வந்து புதுச்சேரியில ஒரு முதன்மையான ஒரு இடமாக கும்பப்பட்டு திகழ்ன்றது எங்களுக்கு கும்பப்பட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம்னு நான் சொல்றேன். நான்
1: சூப்பரா பேசினீங்க, ஆரம்பமே சூப்பரா ஆரம்பிச்சீங்க. சோ உங்க நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க சார், நன்றி. நேர்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க, குருமா பேட்டை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம். இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, இது நம்ம புதுவை.
2: பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: நேயர்களே, இன்றைய கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை வழங்குபவர் ராம் தங்க நகை மாளிகை.
5: கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி, தங்க வாங்க ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:30.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை நேரம் 8:32. நம்ம அஜய் ரத்னா குருமாம்பேட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட பேசலாம் வாங்க.
3: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரி குருமாம்பேட்டில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. சோ குருமாம்பேட் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்துல வந்து புது குருமாம்பேட் வந்து லொகேட் ஆயிருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு சுத்த நிறைய சின்ன சின்ன ஊர்கள் இருக்கு. குருமாம்பேட் தாண்டி 10 கண்ணு, அதுக்கப்புறம் ஒரு தமிழ்நாடு ஏரியா வந்து ரீச் ஆயிடும். சோ வழுதாவூர் ரோடு சாலையில வந்து இந்த குருமாம்பேட் வந்து லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து பிஸியா வந்து டீ போட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்க கூட நம்ம இப்ப பேச போறோம். வணக்கம் சார், உங்க பேசலுங்க.
4: அதனால ஆமா, நான் என் கடையில லெமன் டீ ஸ்பெஷல் டீ எல்லாம் ஸ்பெஷலா தான் இருக்கேன், எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க இங்க. ஆனா இப்ப கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருக்கேன், ஏன்னா சம்மர்னால எதுவுமே வந்து மூவ் பண்ண முடியல அப்படின்றதுனால.
3: டீ கடை வந்து வச்சிருக்கீங்க, சோ வெளியூர்ல இருந்து வந்து வச்சிருக்கீங்க இல்லையா. சோ இந்த ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் குருமாம்பேட்?
4: இந்த ஊர்ல பிடிச்ச விஷயம்
3: சரி, அதுவும் இல்லாம பொழுதுபோக்கா இருக்கிற மாதிரி சாலை ஓரத்திலேயே வந்து வச்சிருக்கீங்க.
4: ஆமா, சாலை ஓரத்திலேயே நாங்க வச்சிருக்கேன்.
3: யாருக்கும் பத்த பத்தி சொல்லுங்க.
4: எங்க பிள்ளையாருக்குப்பத்துல மெயின் பார்த்தாக்க கூத்தாண்டவர் தான் ஃபேமஸ். அங்க ஒரு கிராமம் தான் அது, ஏன்னா அது பிள்ளையாருக்கு தானே நெக்ஸ்ட் தமிழ்நாடு வழுதா ஊர் தான் வரும். அதுதான், வேற விவசாயம் தான் அங்க நடக்குது, வேற ஒண்ணு இங்க
3: பத்திலேயே விவசாயம் தான் நடக்குதுங்களா?
4: விவசாயம் தான் அங்க பிள்ளையாருக்குள்ளாலே விவசாயம்.
3: அவங்க ஊரை பத்தி சொல்லுங்கன்னு உடனே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. யாருக்கா இருந்தாலும் அவங்க ஊரை பத்தி சொல்லக்குள்ள அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க. அதே மாதிரிதான் சார் இருக்காங்க.
4: அதான் மே மாசம் கூத்தாண்டு திருவிழான்னு வருது, அதுதான் இந்த பாண்டிச்சேரிக்கு மெயின் பெரிய திருவிழாவா எல்லாருக்கும் தெரியப்படுற ஒரு ஊரா இருக்கு. தெரியும்
3: வரும் சார்,
4: அது ஏப்ரல்ல வரும். ஏப்ரல்ல சித்திர பௌர்ணமிக்கு இருக்கும் பௌர்ணமிக்கு, அந்த டைம்ல அது வரும். ஆமா,
3: பிஸியான டைம் ஒதுக்கி எங்க கூட இவ்வளவு நேரம் பேசுனீங்க சார், நன்றி. நேர்களை தொடர்ந்து இணைச்சிருங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. நம்ம புதுவை
5: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும்.

0: தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை. தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
0: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 8:38 நம்ம புதுவை நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கூட பேசுறதுக்காக ஆர்ஜே ரத்னா இருக்காங்க, பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நம்ம புதுவை, நம்ம புதுவை புதுச்சேரி குருமாம்பேட்டில இருந்து, அதாவது உள்ளூர் மக்களால பாத்தீங்கன்னா குருமாம்பேட்டு அப்படின்றாங்க. ஆனா ஒரிஜினல் பேர் பாத்தீங்கன்னா குருமாம்பேட்டுல இருந்து இன்னைக்கு நம்ம வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு பிஸியான உமன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், அவங்க பேச.
2: என்னுடைய பேர் மணிமேகலை.
1: மணிமேகலை, எப்படி இருக்கீங்க? உங்க பேர் ரொம்ப அழகா இருக்கு.
2: தேங்க்யூ. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஒர்க் உமனா இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா?
2: சிங் உமன் தானா?
1: எப்படி மேனேஜ் பண்றீங்க அந்த இது வேலையும் செஞ்சுக்கிட்டு?
2: உமனாலே அதான் பண்ணிதானே ஆகணும்.
1: சொல்லிட்டீங்க, சொல்லுங்க. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க நீங்க?
2: நான் 7 இயர்ஸ் தான் இங்க இருக்கேன்.
1: 7 இயர்ஸ் இருக்கீங்க. உங்களுடைய சொந்த ஊர் எதுமா?
2: கடலூர்ல
1: இருந்து இங்க வந்து 7 வருஷமா இருக்கீங்க. அந்த பொதுவாவே ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போக்குள்ள ஏதாவது மாறுபாடு இருந்தா கொஞ்சம் ஏதோ மிஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எதை மிஸ் பண்ணுவீங்க இந்த ஊர்ல?
2: இந்த ஊர் எப்பயும் ஒரு சத்தமா, ஏன்னா இருந்தது ஃபுல்லா கம்ப்ளீட் வில்லேஜ் சைடு, அங்க எப்பயுமே ஒரு அமைதியா அந்த மாதிரி இருக்கும். இங்க எப்பயுமே கொஞ்சம் பிஸியா எல்லாம் வரப்போ, நாங்க இருக்கிறது இந்த மெயின்ன்றதுனால எப்பயுமே ஒரு பிஸி இதுவா.
1: வழுதாவூர் ரோட்ல சாலையில தான்

0: ரொம்பவுமே எப்பயுமே அந்த சத்தம் பிஸியான இதை பார்க்கும்போது அப்படி இருக்கு. இப்போ நீங்க ஒர்க் போனா இருக்கிறதால ஒரு டிப்ஸ் உங்ககிட்ட கேட்க போறேன். ஸோ காலையில எழுந்து நீங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது ப்ரிப்பேர் பண்ணது எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திருப்பீங்க. சில பேர் வந்து இந்த கால்குலேட் பண்ணி வச்சுப்பாங்க, முன்னாடி இதெல்லாம் செஞ்சு வச்சுப்பாங்க, காலையில ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி.
1: ஜாயின்ட் ஃபேமிலின்றனால எனக்கு நான் மட்டுமே தனியா செய்யற மாதிரி இல்லை, எங்க ஃபேமிலியில எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க.
0: சப்போர்ட் பண்றதால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு இல்லைங்களா? என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நீங்க எம்பிஏ படிச்சிருக்கேன் மேம்.
1: வெளியில
0: போகணும் அப்படின்னா சூஸ் பண்ணி போவீங்க?
1: நாங்களுமே பீச் அப்புறம் டெம்பிள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இங்க மணக்குள விநாயகர் டெம்பிள் இருக்கிறது அந்த மாதிரி பக்கத்துலன்னா நம்மளுக்கு இந்த உச்சேரி அப்படின்றத ரொம்ப பக்கம். வில்லியனூர்ல பெரிய கோவில்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப பக்கம் நமக்கு.
0: நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க இவ்வளவு பிஸியான பீரியட்லயும். சூப்பர் மணிமேகலை, நன்றி. நேர்களை தொடர்ந்து நினைச்சிருங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9888424216.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை, நம்ம ஆர்ஜே ரத்னா குருமாம்பேட்ல இருக்காங்க, அவங்க கூட தொடர்ந்து பேசலாம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை புதுச்சேரி குருமாம்பேட்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா, சோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேரு எம் ஸ்ரீமதி.
3: எம் ஸ்ரீமதி, இப்பதான் ஸ்கூல் முடிச்சு வந்த மாதிரி பேசுறீங்களே, அப்படின்னு
4: ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருக்கேன், காலேஜ் படிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
3: காலேஜ்க்காக என்ன படிக்க போறீங்க? மேற்கொண்டு
4: மேற்கொண்டு மெடிக்கல் சைட் போலான்னு இருக்கேன். நர்சிங் அந்த மாதிரி பிஃபார்ம் அந்த மாதிரி மெடிக்கல் சைட் போலான்னு இருக்கேன்.
3: சின்ன வயசுல இருந்து இந்த சயின்ஸ் இந்த மெடிக்கல் சைடு ரொம்ப பிடிக்குமோ?
4: ஆமா, அந்த மாதிரி மெடிக்கல் சைட் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே படிக்க சயின்ஸ்ல ரொம்ப எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு நிறையா.
3: ஓ, டுவெல்த் முடிச்சிருக்கீங்க, ஸ்கூல் லைஃப் எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க?
4: ஸ்கூல் லைஃப்ல ரொம்ப மிஸ் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப, அவங்க எல்லாம் மறக்க முடியாது என்னால.
3: சின்ன கடைசி நாள் அனுபவம் எப்படி இருக்கு?
4: செம்மையா அழுதுட்டோம், எல்லாருமே குரூப் அழுதுட்டோம். போட்டோஸ் கூட நாங்க நிறைய எடுக்க முடியல, எல்லாம் சீக்கிரமா கிளம்பிட்டு.
3: நல்லா டெக்னாலஜி வந்திருக்கு, எல்லாருமே பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல குடுக்கற மாதிரி போன் கை. நீங்களாம் ஒண்ணு ஃபீல் பண்ண தேவையில்ல அப்படின்னு.
4: ஆமா, அதுவும் நல்லதா.
3: உங்களுக்கு இப்போ பிடி பீரியட் எல்லாம் தந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கூல் முடிச்சிருக்கீங்க, ஒரு பிடி பீரியட் வருது, ஒரு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க, ஃபுட்பால் வாலிபால் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னுக்குள்ள நீங்க எதை போயிட்டு ஃபர்ஸ்ட் சூஸ்?
4: வாலிபால் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நிறையா. வாலிபால் விளையாடுவோம், டீமா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுவோம். விளையாட தெரியினாலும் விளையாட கத்துப்பாங்க, விளையாட கத்து கொடுப்பாங்க, விளையாடுவோம் நாங்க.
3: ஆங்கிலேய பிரெஞ்சு நெசவாலை மற்றும் பல தொழிற்சாலைகள் வந்து இருந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா முக்கிய வருவாய் கிராமம், அதாவது புதுச்சேரிக்கு ஒரு முக்கிய வருவாய் கிராமமா வந்து குருமாம்பேட் வந்து இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம பால் பண்ணை இங்க வந்து இருக்கு. இந்த பால் பண்ணை பாத்தீங்க அப்படின்னா சரௌண்டிங்ல தமிழ்நாட்டுல இருந்துலாம் வந்து பால் வந்து இங்க வந்து இருக்கும்படி பண்றாங்க. இங்க வந்து பெரிய ஃபேக்டரி பால் பண்ணை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து குருமாம்பேட், நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க குருமாம்பேட்டை இது வந்து ஒரு கிராமம், முழுக்க முழுக்க ஒரு கிராமம் சார்ந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. இது வந்து இங்க வந்து பார்க்கக்குள்ள இது ஒரு கிராம பகுதியாவே தெரியல. பாத்தீங்க அப்படின்னா அனைவருமே வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஒரு சிட்டில எப்படி ஒரு சிட்டி சைடு பிஸியா இருப்பாங்களோ அந்த மாதிரிதான் வந்து இது வந்து இருக்கு. ஒரு கிராமம், ஒரு விவசாயம் சார்ந்த பகுதியா ஒரு காலகட்டத்துல இருந்தாலும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே மாறி போய் நிறைய வளர்ச்சிகள் அடைஞ்ச ஒரு பகுதியா வந்து நம்ம குருமாம்பேட்டு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஐயங்குட்டி பாளையம் இருக்கு, அதுக்கு இந்தாண்டு சைடு பாத்தீங்க அப்படின்னா பத்துக்கண் இருக்கு, அதுக்கப்புறம் வழுதா ஊர் அப்படி தமிழ்நாடு ஏரியா அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுது. குருமாம்பேட்டு அப்படியே கடைசி அப்படின்னு சொல்லலாம் அந்த சைடு. ஸோ நேர்ஸ்லே நிறைய அனுபவத்தை தந்துச்சு குருமாம்பேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். நம்ம புதுவை நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் ஒரு இனிமையான தருணத்தில் இசையோடு உங்களை சந்திக்கும் வரை சீசன் பாய் ரத்னா.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சியோட நிறைவா விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
5: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய

மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: நேரம் 8:55. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர்

0: ஒரே அட்டம்ப்டில் பாஸ் ஆகியிருக்கான் அப்படின்னார் மூச்சு வாங்க. கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுனது அவன், இவருக்கு ஏன் மூச்சு வாங்குது? நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சர்க்கஸ் பார்க்குறோம், ஒருத்தர் அந்தரத்தில் தொங்குறார், அது நமக்கு ஆச்சரியம். ஏன்னா அது நம்மால் முடியாத காரியம். நம்மால் முடியாத ஒன்றை அடுத்தவர் எளிதாக செய்யும் பொழுது நாம் மருள்வது இயற்கை. இதை தான் தொல்காப்பியம் மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது நாலு வகையில் ஏற்படுறதாக தொல்காப்பியம் சொல்லுது. அது என்ன நாலு வகை? முதல் வகை எப்படின்னா, புதுமையான அரிய செயல்களை செய்கிறது. ரெண்டாவது வகை என்னென்னா, பெரும் செயல்களை செய்கிறது. மூணாவது வகை என்னென்னா, மிக நுட்பமான செயல்களை செய்கிறது. நாலாவது வகை என்னென்னா, ஆக்கம் தரும் செயல்களை செய்கிறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு, மதினம் சாலா, மருட்கை நான்கே அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து புதுசு புதுசாக எதை எதையோ கண்டுபிடிக்குது. ஆரம்பத்தில் அது ஆச்சரியமாக இருக்குது, அப்புறம் அது நமக்கு பழகி போடுது. வானொலி பெட்டி புதுசாக வந்தப்போ ஒரு பெட்டி பேசுதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இப்போ யாரும் அதை ஆச்சரியமாக பார்க்குறதில்ல. மதினம் சாலா மருட்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்கள், அதில் கருத்தாழம் உண்டு. எதை பற்றியும் போதுமான அளவு புரிந்து கொள்ளாத போது ஒருத்தர் வந்து ஆச்சரியப்படுறார். புரிந்து கொண்ட பிறகு ஆச்சரியம் வந்து மறைஞ்சி போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்ம வந்து ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு அரிசியில் ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே ஓவியம் தீட்டி காட்டுறாங்க. கருங்கல் சிற்பங்களில் எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரி ஆக்கப்பூர்வமான அரிய செயல்களை செய்கிறது கூட வியப்பை உண்டு பண்ணும். குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளாக மாற்றுகிறவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய செயல் வியப்பு அளிக்குது. இடைக்காட்டு சித்தர் பாடின மூவடி முப்பதுங்கிற நூலில் வர்ற ஒரு பாடல், ஆற்றல் பிறர் அறிதலின் அகம் கிளர்வு உறுதலின் கற்று அறிபாணர் கெழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயலை பார்க்கும் பொழுது வியப்பாக இருந்தது, மனசுக்குள்ளே கிளர்ச்சி. பாவலர்கள் இந்த இவர்களுடைய புகழை பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆக எல்லா வகையிலும் வந்து மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இந்த காலத்தில் நம்ம எப்படி எப்படியெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலில் கொண்டு வந்தாங்க. ஜெயில் அதிகாரி அவனை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாராம். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, நான் இப்போ இங்கே வர்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஜெயில் அதிகாரி சொல்லியிருக்கார், நீ இப்போ இங்கே வந்ததில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைப்பா, ஏற்கனவே நீ இங்கேருந்து விடுதலையாகி போய் 6 மாதம் ஆச்சு, இவ்வளவு லேட்டாக வர்றியே அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாராம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
6: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
7: இவ்வளவு

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். மூன்று நாடுகளுக்கான பயணத்தின் மூன்றாவது மற்றும் இறுதி கட்டமான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நியூசிலாந்திற்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொள்ள உள்ளார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் பிரதமர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றவும் உள்ளார். 114க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 1603 பல்கலைக்கழகங்கள் பங்கேற்ற உலக பல்கலைக்கழகங்களுக்கான 2026 ஆண்டு தரவரிசை பட்டியலில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் 60.7 மதிப்பெண்களில் இருந்து 66.7 மதிப்பெண்களாக உயர்ந்து பட்டியலில் 601 முதல் 800 என்ற புள்ளிகளுக்குள் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. இந்த சிறப்பான சாதனைக்கு காரணமான பேராசிரியர்கள், பணியாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், மாணவர்களுக்கு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு பாராட்டுதலை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் அரசு வேலைக்கான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் புதுச்சேரி யூடியூப் சேனல் மூலம் இலவச ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நேற்று முதல் தொடங்கப்பட்டுள்ளன. அடுத்த 3 மாதங்களுக்கு அரசு வேலை நாட்களில் தினமும் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும் இப்பயிற்சியில் கணிதம், அறிவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் உள்ளிட்ட அனைத்து பாடங்களும் இலவசமாக கற்பிக்கப்பட உள்ளன. மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயனடையுமாறு வேலைவாய்ப்பு அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் 15ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை போட்டுக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி. நேர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க மட்டும் இல்லைங்க, நாங்க எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணனா உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. உங்களோட பேரு, ஊரு, என்ன படம், அந்த படத்துல இருந்து என்ன பாட்டு அப்படின்றத 7598510505 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண போறீங்க. 7598510505 என்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ண போறீங்க. எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அந்த வகையில முதல் பாடல் யாருக்காக, எங்கிருந்து அப்படின்னா, ரெமோ திரைப்படத்திலிருந்து வருது. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் பழனியிலிருந்து கேட்டிருக்காங்க.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா? மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
2: நேரம் 9:08. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. 7598-51-505 என்ற நம்பருக்கு நீங்க அனுப்புற பாட்டெல்லாம் நாங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னா பாண்டி, மது, நர்மதா, நந்தினி கேட்டிருக்காங்க அன்பே ஆரோயிரே திரைப்படத்திலிருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 9:15. நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு 7598510005 நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த பாடல் யாருக்கானது அப்படின்னா, ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. சரஸ்வதி, பத்மநாபன், மாதவரம், பால் பண்ணை.

0: இரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
4: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
7: தாத்தா
4: சொல்றாங்கன்னு
7: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போக்கு.
8: நேரம் 9:21. நேர்விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எனக்கு அமிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நிறைய வந்துட்டே இருக்கு. அந்த வகையில யாருக்கு அடுத்த பாடல் அப்படின்னா, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சக்திவேல் கேட்டிருக்காங்க நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான சாங். எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். இதே மாதிரி உங்க பாட்டை நான் போடணும்னா 7598 51 0505 என்ற நம்பருக்கு நீங்க எனக்கு படம், என்ன பாட்டு, உங்க பேரு, ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
9: காந்த கண்ணடகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt to rainwater harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: நேரம் 9:26. வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததா பாடல் யாருக்கு? ஆதவன் திரைப்படத்திலிருந்து ஹசிலி ஃபிசிலி சாங் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் அவங்களுக்காக பாடல் வருது. அவர் மட்டும் இல்லை, எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் போடணும்னா 7598 5105505 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
3: நேரம் 9:40. வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 பாட்டு ஒன்னொன்னும் எப்படி சூப்பரா இருக்குல்ல? அப்படிதான் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ண நீங்க பண்ண வேண்டியது ஒன்று தான். 7598515505 நம்பருக்கு உங்க பேரு, ஊரு, எந்த படத்துல இருந்து எந்த பாட்டை நீங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண போறீங்க, எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அந்த வகையில அடுத்த பாட்டு யாருக்கு வருது அப்படின்னா, திட்டக்குடி செல்வராசு, முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வில்லிவாக்கம் குபேந்திரன், வாகைப்பூர் ராமசாமி, வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன், பத்தம் ரமேஷ், குள்ளஞ்சாவடி பாலமுருகன். எப்பப்பா எவ்வளவு பேர் கேட்டிருக்காங்க அப்படி இருக்குல்ல? முத்து திரைப்படத்திலிருந்து திதிப்பான சாங் வருது, கேட்டே என்ஜாய் பண்ணலாம்.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: நேரம் 9:48. வாட்ஸ்அப்படி நேர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததா பாடல் யாருக்காக வருது அப்படின்னு சொன்னா, ராதா பிரியா தேனி மாவட்டத்திலேருந்து கேட்டிருக்காங்க, மின்னலை திரைப்படத்துல இருந்து. இதே மாதிரி நீங்களும் உங்களோட பேரு, ஊரோட உங்களுக்கு பிடிச்ச படம், அதோட பாட்டு 7598-51-0505 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண போறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஸோ பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே உங்களோட பாட்டையும் எங்களுக்கு அனுப்பிவிடுங்க.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் 9:53 வாசப்படி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. யார் யாருக்கெல்லாம் பாட்டு போட்டோம், அவங்க என்ன பாட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இப்போ யார் யாருக்கு நம்ம பாட்டு போடலை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த வகையில் ஆண்டுப்பட்டி ஆராதனா, சூரியமூர்த்தி, வி பிரபு ராஜபாளையம், வி ஐயனார் முதுகுடியிலிருந்து, திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி, பட்டாளம் ரமேஷ், குள்ளஞ்சாவடி பாலமுருகன், தங்கப்பாண்டி முதலியார் பெட்டிலிருந்து, செல்வம் பொமினா நாயக்கன்பட்டி தேனி மாவட்டத்திலிருந்து, தூத்துக்குடி சீதாலட்சுமி, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், நிஷா ராகுல், அன்சிகா ஹரிணி, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, கரூர் மாவடியான் கோயில் ரகுபதி, தங்கப்பொண்ணு மனோஜ்குமார், காவ்யா, கர்நாடகா ஸ்டேட் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் அண்ட் ஷாமலா, வீரமணி தேவிகாபுரத்திலிருந்து, காரைக்கால்லேருந்து விஜயராகவன், ராமு ராம்பாக்கத்துலேருந்து, அடடா எவ்வளோ பேர் அப்படின்னு பார்க்குறீங்களா? இருங்க இருங்க, இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஐயனார் மீரா, அஷ்மிதா அஷ்மித்ரன் ஊர் பாண்டூட்டிலேருந்து, ரமேஷ் பாபு மதுரையிலேருந்து, தெற்கிருப்பு மணிகண்டன், செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, சந்திரமோகன் மஞ்சக்குப்பம் கடலூர்லேருந்து, சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய் மீனாட்சி, கிருஷ்ணராஜபுர அக்ரஹாரம் மணிநகரம் மதுரையிலிருந்து, சோனாட்சி சிவகுமார் கூத்தப்பாக்கம் கடலூர்லேருந்து, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன், அமுதா கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா வேல்முருகன், மகேஷ் கரூர்லேருந்து, நாகர்கோயிலேருந்து மந்திரமூர்த்தி. ஸோ இவங்க எல்லாருக்கும் எங்களால் பாட்டு போட முடியல, ஏன்னா டைம் கிட்டத்தட்ட 9:55 ஆயாச்சு. ஸோ இப்போ அடுத்து எல்லாருக்காகவும் பாட்டு யா எந்தலேருந்து வருது அப்படின்னா, புண்ணியன்மேடு வண்ணை கணேசன், சுகன்யா பரத் கேட்ட சிட்டிசன் திரைப்படத்துலேருந்து பூக்காரா பாடல் வருது. இந்த பாட்டை நான் பாட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து டெடிகேட் பண்ணுறேன். அவங்க கூட சேர்த்து கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோயில் கலைதுரைராஜன், திருமழிசை நாகராஜ், அஸ்வினி ஹஸ்விதா, தோஹித் அரசன், நிலானி இவங்களுக்காகவும் இந்த பாட்டை சேர்த்து டெடிகேட் பண்ணுறேன். இதே மாதிரி ஈவினிங் மனம் விரும்புதே ஷோ இருக்குது. ஸோ உங்களோட பாட்டை கால் பண்ணியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பாடி கேட்டுக்கலாம். ஸோ இப்போ டாடா பை பை சொல்ல டைம் வந்தாச்சு. அடுத்த ஷோக்கு வந்து திரும்பவும் ஹாய் சொல்கிறேன். திஸ் இஸ் ஃப்ரம் ஆர்ஜே சாண்டி. Take a chance, take a chance, take a take a chance, chance, take a chance, take a chance.
1: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
2: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மெல்போர்னில் ஆஸ்திரேலிய பிரதமருடன் இணைந்து புகழ்பெற்ற மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தை பார்வையிடுகிறார். 2030 காமன்வெல்த் போட்டிகளை இந்தியாவும் 2032 ஒலிம்பிக் போட்டிகளை ஆஸ்திரேலியாவும் நடத்த இருப்பதால் விளையாட்டுத் துறையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு முக்கியமானதாக அமைகிறது. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சென்னை மத்திய மக்கள் தொடர்பகம் கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடம் இருந்து தங்களை பதிவு செய்து கொள்வதற்கான விண்ணப்பங்களை வரவேற்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம், வீதி நாடகம், நாட்டுப்புற அல்லது பாரம்பரிய கலைகள், மாயாஜாலம், பொம்மலாட்டம் மற்றும் தோல்பாவை கூத்து போன்ற கலைகளை நிகழ்த்தும் தனியார் குழுக்களும் கலைஞர்களும் இம்மாதம் 30 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ளவர்கள் ஆகஸ்ட் 5 வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு cbcindia.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். மத்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் இயங்கும் தன்னாட்சி நிறுவனமான நவோதயா வித்யாலயா பள்ளியில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் அமைந்துள்ள பள்ளிகளில் 2027-28 கல்வியாண்டிற்கான 6ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு நவோதயா.gov.in என்ற இணையதளத்தில் இம்மாதம் 31 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் 2026-27 ஐந்தாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். இதற்கான தேர்வு வரும் நவம்பர் 28 நடைபெறும். புதுச்சேரியில் 14 வயதுக்கு மேற்பட்ட ஆனால் 15 வயது முடியாத பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாதுகாப்பு அளிப்பதற்கான HPV தடுப்பூசி போட வரும் 12-19 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தடுப்பூசி போட்டுக்கொண்டு பயன்பெறுமாறு சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
2: மின்துறை புதுச்சேரி.
3: மீண்டும் இனியதொரு காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 10:04. செட் கோ நிகழ்ச்சியில நிறைய செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸோட நான் வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஆன்சரை டக் டக் டக்னு கண்டுபிடிக்க போறீங்க. அண்ட் இன்னைக்கான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே எந்த விதமான டாபிக்ல கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான அகழ்வாராய்ச்சி தலங்கள் மற்றும் சிறப்பு வாய்ந்த இடங்கள் குறித்த ஒரு சில கேள்விகளை தான் நான் கேட்க போறேன். சோ இதற்கான சரியான விடையை கண்டுபிடிச்சீங்கன்னா எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760 மற்றொரு எண் 2275230. வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேரில் 0413 என்ற முன்குறித்தினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கான கெட் செட் கோ நிகழ்ச்சியோட முதல் கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் உள்ள சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கியமான தொல்லியல் களம் எது? திரும்பவும் மறுமுறை உங்களுக்காக கேள்வியை சொல்றேன். இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கியமான தொல்லியல் களம் எது? கண்டுபிடிச்சிங்கன்னா இமீடியேட்டா நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: ஷோ கெட் செட் கோ. நேரம் 10:12. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அழைப்பாளர், முதல் அழைப்பாளர் யார் எங்கிறது பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வில்லியந்தூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க ராஜகோபால் சார். நீங்க நலமா இருக்கீங்களா? இந்தியாவின் அரியானா மாநிலத்தில் உள்ள சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கியமான தொல்லியல் களம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். சரியான விடையை கண்டுபிடிச்சிங்களா? வெரி குட் சார். எஸ் கரெக்ட். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. தேங்க்யூ சார்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. எஸ் நேயர்களே, பீரானா அப்படின்றது இந்தியாவோட அரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்தோட முக்கியமான ஒரு தொல்லியல் களம். பதேகாபாத் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சிறிய கிராமம் பழமையான ஹரப்பா நாகரிக காலத்தை சேர்ந்த நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சதுனால ஃபேமஸ் ஆயிடுச்சு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்பொருட்கள் அண்ட் குடியிருப்புகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக வந்து உலக புகழும் பெற்றிருக்கு. ஓகே, நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு கேள்வி உங்களுக்காக. இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் கட்ச் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய சிந்து சமவெளி நாகரிக தொல்லியல் களம் எது? இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய கட்ச் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான சிந்து சமவெளி நாகரிக தொல்லியல் களம் எது? சரியான விடையை கண்டுபிடிங்க. FM ரெயின்போக்கு காலர் SMS பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230.

0: நேர்களே, இன்றைய கட் கேமரா ரோலிங் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராம் தங்கநகை மாளிகை.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
0: இந்தியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான அகழ்வாராய்ச்சி தலங்கள் மற்றும் சிறப்பு வாய்ந்த இடங்கள் குறித்து தான் தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வரிசையில உங்களுக்கான கேள்வி என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் கட்ச் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய சிந்து சமவெளி நாகரிக தொல்லியல் களம் எதுன்னு கேட்டிருந்தேன். சரியான விடையை சொல்றாங்களான்னு பாக்கலாம். ஒரு நேயர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
3: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: கலைவாணி சொல்லுங்க, க்வெஸ்சன் கேட்டிங்களா?
3: கேட்டேன் மேம், தோலாவீரா இதுக்கான பதில்.
0: தோலாவீரா, வாவ், வெரி குட், சூப்பர் கலைவாணி. தேங்க்யூம்மா.
3: தேங்க்யூ மேம், வாய்ப்புக்கு நன்றிங்க மேம்.
0: தேங்க்யூ. எஸ், தோலாவீரா அப்படின்றது தான் சரியான விடை. யுனெஸ்கோ அமைப்பால உலக பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த தோலாவீரா. கிமு 3000 முதல் 1500 வரை இந்த கிராமம் வந்து குடியிருப்பா இருந்திருக்கு. இது அரப்பா நாகரிகத்தின் மிக பெரிய மற்றும் மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. இந்த நகரத்துல பாத்தீங்கன்னா கோட்டைகள்

மதில்கள், நீர்த்தேக்கங்கள், குடியிருப்பு பகுதிகள்னு ரொம்பவே நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டிருக்கு. தொல்பொருள் ஆய்வில் வந்து இங்க கண்டுபிடிக்கப்பட்ட பெரிய நீர் மேலாண்மை அமைப்பு பழங்கால மக்கள் எந்த அளவுக்கு அறிவாற்றலோட இருந்திருக்காங்க அப்படின்றது தான் காட்டுது. சோ இந்த நிகழ்ச்சியில கண்டிப்பா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டுப்பீங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சியில நேர்களே உங்களுக்கான அடுத்த கேள்வி இப்ப கேட்க போறேன். கல்லில் செதுக்கப்பட்ட கவிதை என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற கோவில் எது? மறுமுறை உங்களுக்காக கேள்வியே சொல்றேன். கல்லில் செதுக்கப்பட்ட கவிதை என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற கோவில் எது? சரியான விடையை கண்டுபிடிங்க. எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230 வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேயர்கள் 0413 என்ற முன்கிரட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: வெல்கம் பேக் டு தி ஷோ, கெட் செட் கோ நிகழ்ச்சியில அடுத்ததா பேச காத்திருக்கோம் அழைப்பாளர் யார், எங்கிருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், க்வெஸ்சன் கேட்டீங்களா?
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம். இந்த கேள்விக்கான சரியான விடை, 13 நூற்றாண்டில் ஒடிசாவில் கட்டப்பட்டுள்ள சூரியனார் கோயில்.
3: சூப்பர் சூப்பர் சார், எந்த ஆண்டுல கட்டப்பட்டதுன்னு சேர்த்து சொல்லிட்டீங்க, நன்றி சார்.
4: மிக்க மகிழ்ச்சி நட்டன்.
3: தேங்க்யூ தேங்க்யூ சார். கல்லில் செதுக்கப்பட்ட கவிதை என்று அழைக்கப்படக்கூடிய புகழ்பெற்ற கோவில் எதுன்னு கேட்டிருந்த, கோனாக் சன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சரியான விடையை சொல்லியிருந்தாங்க நேயர். இந்தியாவோட ஒடிசா மாநிலத்தில் பூரி நகருக்கு அருகே அமைந்திருக்கக்கூடியதுதான் இந்த கோவில். 13 நூற்றாண்டுல கங்க வம்ச மன்னன் முதலாம் நரசிம்ம தேவனால கட்டப்பட்டதுதான் இந்த கோவில். சூரிய பகவானுக்காகவே பிரம்மாண்டமான தேர் வடிவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவில் வந்து 1984 யுனெஸ்கோவால் உலக பண்பாட்டு சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம சிகப்பு மணற்கற்கள் மற்றும் கருப்பு கருங்கல் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த கோவில் பிளாக் பகோடா, கருப்பு கோவில் என்றும் வந்து அழைக்கப்படுகிறது. சோ நிறைய விஷயங்கள் வந்து கரெக்டா நம்ம நேயர்கள் வந்து டக் டக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டே இருக்காங்க. சோ அவங்களுக்கான அடுத்த கேள்வி, ஒரே பெரிய பாறையை குடைந்து உருவாக்கப்பட்ட கைலாசநாதர் கோவில் அமைந்துள்ள இடம் எது? மறுமுறை உங்களுக்காக கேள்வியை சொல்றேன், ஒரே பெரிய பாறையை குடைந்து உருவாக்கப்பட்ட கைலாசநாதர் கோவில் அமைந்துள்ள இடம் எது? கண்டுபிடிங்க. எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க, 2271760 மற்றும் 2275230.

0: த ஷோ கெட் செட் கோ நிகழ்ச்சியில் அடுத்ததா பேச காத்திருக்கும் அழைப்பாளர் யார் எங்கிருந்து பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சீங்களா?
1: கண்டுபிடிச்சேன் மேம்.
0: சொல்லுங்க.
1: அஜந்தா குகைகள் அப்படிங்கறதுலதான் இருக்கு மேம். இது வந்து அவுரங்காபாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு, மகாராஷ்டிரால அமைஞ்சிருக்கு. மொத்தம் 34 குகைகள் அப்படிங்கறது இருக்கு மேம். அதுல மொத்தம் 34 குகைகள்ல 16வது குகையிலதான் இந்த லிங்கமானதும் இருக்கு அப்படின்ட்டும் சொல்றாங்க மேம்.
0: எஸ், எல்லோரா குகைகள்ல 34 குகையில 16வது குகையில தான் இந்த கோவில் இருக்கு. ஓகே, தேங்க்யூ சந்திரசேகர்.
1: தேங்க்யூ சோ மச். பை.
0: தேங்க்யூ. தேங்க்யூ. எஸ் நேயர்களே, இந்த குகை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தின் அவுரங்காபாத் அருகே இருக்கக்கூடிய எல்லோரா குகைகள்ல தான் இந்த கோவில் இருக்கு. கிபி 5 முதல் 10 நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல தான் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க உலக பாரம்பரிய தலமாகவும் இது விளங்குதுங்க. இந்திய குடைவரை கட்டிடக்கலையின் உச்சமாக விளங்கும் இந்த இடத்துல வந்து 34 குகைகள் இருக்கு. அதுல குகை எண் 16ல தான் இந்த கைலாசநாதர் கோவில் அமைஞ்சிருக்கு. உலகின் மிக பெரிய ஒரு ஒற்றை கல்ல குடைந்து உருவாக்கப்பட்ட கோவில் தான் இந்த கைலாசநாதர் கோவில். இந்த ஒற்றை பாறையை மேலிருந்து

கீழாக செதுக்கியிருக்காங்க. கைலாச மலையனோட வடிவத்திலேயே கலைநயத்தோட உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இந்த கைலாசநாதர் கோவில். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். நேர்களே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாவில் மிகப்பெரிய புத்த ஸ்தூபிகளில் ஒன்றான சாஞ்சி ஸ்தூபி எந்த மாநிலத்தில் உள்ளது? இந்தியாவின் மிகப்பெரிய புத்த ஸ்தூபிகளில் ஒன்றான சாஞ்சி ஸ்தூபி எந்த மாநிலத்தில் இருக்கு? சரியான விடையை கண்டுபிடிங்க. FM Rainbow கால் பண்ணுங்க.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது

0: இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: 10:41 நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் கடைசியா அப்படின்னா, இந்தியாவின் மிகப்பெரிய புத்த ஸ்தூபிகளில் ஒன்றான சாஞ்சி ஸ்தூபி எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்டிருந்தேன். சரியான விடையை சொல்றதுக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், இனிய காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் சொல்வது யாரு சார்?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: பாபு சார் சொல்லுங்க, இந்தியாவின் மிகப்பெரிய புத்த ஸ்தூபிகளில் ஒன்றான சாஞ்சி ஸ்தூபி எந்த மாநிலத்தில் இருக்கு?
2: மத்திய பிரதேச மாநிலத்தில் ரைசின் மாவட்டத்தில் இருக்கு மேடம்.
1: வெரி குட், வெரி குட், சூப்பர் சார்.
2: அப்புறம் 200 நோட்ல இருக்கிறது இந்த படம் தான் மேடம்.
1: எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட. தேங்க்யூ, தேங்க்யூ சார்.
2: நன்றி நன்றி நன்றி மேடம்.
1: நிகழ்ச்சியில நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மேலாக நிறைய ஆன்சர்ஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சு நம்ம நேயர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எஃப்எம் ரெயின்போவின் சார்பாக பாராட்டுக்கள். அண்ட் இந்த சாஞ்சி ஸ்தூபி பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். மத்திய பிரதேசத்தின் ரைசன் மாவட்டத்துல தான் இந்த சாஞ்சி ஸ்தூபம் இருக்கு. கிம்பு 3rd century மௌரிய பேரரசர் அசோகரால கட்டப்பட்ட இந்த கல் கட்டடம் வந்து ரொம்பவே பழமையான ஒரு கல் கட்டடமா சொல்லப்படுது. புத்தரோட நினைவு சின்னங்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த அரைக்கோள வடிவ பௌத்த வளாகம் இப்போ யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாகவும் விளங்குறது. அப்படின்றதுதான் மிக சிறப்பான ஒன்று. இந்த சாஞ்சி ஸ்தூபி 215 உயரம் இருக்குங்க. நல்ல 215 உயரமுள்ள குன்றின் மேல அரைக்கோள வடிவத்துல அமைஞ்சிருக்கு. இதோட 4 திசைகளிலும் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலை நயமிக்க அழகிய நுழைவாயில்களும் வந்து சூப்பரா வந்து இருக்குங்க. இது வந்து இந்திய ரூபாய் நோட்ல 200 நோட் இருக்கு இல்லையா, அந்த ரூபாய் நோட்ல வந்து இந்த ஸ்தூபியோட படமும் அச்சிடப்பட்டிருக்கு. அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். சோ இன்னைக்கு நம்ம நேயர்கள் எல்லாமே கெட் செட் கோ நிகழ்ச்சியில அழகா ஆன்சரை கண்டுபிடிச்சு விளையாடிட்டு வராங்க. அடுத்ததா நேயர்களே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, ரத வடிவில் செதுக்கப்பட்ட பாறை கோவில்களால் புகழ்பெற்ற பாரம்பரிய தலம் எது? மறுமுறை உங்களுக்காக கேள்வியை சொல்றேன். ரத வடிவில் செதுக்கப்பட்ட பாறை கோவில்களால் புகழ்பெற்ற பாரம்பரிய தலம் எது? உடனே ஆன்சரை கண்டுபிடிங்க. எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760 மற்றொரு 2752230. வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 என்ற முன்குறிப்பையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: ஷோ கெட் செட் கோ நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார் எங்கிருந்து பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். க்வெஸ்சன் தெரிஞ்சதா? ஆன்சரும் தெரிஞ்சதா?
2: ஆன்சர் தெரியும் மேடம்.
1: சொல்லுங்க.
2: சாரி
1: சாரி சார், உங்க பேரை கேட்க மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. உங்களோட ஆரியபாளையத்திலிருந்து பலராமன் சார். ரத வடிவில் செதுக்கப்பட்ட பாறை கோவில்களால் புகழ்பெற்ற பாரம்பரிய தலம் எது?
2: பாரம்பரிய தலம் வந்து மகாபலிபுரம் மேடம்.
1: வெரி குட் சார், சூப்பர்.
2: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. எஸ் நேயர்களே, ரத வடிவில் செதுக்கப்பட்ட பாறை கோவில்களால் புகழ்பெற்ற தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மகாபலிபுரம் தான். பல்லவ மன்னர்களால 7 மற்றும் 8 நூற்றாண்டுகளில் உருவாக்கப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க பாறை குடைவரை கோயில்கள் 1984 முதல் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டு சிறப்பும் வந்து பெற்றிருக்கு. வங்கக்கடலோட கரையில 8 நூற்றாண்டுல அதாவது வங்கக்கடலின் கடையோரத்தில் 8 நூற்றாண்டுல கருங்கற்களால் கட்டப்பட்ட பழமையான திராவிட கட்டிடக்கலையா வந்து அறியப்படுது. 5 ரதங்கள்னு ஒரு இடம் இருக்குங்க. அதாவது ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ள தேரின் வடிவில் காட்சியளிக்கக்கூடிய 5 தனித்துவமான ஒற்றைக்கல் கோயில்களும் வந்து இந்த மகாபலிபுரத்தில் இருக்கு. அடுத்ததான் நேயர்களுக்கான கெட் செட் கோவோட கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக கருதப்படும் அகழ்வாராய்ச்சி தலம் எது? மறுமுறை உங்களுக்காக கேள்வியே சொல்றேன். இந்தியாவின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக கருதப்படும் அகழ்வாராய்ச்சி தலம் எது? கண்டுபிடிங்க, FM Rainbow-க்கு கால் பண்ணுங்க.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: மன்னா மன்னா,
3: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
3: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
3: என்ன வழி?
2: இத கேளுங்க அண்ணா.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
5: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
6: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
7: இந்தியாவின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக கருதப்படும் அகழ்வாராய்ச்சி தளம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். சரியான விடையே சொல்றாங்களான்னு
8: புதுவை வெங்கடநகர் பகுதியிலிருந்து ஆசை.

0: பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா?
0: ஆ, கண்டுபிடிச்சேன்.
1: சொல்லுங்க சார்.
0: இப்போ படிச்சது நாலந்தா பல்கலைக்கழகம் என்பது அதுக்கு சரியான விடை.
1: வெரி குட் சார், சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ.
0: ஓகே, நன்றி
1: நன்றி. எஸ் நேயர்களே, பண்டைய நாலந்தா மகாவீரா என்பது பீகாரின் ராஜ்கீர் அருகில் அமைஞ்சிருக்கக்கூடிய உலகின் முதல் குடியிருப்பு பல்கலைக்கழகமாக அறியப்படுது. 5ஆம் நூற்றாண்டுல முதலாம் குமாரகுப்தரால் நிறுவப்பட்ட இந்த மையம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாகவும் சிறப்பு பெற்றிருக்கு. ஸோ இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்ட நிறைய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இப்போ இந்த நிகழ்ச்சிக்காக சோனி. தொடர்ந்து பாடல் கேட்கலாம் காலா திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு, எல்லைப் பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேம்பாடு, கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து மேற்கொள்வதன் மூலம் நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் போக்குவரத்து துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த உதவிடும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற பல்முனை போக்குவரத்து குறித்த

மூன்று நாள் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசுகையில் கூறினார். இம்மாநாட்டில் நாடு முழுவதிலுமிருந்து 15,000 பேருந்து உரிமையாளர்கள், 250 கண்காட்சியாளர்கள் பங்கேற்றுள்ளனர். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கம் திட்டத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தனியார் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் 15 தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:22 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ பிரேக்குக்கு எல்லாம் ரெடியா? அப்ப காஃபி கப்போட இருப்பீங்க கரெக்டா? காஃபி கப் ரெடி ஆயிடுச்சோ இல்லையோ, காரில் பயணமோ இல்லைன்னா வேலைக்கு போகிற வழியோ, என்னவா இருந்தாலும் உங்கள் டென்ஷன் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்த ஒரு மணி நேரம் இசையோடு நம்ம மனசை பறக்க விட போகிறோம். வேற ஒன்றும் இல்லை, மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக. மெலடி மட்டும் இல்லை, மெலடியோட சேர்ந்து மாயாஜாலமும் சேர்ந்து நம்ம மனசை கொள்ளை கொள்ளும் அழகான பாடல்கள் எல்லாத்தையும் நான் ரெடியாக வச்சுருக்கேன் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு. நான் உங்கள் ஆர்ஜே சாண்டி, மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக. அப்படி மனதை கொள்ளை கொள்ளும் முதல் பாடல் என்ன பாடல் அப்படின்னா, பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து சக்தி ஸ்ரீ கோபாலன் அவர்களது குரலில் ஏன் மனசுக்கு பிடிச்ச ரொம்ப பாட்டு அப்படின்னே சொல்லலாம். கேட்கலாம் அகநகை.

நேரம் 11:07 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வகையில் அடுத்ததாக வரும் பாடல் காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து, நான் பிழை நீ மழலை எனக்குள்ளே இருந்தால் தவறே இல்லைன்னு ஒரு அழகான பாடல் வருது. கப் காஃபி பாட்டு என்ஜாய் பண்ணலாம்.

நேரம் 11:11. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 மெலடி மேஜிக் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்களா, சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கரமுறன்னு இருக்கிற டென்ஷன் எல்லாம் ஓரமா வச்சுட்டு சூப்பரான சாங்ஸை கேட்டு மனச பூ மாறி ஆக்கிடும் மெலடி மேஜிக். அந்த வகையில அடுத்த பாடல், அழகழக அவ தெரிவா உயிர் உரிவா, மெதுமெதுவா விரிவிரிவா விழியறிவா, எனக்கானவளே நீதான் கிட்ட வரியா, தெரிஞ்சா செஞ்ச மன்னிப்பே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பையும் அழகான கொஞ்சல வெளிப்படுத்தும் பாடல். மனிதன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: நேரம் 11:18. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8. மனதை வருடும் அழகான மேஜிக்கல் சாங்ஸ் உங்களுக்காக. அந்த வகையில் அடுத்த பாடல் மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து நான் நீ நாம் வாழவே உறவே.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 11:22. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 மனதை வருடும் அழகான மெலடி சாங்ஸ். அந்த வகையில் அடுத்ததா வருது 3 திரைப்படத்திலிருந்து நீ பார்த்த விழிகள், விஜய் யேசுதாஸ், ஸ்வேதா மோகன் அவர்களது குரலில்.

நேரம் 11:27. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 ஆனந்த் அரவிந்த் கிருஷ்ணன் குரலில் அடுத்ததாய் வரும் பாடல் ஜோ திரைப்படத்திலிருந்து.

சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

நேரம் 11:38. மெலனி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்து வர பாட்டுக்கு நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. அந்த பாட்டை எப்படி கேட்கணும்னா, ஹெட்செட் போட்டிங்கன்னா போட்டு ஃபுல் சவுண்டு வச்சு கண்ணு மூடி ஒரு இடத்துல உட்காந்துடணும். அப்போ அந்த சாங் ஒரு வேறு லெவல் உலகத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போவோம். அப்படி ஒரு சாங் வருது 96 திரைப்படத்திலிருந்தே.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: நேரம் 11:42. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் நானும் அவளும் யார் அப்படின்னு விரிக்கிற பாடல். அமுதும் தமிழும் அலையும் கடலும், தவமும் அருளும் வேரும் மரமும், அசைவும் நடிப்பும் அவையும் துணிவும், நாங்கள் தான் அவளும் நானும்னு ஒரு அழகான பாடல். விஜய் யேசுதாஸ் குரலில் அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிறு ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நேரம் 11:47, மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் காஞ்சனா திரைப்படத்திலிருந்து.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 11:50. மெலடி மேஜிக் நிகழ்ச்சி வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. மனதை வருடும் அழகான பாடல்கள், உங்க மனசும் லேசா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். அடுத்ததாய் வரும் பாடல் பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்துல இருந்து. இந்த படத்தை நான் சொன்னவனே பாட்டு என்ன அப்படின்னு நீங்க எல்லாம் கெஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானு. சோ கேட்கலாம்.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: நேரம் 11:56 கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஒரு மணி நேரம் எப்படி பஞ்சா பறந்துச்சு அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு மனதை வருடும் அழகான பாடல்கள் அணிவகுத்து நின்னாச்சு. இப்போ கடைசியா வர பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா, வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து வி பிரசன்னா சுப்ரியா அவர்கள் குரலில் பாடின பாட்டு. இந்த பாட்டோட இந்த ஷோவை முடிச்சுட்டு நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. ஸோ இன்னொரு நாள் இன்னொரு ஷோவில் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஹாய் சொல்கிற வரைக்கும் இப்போ பாய் சொல்லிட்டு சைன் ஆஃப் பண்ணுறேன். நான் ஆர்ஜே சாண்டி.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை மற்றும் இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பத்திரிகை தகவல் அலுவலகம் ஆகியவை இணைந்து நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிதல் என்ற தலைப்பில் பத்திரிகையாளர்களுக்கான ஒருநாள் சிறப்பு பயிலரங்கம் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமை விருந்தினராக பங்கேற்கும் இப்பயிலரங்கில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் முன்னிலை வகித்தார். தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அரசு செயலர் திரு முகமது அஹசன் அபீத், இயக்குநர் திரு சுரேஷ்ராஜ், இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சென்னை மண்டல அலுவலர் திரு வீரேந்திர சாம்பியால், சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் ஆகியோர் ஒருநாள் பயிலரங்கில் கலந்து கொண்டனர். கோழிக்கோடு பல்கலைக்கழக இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியல் துறை உதவி பேராசிரியர் திரு ஹபீப் ரஹ்மான், செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் ஊடக செய்திகளின் உண்மை சரிபார்ப்பு என்ற தகவல் உறுதிப்படுத்தலுக்கான மேம்பட்ட நவீன கருவிகள் என்ற தலைப்பில் பத்திரிகையாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கில் உரையாற்றியுள்ளார். இப்பயிலரங்கு மாலை 4 மணி வரை நடைபெறும். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் நேற்று நண்பகல் 12 மணியளவில் காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அவசரகால மேலாண்மை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இன்று அரசு பணியாணையை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வழங்க உள்ள நிலையில், அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தற்காலிகமாகவே பணி நியமன ஆணை வழங்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. மேலும் TNPSC-ஐ எதிர் மனுதாரராக சேர்க்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதிக்கு இவ்வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மன்னா மன்னா,
2: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
1: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் மன்னா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
1: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
2: என்ன வழி?
1: இத கேளுங்க மன்னா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
1: ஆமா மன்னா, ஆமா.
5: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
6: மின்துறை புதுச்சேரி.
7: மீண்டும் இனியதொரு காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 12:04. இன்னைக்கு ஜூலை 10. இந்த ஜூலை 10 முன்னாடி நம்ம வரலாற்றுல என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதலாவதா நம்ம தெரிஞ்சுக்க போறது 1962 ஜூலை 10 அன்னைக்கு நடந்த ஒரு

2010 முன்னாடி நம்ம வரலாற்றில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது 1962 ஜூலை 10 அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வு குறித்து தான். எஸ், தொலை தொடர்பு செயற்கைக்கோள், உலகின் முதல் செயலில் உள்ள தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான டெல்ஸ்டார் அப்படின்ற செயற்கைக்கோள் விண்ணில ஏவப்பட்டு முதல் முதலாக நேரடி தொலைக்காட்சியாக வந்து ஒளிபரப்புறது சாத்தியமாச்சு. அமெரிக்கா, இங்கிலாந்து அண்ட் பிரான்ஸ் ஆகிய நாடுகளோட கூட்டு முயற்சியால தான் இந்த செயற்கைக்கோள் உலகின் முதல் நேரலை தொலைக்காட்சி படங்களை ஒளிபரப்பியது. ஸோ இந்த மாதிரி ஜூலை 10 அன்னைக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், அதாவது ஜூலை 10 பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒவ்வொரு விஷயமா வந்து இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து கேளுங்கள்.

ஷோ வரலாற்றில் இன்று நேரம் 12:10. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில இதே ஜூலை 10ஆம் தேதி, அதாவது இதே ஜூலை 10ஆம் தேதி பல வருடங்களுக்கு முன்பு என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வரிசையில் 1913 அன்னைக்கு ஜூலை 10 அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. என்ன சாதனைன்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. எஸ், அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள டெத் வேலியில் புவியோட, அதாவது நம்ம பூமியோட மிக அதிகபட்ச வெப்பநிலையான சுமார் எத்தனை டிகிரின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க, 56.7 டிகிரி செல்சியஸ் வந்து பதிவாயிருக்குங்க. யோசிச்சு பாருங்க, சாதாரணமாக இருந்தாலே தாங்க முடியாது. கிட்டத்தட்ட 56.7 டிகிரி செல்சியஸ் வந்து 1913 ஜூலை 10 பதிவாயிருக்கு. ஸோ உலக வானிலை அமைப்பால் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச புவியின் வெப்பநிலையும் வந்து இதுதான். இது போன்ற பல விஷயங்களை நம்ம வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து கேளுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
3: நியூசிலாந்துல புதிய நாணயம் வந்து வரவேற்கப்பட்டது. அதாவது நியூசிலாந்துல வந்து பவுண்ட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நியூசிலாந்துல டாலர் அறிமுகமானது பார்த்தீங்கன்னா July 10, 1967 அன்னைக்கு தான். புதிய நாணயத்தோட மதிப்புகளும் வந்து தசம முறையும் பின்பற்றியதும் அந்த டேட்ல தான்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர்.

0: சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
4: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் தான் தெரிஞ்சிட்டு வரும். அந்த வரிசையில 1940 ஜூலை 10 நடந்த ஒரு விஷயம் தான் இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க. பேட்டில் ஆஃப் பிரிட்டன் தொடங்கியது அன்னைக்குதான். அதாவது 2 உலகப் போரின் முக்கிய வான்போர் வந்து 1940 ஜூலை 10 தான் தொடங்குச்சு. அண்ட் 1977 த பஹாமாஸ் அப்படின்ற ஊர் வந்து பிரிட்டன்ல இருந்து விடுதலை பெற்று வெளிவந்தது. சோ இன்னும் நிறைய விஷயங்கள் வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க.

சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.

வரலாற்றில் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவாக ஜூலை 10 பிறந்த ஒரு சில சிறந்தவர்களோட பிறந்த நாள்களாம் தெரிஞ்சுக்கலாம். 1856 நிக்கோலா டெஸ்லா ஆஸ்திரியாவில் பிறந்த இவர் மின்சாரத்துறையில் புரட்சியை ஏற்படுத்திய கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவர். அண்ட் அடுத்ததா வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறது ஜெசிகா சிம்சன். 1980 ஜூலை 10 பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு அமெரிக்க பாடகி, பாடலாசிரியர், நடிகை, ஆடை வடிவமைப்பாளர் மற்றும் தொழில் முனைவரும் கூட இவர். 1931 அலைஸ் முன்ரோ நோபல் பிரைஸ் வந்து லிட்ரேச்சர்ல பெற்றிருக்காங்க. கனடாவை சேர்ந்த உலக புகழ்பெற்ற சிறுகதை எழுத்தாளர் அலைஸ் முன்ரோ, இவங்களும் வந்து ஜூலை 10 அன்னைக்கு தான் பிறந்திருக்காங்க. அண்ட் மார்சல் ப்ரூஸ்ட் 1871 பிறந்திருக்காரு. இவர் ஒரு பிரெஞ்சு நாவலாசிரியர். அண்ட் ஃபைனலா நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் சுனில் கவாஸ்கர் 1949 ஜூலை 10 தான் பிறந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். வரக்கூடிய பாடலோட வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை நிறைவு பெறுது.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கீதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, வர்த்தகம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது ஆஸ்திரேலிய பயணத்தின் கடைசி நாளான இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆங்குஸ் டெய்லரை சந்தித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு, முதலீடு, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவை குறித்தும் அவரிடம் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இரு நாடுகளும் வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு நட்புறவு மிகுந்த மதிப்பு மிக்கது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸுடன் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தையும் பிரதமர் பார்வையிட்டார். விளையாட்டுத்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது. கிரிக்கெட் விளையாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமருடன் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். விளையாட்டு கட்டமைப்பு, தடகள மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தியா முன்னின்று நடத்தும் ஒலிம்பிக் போட்டி குறித்தும் ஐபிஎல் பிபிஎல் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக்கொண்டு 2 நாள் பயணமாக நியூசிலாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டின் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். நியூசிலாந்து நாட்டின் தலைவர்களை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கவுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு, பள்ளிக் கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவை ஊக்குவிப்பது, எண்ணியல் கல்வியை வளர்ப்பது, ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி, இணையதள தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னோடி மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்களில் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குழந்தைகள் மேம்பாட்டுக்கான கொள்கைகளை வகுத்தல், மக்கள் பங்களிப்பு மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் குழந்தைகளின் நலன் மற்றும் கல்வியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக நித்தி ஆயோக்கின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த 6ஆம் தேதி நிலவரப்படி 50.2% மின் விநியோகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் தூய்மை எரிசக்திக்கான கட்டமைப்பு வலுப்பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல்களால் மின் உற்பத்தியில் நிலையான நீடித்த வளர்ச்சியை நாடு பெற்றுள்ளதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று மனித வனவிலங்கு மோதல்களை தடுப்பது குறித்த தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், புலிகள் காப்பகம் அமைந்துள்ள பகுதிகளில் மோதலை தவிர்ப்பதற்கான கொள்கைகளை வகுக்குமாறு வலியுறுத்தினார். சிறுத்தை மற்றும் யானைகளால் கால்நடைகள் மற்றும் பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை களைவதற்கான திட்டங்களை வரையறை

0: செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை ஒட்டியுள்ள நகர்ப்புறம் மற்றும் கிராமப் பகுதிகளில் மக்களிடையே வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பான வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க நீண்டகால செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மனித வனவிலங்கு மோதல் குறித்த இணையதளம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கையேட்டை அமைச்சர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு கே டி வர்தன் சிங், இந்தியாவில் மட்டுமின்றி ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் மனித விலங்கு மோதல் பிரச்சினையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் இதற்கான தீர்வுகளை கண்டறிந்து அவற்றை மற்ற நாடுகளுக்கு தெரிவிக்கும் வகையில் சர்வதேச கருத்தரங்குகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மகாராஷ்டிரா மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான வரைவு சட்டத்தை தயாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் 7 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அரசியல் சட்டம் மற்றும் மாநிலத்தின் அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை இந்த குழு தயாரிக்கும் என்று கூறினார். 6 மாதங்களில் இதுகுறித்த அறிக்கையை மாநில அரசிடம் குழுவினர் சமர்ப்பிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்கள் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்ட மசோதா தயாரிக்கப்பட்டு குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு உதவும் வகையில் கொண்டுவரப்பட்ட பிரதமரின் வித்யாலட்சுமி கல்விக் கடன் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதா என்று கடனுதவி பெற்ற மாணவி மற்றும் பெற்றோர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் ஜான்சி, நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எனக்கு லோன் கிடைச்சிடுச்சு, 150,000 கிடைச்சிருக்கு எஜுகேஷன் லோன். இது வந்து என்னோட படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, முக்கியமா என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
3: என் டாக்டர் பேரு பிரீத்தி, அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் ஐடி கோர்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க 1 இயர் முடிச்சாங்க, இப்ப செகண்ட் இயர். 1 இயர் பீஸ் கட்டிட்டேன், 1 இயர் பீஸ் வந்து 270,000. சரி, 1 இயர் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிஎம் வித்யாலட்சுமி மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தோம் எஜுகேஷன் லோனுக்காக, அது இப்ப 6,15,000 சாங்ஷன் ஆயிருக்கு. எங்க டாக்டர் படிப்புக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும்.
0: ஈரான் நாட்டின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் உடல் இமாம் ரிசா வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். அவரது மூத்த மகனான சையத் முஸ்தபா கமேனி இறுதிச் சடங்குகளை செய்தார். கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். தமிழகம், கர்நாடகா, கேரளம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹிமாச்சல் பிரதேசத்தில் தீவிரமடைந்து வருவதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மண்டி, ஷிம்லா, சோலன், காங்க்ரா, சிர்மாவூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்புரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 5-7, 10-3 என்ற செட் கணக்கில் கனடாவின் கேடன்ஸ் பிரேஸ், அமெரிக்காவின் கேட்ரினா ஸ்காட் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாக்கேத் மைனேனி, இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை மற்றும் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. லார்ட்ஸில் இப்போட்டி பிற்பகல் 3:30 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்க

0: அமைச்சருக்கு எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: வேறு பிரதேசங்களில் உள்ள மக்கள் அந்த தொழிலாளர் குடியிருப்புக்கு வருவதுண்டு. அந்த இடத்திற்கு புது ஆசாமிகள் என்ற காரணத்தால் இங்குள்ளவர்களின் கவனத்தை ஆரம்பத்தில் அவர்கள் கவர்வதுண்டு. அவர்கள் வேலை பார்த்து வரும் இடங்களை பற்றிய அதிசய கதைகளை சொல்லும்போது இங்குள்ளவர்களுக்கு அதில் லகுவில் ஈடுபாடும் ஏற்படுவதுண்டு. ஆனால் அந்த புதுமை சீக்கிரத்திலேயே போய்விடும். அந்த மனிதர்களும் இவர்களுக்கு பழகி போய்விடுவார்கள். பிறகு அவர்களை கவனிப்பதை கூட இவர்கள் நிறுத்தி விடுவார்கள். புதிதாக வருபவர்கள் சொல்லுவதிலிருந்து இவர்களுக்கு ஒரே ஒரு உண்மை புலப்படும். தொழிலாளிகளின் நிலைமை எங்கும் ஒரே மாதிரிதான் இருக்கிறது என்பதுதான் அது. இதுதான் உண்மை என்றால் பிறகு எதை பற்றி என்ன பேசுவது? ஆனால் அந்த புதிய மனிதர்களில் சிலர் இந்த குடியிருப்பு மக்கள் இதுவரை கேட்டிராத புது விஷயங்களை பற்றி பேசுவார்கள். ஆட்சேபிக்காமல் நம்பிக்கையின்றி அவற்றை கேட்பார்கள். சிலருக்கு கிளர்ச்சியை அவை உண்டாக்கும். சிலருக்கு லேசான இதய அதிர்ச்சியை தரும். சிலருக்கோ அடையாளமே தெரியாமல் மங்கி தோன்றும் ஒரு சிறு நம்பிக்கை மனதில் எழும்பி குறுகுறுக்கும். ஆனால் அவர்கள் அனைவருமே தங்களது வாழ்க்கையை மேலும் சிரமத்துக்கு ஆளாக்கிடக்கூடிய அந்த வேண்டாத உணர்ச்சியையும் கிளர்ச்சியையும் மறக்கடித்து விரட்டுவதற்காக மேலும் மேலும் குடித்து தீர்ப்பார்கள். அந்த புதிய ஆசாமிகளில் யாரேனும் ஒருவரிடம் அவர்கள் ஏதாவது ஒரு புதுமையை காண நேர்ந்தால் அதை அந்த தொழிலாளர்கள் மறக்கவே மாட்டார்கள். தம்மை போல் இல்லாத அந்த ஆசாமியிடம் சர்வ ஜாக்கிரதையுடன் நடக்க முனைவார்கள். தங்களது தற்போதைய வாழ்வின் ஒழுங்கை அவர் கெடுத்து குலைத்து விடுவாரோ என்று அவர்கள் பயப்படுவது போலிருக்கும். இப்போதைய வாழ்க்கை சிரம ஜீவனம்தான் என்றாலும் அமைதியாகவும் குழப்பமற்றதாகவும் இருக்கிறதே என்பதே அவர்கள் அடையும் திருப்தி. நிரந்தரமாக ஒரே சுமையை தம்மை அழுத்தும் வாழ்க்கையை தாங்கிக் கொள்வது அவர்களுக்கு பழகி போய்விட்டது. மேலும் தங்களது கஷ்டத்துக்கும் ஒரு நிவர்த்தி உண்டு என்ற நம்பிக்கையே அவர்களுக்கு இல்லை. ஆதலால் தனது வாழ்க்கையில் புதியதாக வரும் எந்த மாறுதலும் தங்கள் துயரங்களையும் கஷ்டங்களையும் அதிகரிக்கத்தான் செய்யுமே அன்றி ஒரு காலம் அவற்றை குறைத்துவிடப் போவதில்லை என்றே அவர்கள் கருதினார்கள். எனவே புது கருத்துக்களை காதில் போட்டுக் கொள்ளாமலே ஒதுங்கி செல்வார்கள் அவர்கள். அந்த புதிய ஆசாமிகளும் அங்கிருந்து மறைந்து போவார்கள். அங்கேயே தங்கும் ஓரிருவர் அங்குள்ளவர்களைப் போலவே நாளடைவில் வாழத் தொடங்குவார்கள். அவ்வாறு ஒருங்கிணைய முடியவில்லை என்றால் ஒதுங்கி வாழ்வார்கள். இப்படி சுமார் 50 வருஷங்கள் வாழ்ந்த பிறகு ஒரு தொழிலாளி செத்து மறைவான். இப்படித்தான் மிகாயில் உலாசல் என்பவனும் வாழ்ந்தான். அடர்ந்த புருவங்களுக்கு கீழே அவனது சிறு கண்கள் வெறுப்பு கலந்த சந்தேகத்துடன் பார்க்கும். அவன் ஒரு மந்தமான உடல் முழுவதும் ரோமம் அடர்ந்த தொழிலாளி. தொழிற்சாலையில் அவன்தான் சிறந்த தொழிலாளி. தொழிலாளர்களில் அவனே சிறந்த பலசாலி. ஆனால் அவன் தன் மேலதிகாரிகளோடு அடிக்கடி முறைத்துக் கொள்வான். எனவே அவனால் அதிகம் சம்பாதிக்க முடியவில்லை. ஒவ்வொரு பண்டிகை நாளிலும் அவன் யாரையாவது நன்றாக அடித்து வெளுத்து வாங்கிவிடுவான். எனவே அவனை யாருக்கும் பிடிப்பதில்லை. எல்லோரும் அவனை கண்டு பயந்தார்கள். அவனை எப்படியாவது பதிலுக்கு பதில் தாக்கிவிட வேண்டும் என்று எவரேனும் திட்டமிட்டாலும் நடைமுறையில் நிறைவேறுவதில்லை. தன்னை யாராவது தாக்க வருவதை விலாசவ் கண்டுவிட்டானால் உடனே அவன் ஒரு பாறாங்கல்லையாவது பலகையாவது கம்பியையாவது கையில் தூக்கிக் கொண்டு

0: கால்களை அகட்டி ஊன்றி தனது எதிரியே அமைதியுடன் எதிர்பார்த்து நிற்பான். அவனது மயிரடர்ந்த கரங்களையும் கண்ணிலிருந்து கழுத்து வரையிலும் காடாய் அடர்ந்து வளர்ந்து மண்டிய கரிய தாடியையும் கோபாவேசமான முகத்தையும் கண்டுவிட்டாலே போதும், யாரும் நடுநடுங்கி போவார்கள். ஆனால் ஜனங்கள் அவனது கண்களை கண்டுதான் அதிகம் பயந்தார்கள். ஏனெனில் அவை சிறியனவாகவும் உருக்குத் தமர் உளியைப் போல் துளைக்கும் கூர்மை பெற்றவனாகவும் இருந்தன. அந்த கண்களின் பார்வையை கண்டதுமே தாங்கள் ஏதோ ஒரு அசுர சக்தியின் முன்னால் இரக்கமோ பயமோ ஒரு சிறிதும் காட்டாது தம்மை எதிர்த்து தாக்க தயாராக இருக்கும் ஒரு மிருக வெறிக்கு முன்னால் அகப்பட்டு கொண்டதாகவே அவர்களுக்கு தோன்றும்.
1: சரி, இங்கிருந்து ஓடுங்கடா கழுசடைகளே என்று அவன் முரட்டு குரலில் சொல்லுவான்.
0: அவனது முகத்தை மறைத்து அடர்ந்திருக்கும் தாடிக்கு ஊடாக அவனது மஞ்சள் பூத்த பற்கள் மின்னி மறையும். உடனே அந்த மனிதர்கள் கோடைத்தனமாக வாய்க்கு வந்தபடி வைத்து கொண்டே பின்வாங்கி விடுவார்கள்.
1: கழுசடைகளே
0: என்று அவர்களுக்கு பின்னே கத்துவான். அப்பொழுது அவனது கண்கள் ஏளன பாவத்தோடு குத்தூசியைப் போல் கூர்ந்து நோக்கும். பிறகு அவன் தன் தலையை நிமிர்ந்து நடந்தவாறே அவர்களை தொடர்ந்து சென்று உரத்து சத்தம் போடுவான்.
1: ஏ, எவனடா சாக விரும்புறவன்?
0: எவனுமே சாக விரும்புவதில்லை. அவன் அதிகமாக பேச மாட்டான். கழிசடை என்று அவனது பிரியமான வாசகம் அவன் போலீசாரையும் தொழிற்சாலை அதிகாரிகளையும் தன் மனைவியையும் இந்த வார்த்தையால் தான் அழைப்பான்.
1: ஏ, இங்க பார், என் கால்சராய் கிழிந்து போயிருப்பதை பார்க்கல்யாடி கழிசடையே.
0: ஒருமுறை 14 வயது சிறுவனான தன் மகன் பாவலின் தலைமயிரை இழுத்து உதைக்க போனான். ஆனால் அந்த பையனோ உடனே ஒரு பெரிய சுத்தியலை கையில் தூக்கி கொண்டு கடூரமாக சொன்னான்.
2: விடு, என்ன தொடாத.
1: என்னது
0: என்று கேட்டுக்கொண்டே அவனது தந்தை நெட்டையாகவும் ஒல்லியாகவும் இருந்த தன் மகனின் உருவத்தை நோக்கி மரத்தை நோக்கி செல்லும் நிழலை போல முன்னேற முனைந்தான்.
1: நாம் பட்ட பாடு போதும், இனி படமாட்டே
0: என்று கூறிக்கொண்டே சுத்தியலை உயர்த்தினான் பாவல். தந்தை அவனை ஒரு முறை பார்த்தான். பிறகு தனது மயிரடர்ந்த கரங்களை முதுகுக்கு பின் கோர்த்து கொண்டான்.
1: ரொம்ப சரி
0: என்று சிறு சிரிப்புடன் சொன்னான். பிறகு ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு
1: கழுசட பயலே, ரொம்ப சரி என்றான்.
0: இதற்கு பின் தன் மனைவியிடம் சொன்னான்.
1: இனிமே நீ என்ன பணம் கேட்காத, இன்று முதல் பாவலே உன்னை காப்பாத்துவான்.
0: நீ கிடைக்கிற கூலியெல்லாம் குடித்து தீர்த்து விட போகிறாயா என்று துணிந்து கேட்டாள் அவள்.
1: ஏ கழுசடைய, அது ஒன்று உன் வேலையல்ல. வேண்டுமென்றால் நான் வப்பாட்டி கூட வைத்துக் கொள்வேன்.
0: அவன் வப்பாட்டி வைத்துக் கொள்ளாவிட்டாலும் அன்று முதற்கொண்டு 2 வருஷம் கழித்து அவன் செத்துப்போன காலம் வரை தன் மகனை மதிக்கவும் இல்லை, அவனோடு பேசவும் இல்லை. அவனிடம் அவனைப் போலவே பூதாகாரமாக மயிர் அடர்ந்ததாகவும் உள்ள ஒரு நாயும் இருந்தது. அந்த நாய் ஒவ்வொரு நாள் காலையிலும் அவனை தொடர்ந்து தொழிற்சாலை வரையிலும் செல்லும். மாலையில் அவனது வருகைக்காக தொழிற்சாலை வாசலில் காத்து நிற்கும். விலாச பண்டிகை நாட்களில் ஒவ்வொரு சாராய கடையாக சென்று வருவான். வழியில் எவரிடமும் பேச மாட்டான். எனினும் யாரையோ இனம் காண முயல்வது போல ஒவ்வொருவரையும் கூர்ந்து பார்ப்பான். அவனது நாயும் தனது அடர்ந்த வாலை ஆட்டிக்கொண்டு அவனுக்கு பின்னாலேயே நாள் முழுவதும் திரிந்து கொண்டிருக்கும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
4: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
5: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
6: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
7: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
6: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். 3 நாடுகளுக்கான பயணத்தின் 3வது மற்றும் இறுதிக்கட்டமாக நியூசிலாந்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆக்லாந்து செல்ல உள்ளார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் பிரதமர் அங்கு பெருந்திரள் இந்திய வம்சாவளி கூட்டத்தினரிடையே உரையாற்றவும் உள்ளார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை மற்றும் இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பத்திரிகை தகவல் அலுவலகம் ஆகியவை இணைந்து நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிதல் என்ற தலைப்பில் பத்திரிகையாளர்களுக்கான 1 நாள் சிறப்பு பயிலரங்கம் இன்று காலை தொடங்கியது. சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் முன்னிலை வகித்தார். அப்போது அவர் பேசுகையில், இன்றைய பத்திரிகையாளர்கள் ஒரு சில செய்திகளை தவறாக வெளியிட்ட பின்னர் அந்த தவறுக்கு மறுப்பு செய்தி தெரிவிப்பதில்லை. பத்திரிகையாளர்கள் நாட்டின் மிக முக்கியமானவர்கள். எனவே உண்மையான செய்திகளை மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நிகழ்ச்சியின்போது தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அரசு செயலர் திரு முகமது அக்சன் அபீத், இயக்குநர் திரு சுரேஷ்ராஜ், இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சென்னை மண்டல அலுவலர் திரு வீரேந்திர சாம்பியால், சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார், கோழிக்கோடு பல்கலைக்கழக இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியல் துறை உதவி பேராசிரியர் திரு ஹபீப் ரஹ்மான் ஆகியோர் உடனிருந்தனர். இப்பயிலரங்கு மாலை 4 மணி வரை நடைபெறும். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் நேற்று காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் விபத்திற்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1:03.
2: வணக்கம் நேர்களே, இப்போ ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, நான் உங்க ஆர்ஜே ஆஷா. ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு துறை சார்ந்தவங்க கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒவ்வொரு மனிதரின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு சுவாரஸ்யமான பயணம் இருக்கும். அதிலும் மேடையை உயிர்ப்பிக்கும் நாடக கலைஞர்களோட பயணம், அனுபவங்கள், சவால்கள், அர்ப்பணிப்பு, வெற்றிகள்ன்ற இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கியது இந்த நாடகத்துறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நாடகத்துறையின் பயணம் பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. கவிதை, இலக்கியத்துறை, கதை இப்படி பன்முக திறமை கொண்ட சி பிரமிளா மேரி அவர்கள், வணக்கம் மேம், வெல்கம் டு தி ஷோ.
3: வணக்கம் மேம். சங்கம் வைத்து பிறந்தவளே, அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணில் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிர் உள்ளவரையே, தமிழே நீ எனக்கு இறையே, பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே பிறந்தே சிறந்த தாய்மொழியாம் தமிழுக்கு என் முதல் வணக்கமும், தொகுப்பாளியாக உங்களுக்கும் ஆகாஷ்வாணிக்கும் எனது வணக்கம்
4: தெரியாது.

0: அந்த நாடகம் வந்து அவ்வளோ தெரியாது, ஏன்னா அது மாணவருக்குள்ள நடக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கும், அந்த அளவுக்கு தெரியாது. இந்த நாடகத்துறையில நான் ஒரு 5-6 வருடமா பயணித்து வரேன் மேடம். நான் வந்து முதல்ல ஒரு கவிஞராக தான் எல்லாருக்கும் முன்னாடி தெரியும், பல மேடைகள் ஏறி இருக்கேன், கவிதை நானே எழுதுவேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னோட பயணிக்கும் சக கவிஞர்கள் பெரியவங்க, என்னோட பெரியவங்க தான் இருப்பாங்க இல்லையா அந்த இலக்கியத்துறையில. அவர் அம்மா வந்து விஜயலட்சுமி அம்மான்றவங்க வந்து இது மாதிரி நாடகம் நடக்க போதுமா, அதுல நீ வந்து நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. ஏதா அன்னைக்கு உரிய நாடகம் தான் அது, எப்படி போறது என்னன்னு யோசிக்கல, சரி வரமா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ முதன் முதல் இந்த கடற்கரை சாலையில தான், காந்தி திடல்ல தான் நடந்துச்சு. அதுல ஒரே ஒரு சீன்ல ஒரே ஒரு டைலாக் தான் கொடுத்தாங்க, நடிச்சேன். அப்போ மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்றது. அந்த டைரக்டரும் பரவாயில்லாமா முதன்முறை நல்லா நடிச்சிருக்க அப்படின்னு சொன்னாங்க.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
2: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்னேக்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம்
1: நாடகத்துறையின் பயணம். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி சி பிரமிளா மேரி. தொடர்ந்து பேசலாம். ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு கவிஞரா இருந்திருக்கீங்க, இலக்கியம் இதுலதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சடனா வந்து இந்த நாடகத்துறையில வந்து திடீர்னு நடிக்கணும்னு கூப்பிட்ட உடனே உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அந்த நாடகத்துல?
2: கல்லூரியில படிக்கும் போது பல நாடகங்கள் நடிச்சிருக்கேன். அது வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்குள்ளயும் என்னுடைய சக மாணவருக்குள்ளயும் நடந்தது. அப்பெல்லாம் அந்த பயம் இருக்காது, ஏன்னா இது மக்கள் பொது வெளியில நடிக்கிறோன்ற போது ஒரு பயம் இருந்துச்சு. இருந்தாலும் நம்மள கூப்பிடறால வாய்ப்பு வந்து கிடைக்கும் போது பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி, வாய்ப்பு கிடைக்குது நம்ம பயன்படுத்திக்கோ அப்படின்றதால நானும் மேடை ஏறி நடிச்சேன்.
1: ஓகே, ஃபர்ஸ்ட் நடிக்கும் போதே ஒரு தயக்கம் இருந்திருக்கும், இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல தவறுதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா நம்ம நடிக்கிறோமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க பாராட்டுறாங்களா, இல்ல நம்ம கரெக்டா தான் போறோமான்ற நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸே உங்களுக்கு வந்து ஒரு நாடகத்துல மக்கள் முன்னாடி நடிக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, மற்றவங்க எப்படி உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்களா, இல்ல இதெல்லாம் மாத்திக்கணும், ஏன்னா எடுத்த உடனே நாடகம் அப்படின்றது நடிக்கிறதுன்றது யாருக்குமே சுலபமா வந்துடாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்ட விஷயம் என்ன?
2: நான் முதல்ல கத்துக்கிறது என்னன்னா, ஸ்டேஜ் பார்த்து ஆடியன்ஸ் பார்த்து நடிக்கணும். இந்த நம்மளோட குரல் வந்து மக்களை சென்றடையணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம படிக்கிறப்ப நடிச்சது வேற, இங்க மக்கள் முன்னாடி நடிக்கிறதுன்றது வேற. அப்போ நம்மளோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ன்றது முக்கியம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
3: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
7: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
8: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
7: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
9: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
10: நேயர்களே, இன்றைய கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை வழங்குவோர் ராம் தங்கநகை மாளிகை.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்னேக் தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம்
1: நாடகத்துறையின் பயணம். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க திருமதி சி பிரமிளா மேரி. தொடர்ந்து பேசலாம். இப்போ உங்களுக்கு வந்து நிறைய டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க, இந்த டைலாக் எல்லாம் எப்படி வந்து நீங்க மக்கப் பண்ணிட்டு இல்ல அதை உள்வாங்கி நடிக்கணும்? நடிப்பு பொறுத்த வரைக்கும் அது வந்து இயற்கையாவே வரணும், சோ செயற்கையா வந்து நம்ம பேசுற மாதிரி இருக்க கூடாதுன்னா. அது மாதிரி நீங்க டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய டைலாக் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து படிக்க வச்சு எப்படி அதெல்லாம் நீங்க மக்கப் பண்ணீங்க, எப்படி அதை வெளிக்கொண்டு வந்தீங்க அவுட்புட்ல?
2: படிக்கிறதுல எனக்கு ஆர்வம் இருக்கு, மனப்பாடம் செய்யும் திறமை இருக்கு. ஆனா மனப்பாடம் பண்ணுவேன், இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பிளேஸ்ல எப்படி நடிக்கணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய பேச்சு வழக்குல அந்த பத்திய மாத்திக்குவோம்.
1: ஓகே, இயல்பான அந்த நடிப்பை வந்து கொண்டு வந்துடணும். நீங்க வந்து கவிதை எல்லாம் எழுதுவேன் அப்படின்னு சொன்னீங்க, இந்த இலக்கிய துறையில இருக்கிறதுக்கும் இந்த நாடகத்துக்கு வந்ததுக்கும் நீங்க புதுசா என்ன விஷயத்த வந்து அங்க கத்துக்கிட்டீங்க?
2: கவிதை வந்து இலக்கிய நயத்தோட பேசுவோம் மேடையில, எதுகை மோனையோட வார்த்தைகளை அடுக்கி பேசணும். ஏன்னா நாடகத்துல வரும்போது நான் தூய தமிழ்ல பேசுவேன். இந்த கவிதை நடையில பேசும்போது அந்த டைரக்டர் என்ன சொல்லுவாரு, இப்படி பேசக்கூடாதுமா, நடைமுறையோட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த கவிதை பேசுறதால அதுவும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டே வரும்.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
3: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
4: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
3: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
7: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்னேக்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம்
8: நாடகத்துறையின் பயணம். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி சி பிரமிளா மேரி. தொடர்ந்து பேசலாம். ஓகே, இப்ப வந்து நம்ம எந்த துறையில இருந்தாலும் நாடகத்துறைக்குன்னு நம்ம வரும்போது இப்ப குடும்பத்தோட சப்போர்ட் இருக்கான்னு தெரியாது. உங்க குடும்பத்துல எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க?
9: ஆரம்பத்துல சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இது என்ன ஒரு வேலையா, இதனால என்ன லாபம் கிடைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு மன அமைதி கொடுக்கும், நம்மளோட திறமை வெளிப்படும், சக நண்பர்கள்லாம் சந்திக்க ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால எனக்கு ஒரு மன நிறைவா இருந்துச்சு. இருந்தாலும் எங்க அப்பாட்ட சொல்லுவேன், இது மாதிரிலாம் போன வந்த அப்படின்னு சொல்லும் போது உனக்கு வேலை இல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாரு. அம்மா என்ன சொல்லுவாங்க, அவன்னா அவ எங்க போனாலும் நல்லதான் செய்வா, நல்ல ஒரு செயலுக்காக தான் போவா, அவளை ஏன் திட்டுறீங்க அப்படின்னு அம்மா வந்து அப்ரிசியேட் பண்ணுவாங்க.
7: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
10: கேட்ச் த ரெயின், बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
11: Where there's water, there's life. Come, let us adopt to rainwater harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்னேக் தி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் நாடகத்துறையின் பயணம். இத பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி சி பிரமிளா மேரி. தொடர்ந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் உங்க நடிப்பு திறமைய யார் வந்து ரொம்ப பாராட்டினாங்க? நீங்க வந்து ரொம்ப இயல்பா நடிக்கிறீங்க, உங்களுக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பாராட்டு யார்கிட்ட இருந்து வாங்கினீங்க?
3: முதல் முதல்ல நான் வந்து மருத்துவரா நடிச்சேன், டாக்டரா. ரெண்டு மூணு நாடகத்துல டாக்டரா நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சு. அப்ப டாக்டரா நடிக்கும் போது பிராக்டிஸ் எடுப்போம் இல்லைங்களா, அப்போ தொடர்ந்து ரிஹர்சல் எடுக்கும் போது ஸ்டெதஸ்கோப் அதை வச்சேதான் பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்ப அப்படி இருக்கும் போது அந்த ஸ்டெதஸ்கோப்ல வந்து பட்ஸ் எல்லாம் போயிட்டு அதை நான் கவனிக்கல, என்ன சுத்தி இருக்கவங்க கவனிக்காம காதல் இப்படி வச்சவனே காதல் அடிச்சிருச்சு, காதல் அடிச்சு ரத்தம் வந்துட்டு, ரத்தம் வந்துட்டப்போ அழுதுட்டு அந்த நாடகமே வேணாம் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன சுத்தி இருக்கவங்களும் பாதுகாத்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பிராக்டிஸ் போச்சு. அந்த டாக்டர் சிவரஞ்சனின்ற நாடகம், அந்த நாடகத்துல வந்து டாக்டர் வேடம் கொடுத்தாங்க. அந்த கோட் எல்லாம் போட்டு அதுக்கேத்த மாதிரி ஊசி போடுறது அந்த மாதிரி எல்லாம் ட்ரெயின் பண்ணி என்ன மேடை ஏத்தினாங்க. எல்லாருமே ஸ்டேஜ்ல அன்னைக்கு மழை வேற, ஆடியன்ஸ் நிறைய அப்படின்னு மழையில கொடை புடிச்சிட்டு பார்த்தாங்க. அந்த அது போட்டி நாடகம், இப்ப எல்லாருமே நல்லா நடிச்சோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேற எங்கன்னா வெளியில பார்த்தாங்கன்னா டாக்டர் அம்மா, டாக்டர் அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க.
2: பல தடங்கல்கள் வந்தாலும் வெற்றிகரமா, அதாவது இவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியிலும் அந்த சிறப்பா அந்த டாக்டர் ரோலை வந்து நீங்க முடிச்சிட்டீங்க. சோ எல்லாருமே வந்து டாக்டர் அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு அது எல்லாரோட மக்கள் மனதிலையும் வந்து பதிஞ்சிருக்கு. சோ இது ரொம்பவே பெரிய விஷயம் இல்ல. அப்ப நீங்க வந்து நம்ம ஃபர்ஸ்டே வேண்டான்னு போயிருந்தா நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாராட்டோ வெற்றியோ கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா?
3: நம்மள ஒரு வெளி உலகத்து கொண்டு வரது இந்த நாடகம், இந்த நாடக மேடை இறந்தாலும் இந்த டாக்டர் அம்மான்னு மட்டும் இல்ல வேற இந்த கலை பண்பாட்டு துறை மூலமா நாடகம் நடக்கும். அப்போ அதுல வந்து டீச்சர் அம்மாவை நடிச்சேன். அப்ப அந்த ஏரியால இருக்க மக்கள் அங்க இருக்க தெரிஞ்ச ஐயா கிட்ட அவங்க நல்லா இருக்காங்களா, டீச்சர் அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்கள கேட்டிருக்காங்க.
2: சோ ஒவ்வொரு நாடகத்திலயும் ஒரு ஒரு கதாபாத்திரம் இருக்கும்போது அது நம்மளுக்கே வந்துருது, டாக்டர் அம்மா, டீச்சர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்ப்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, அதையெல்லாம் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: என்ன சொல்றதுல
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: Let's go. Let's go. Let's go.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்னேக் தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம்
1: நாடகத்துறையின் பயணம். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி சி பிரமிளா மேரி. தொடர்ந்து பேசலாம். சரி, உங்களால மறக்க முடியாத கதாபாத்திரம் எது நீங்க நடிச்ச நாடகங்கள்?
2: மறக்க முடியாத கதாபாத்திரம்னா, நான் கல்லூரி படிக்கும் போது பெரும்பாலும் நான் உயரமா இருக்கிறதால ஆண் வேடம் தான் அதிகமா கொடுப்பாங்க, பெண் வேடம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அப்படி இருக்க பட்சத்துல இப்போ இந்த நாடகம் கலை பண்பாடுத்துறை நாடகம் மூலயமா நாடகம் நடத்தினாங்க. அப்போ வந்து கணக்கப்பிள்ளை நாடகம், ஏன்னா அது கதாபாத்திரன்றவர் அவர் வரல. அப்போ வந்து டைரக்டர் வந்து சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா, இந்த ஒரு கதாபாத்திரம் தான் இருக்கு, அதுவும் வந்து ஜென்ஸ் நடிச்சாதான் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப அதுல இருக்க ஒரு ஐயா என்ன சொன்னார்னா, ஆண் கதாபாத்திரம் இல்லைன்னா பெண் கணக்க பிள்ளையா போடுங்க, பெண் கணக்க பிள்ளையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கேத்த மாதிரி என்னென்ன பண்ணாங்க, பெண் கணக்க பிள்ளையா போட்டாங்க. அப்ப அந்த பண்ணையாருக்கு நான் பெண் கணக்க பிள்ளையா நடிச்சேன். அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரமா நான் நினைக்கிறேன்.
0: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நாடகத்துறையின் பயணம் இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கவிதை, இலக்கியத்துறை, கதை, நாடகத்துறை அப்படின்னு சொல்லிட்டு பன்முக திறமை கொண்ட திருமதி சி பிரமிளா மேரி அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை வரும் வெள்ளிக்கிழமை கேட்க தவறாதீர்கள்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களே, கத் கேமரா ரோலிங் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராம் தங்க நகை மாளிகை.
2: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: எஃப்எம் ரெயின்போ நேர்களுக்கு உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் 2:16. காலத்தால் மாறாத கானங்களோடு காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். முதல் பாடல். சில பேர் பாட்டு பாடினாலே அந்த பாட்டுக்கு ஒரு தனி ஸ்டைலும் ஃபன்னும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி ஒரு பாட்டுக்கு ஒரு ஜாலி ஃபீல் கொடுத்த நம்ம சூப்பர் டூப்பர் கிளாசிக் பாட்டை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். நம்ம லெஜண்ட் சந்திரபாபு அவர்களோட அதகலம் தான் இந்த பாட்டு. அவர் பாடி திரையில் ஆடின டான்ஸ் இருக்கு பாருங்கள், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த உற்சாகமான உடல் மொழி, குறும்பு கலந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அவரோட சிக்னேச்சர் யோட்லிங் வாய்ஸு, இதெல்லாமே சேர்ந்து தான் அந்த பாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் அடையாளம் கொடுத்துச்சு. இந்த படம் கருங்கோயில் குன்றத்து கொலை அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் நாவலை அடிப்படையாக வச்சு உருவான ஒரு படம். அப்படி ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸ் கதைக்கு நடுவில் இந்த பாட்டு ஒரு செம ஸ்வீட் பிரேக் கொடுக்கும். என்ன பாட்டு அங்கே கேட்கலாம். மரகதம் படத்துலேருந்து.

0: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: காலத்தில் வென்ற கானங்கள்ல அடுத்த பாடல். தொடுதலுக்கும் உணர்வுக்கும் இடையில இருக்க அந்த அழகான மெல்லிய கோட்டை ரொம்ப அழகா சொன்னப்பாட்டு. கடலும் அலைகளோட சத்தமும் எப்பவுமே காதலுக்கு ஒரு தனி அழகு சேர்க்கும். அப்படி ஒரு மீனவ கிராமத்து பின்னணியில காதலை ரொம்பவும் யதார்த்தமா அதே சமயம் ரசிக்கும்படியா சொன்ன ஒரு படம் தான் இது. எம்ஜிஆர் மற்றும் சௌரஜதேவி அவர்கள் இவங்க ரெண்டு பேரோட அந்த கலர்ஃபுல் கெமிஸ்ட்ரி தான் இந்த பாட்டோட மிகப்பெரிய பலம். இந்த பாட்டில் ஒளிஞ்சிருக்க ஒரு சுவாரஸ்யமான இசை ஆச்சரியம் என தெரியுமா? கர்நாடக இசையில சுத்த தன்யாசி அப்படிங்கிற ராகத்தை அடிப்படையா வச்சு மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்கள் அமைச்ச இந்த பாட்டு தமிழ் சினிமாவில் அந்த ராகத்தோட பார்வையே முழுசா மாத்துச்சு. டி எம் சவுந்தரராஜன் அவர்களோட அந்த எனர்ஜியான வாய்ஸ், பி சுசீலா அவர்களோட கியூட்டான ரெஸ்பான்ஸ் சேர்ந்து ஒரு ஜாலியான லவ் ஃபீலை கொடுக்கும். என்ன பாட்டு அதானே? படகொட்டி படத்துல இருந்து வந்துட்டே இருக்க கேளுங்க.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: காதலோட சந்தோஷத்தையும் மனசுல பூக்குற புது புது ஆசைகளையும் ரொம்ப அழகா வெளிப்படுத்துற ஒரு பாட்டை தான் இப்ப நம்ம கேட்க போறோம். இந்த படமே ஒரு மிஸ்டீரியஸ் லவ் ஸ்டோரி தான். அந்த மர்மமான காதலோட ஆரம்ப புள்ளி தான் இந்த பாட்டு. காதல் இருக்க இனம் புரியாத அந்த சந்தோஷம், அந்த படபடப்பை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப கியூட்டா எழுத, பி சுசில அவங்களோட அந்த இனிமையான குரல்ல இதை கேட்கும்போது அந்த உற்சாகம் அப்படியே நம்மளை தொத்திக்கும். படத்தோட கதைப்படி ஹீரோ சிவாஜி அவர்கள் ஒரு பெரிய சோகம் அப்புறம் ஒரு ரகசியத்தை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பார். இந்த பாட்டு தான் அவரோட மனசுல புதுசா லவ் பிறக்கிறது அப்படியே வெளிக்கொணரும். சரி வாங்க இந்த பாட்டு கேட்கலாம். புதிய பறவை படத்துல இருந்து

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 2:03. இப்ப நம்ம ஒரு ஹை வோல்டேஜ் பாட்டுக்குள்ள நுழைய போறோம். இந்த பாட்டு ஓட ஆரம்பிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம கால்கள் தாளம் போட ஆரம்பிச்சிடும். இந்த பாட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா, முதல்ல சொல்ல வேண்டியது MGR அவர்களோட அபாரமான உழைப்பு. தமிழ் சினிமாவில பாங்குரா நடனம், MGR அவர்கள் ஒரு மாசம் தீவிரமா பயிற்சி எடுத்து 3 நாள் இந்த பாட்டை ஷூட் பண்றாங்க. இவரு கிணையா அந்த பாட்டுல ஒரு மின்னல் வேகத்துல ஆடி அசத்தியிருப்பாங்க எல் விஜயலட்சுமி அவர்கள். அந்த அசாத்தியமான வேகம், டைமிங், அப்புறம் அந்த எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் MGRக்கு சரிக்கு சரியா நின்று ஒரு மிகப்பெரிய நடன விருந்தே அவங்க படைச்சிருப்பாங்க. இந்த படம் சைனா டவுன் அப்படிங்கிற ஹிந்தி படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள் இந்த பாட்டுக்கு அமைச்ச மியூசிக் இன்னைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். என்ன பாட்டுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க தானே? இப்ப கேட்டுருங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சி.

சரி. இப்போ நம்ம கேட்க போற பாட்டு ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இருக்க அந்த அழகான குறும்புத்தனமான காதலை பத்தி சொல்ல போகுது. மனைவி பயங்கர விவரம், ஆனா கணவனும் ரொம்ப அப்பாவி. இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற அந்த மியூசிக்கல் கலாட்டா இருக்கே, அதுதான் இந்த பாட்டு. இந்த படம் முதல்ல சுந்தரம் அவர்கள் எழுதி மேடையில போடப்பட்ட ஒரு நாடகம். அப்புறம் இந்த பாட்டில் சிவாஜி சார் அவர்கள் கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கே, அந்த ஒரு நாட்டித்தனமான ஒரு எக்ஸ்பிரஷன். இதுக்கே நிறைய ரசிகர்கள் இவர்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம். வாங்க பாட்டு கேட்கலாம். வியட்நாம் வீடு படத்துல இருந்து

0: தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு

பொதுவாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்து சரித்திர படத்தில் ராஜதர்பார், வால் சண்டை இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு மன்னர் காலத்து கதையில் பக்கா ராக் அண்ட் ரோல் வெஸ்டர்ன் டான்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அதிரடியான பாட்டை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். உலக புகழ்பெற்ற அலெக்சாண்டர் டூமாஸ் எழுதின தி மேன் ஆஃப் இந்த அயன் மாஸ்க் அப்படிங்கிற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட கதை இது. நம்ம சிவாஜி சார் ஃபர்ஸ்ட் டைமாக டியூவல் ஆக்ஷன் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் அரண்மனையில் நடக்கிற ஒரு செலிப்ரேஷனில் இளவரசன், அதாவது வில்லன் சிவாஜி, டான்ஸ் அழகியெல்லாம் பார்த்து பாடுற பாட்டு இது. இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்கள் இந்த பாட்டை ஒரு மேற்கத்திய ராக் அண்ட் ரோல் பாணியில் அமைச்சிருப்பார். அதுவரை தமிழ் படத்தில் யாருமே அவ்வளோவா கேட்காத ஒரு நியூ ஃபாஸ்ட் மியூசிக் ஃபீலை இந்த பாட்டு கொடுத்துச்சு. இந்த பாட்டோட ஒரு பெரிய அட்ராக்ஷன் பாலிவுட் ஃபேமஸ் டான்ஸ் குயின் ஹெலன் அவர்கள் தான். அவங்களோட உற்சாகமான டான்ஸ் இந்த பாட்டோட பீட்டுக்கு செட் ஆகி ஃபேன்ஸை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு. வாய்ஸில் ஒரு ட்ரிப்பிள் ட்ரீட் இருக்குது. இந்த பாட்டை ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, மூணு ஃபீமேல் சிங்கர் சேர்ந்து பாட்டிருக்காங்க. ஹீரோக்கு நம்ம டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் கூட ஏபி கோமலா, ஜிக்கி கே ஜமுனராணின்னு அவ்வளோ பேரும் சேர்ந்து பாடின ஒரு செம்ம பிரம்மாண்டமான பாட்டு இது. என்ன பாட்டு யாருடைய மோகினி படத்துலேருந்து பாட்டு கேட்கலாம்?

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: காலத்தினின்று கானங்களோட நிறைவாக வரும் பாடல் சிவந்தமன் படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: காலையில அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு நைட்டு எல்லாரும் தூங்குற வரைக்கும் சும்மா பம்பர் மாதிரி சுத்தி சுத்தி செம்ம சூப்பரா பேலன்ஸ் பண்ணி கேர் பண்றவங்க தான் நம்ம வீட்டு பெண்கள். ஆபீஸ் வேலை, வீட்டு வேலை, குழந்தைங்க, ஃபேமிலி அப்படின்னு எல்லாரையும் கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிற அவங்களுக்கு தங்களை கவனிச்சுக்க மட்டும் நேரமே இருக்கிறது இல்லை. பல நேரங்களில் உடம்புல ஏற்பட சின்ன சின்ன சோர்வு, பலவீனம், டைனட்ஸ, அது ஒண்ணும் இல்லப்பா, வேலை செஞ்ச கலப்பு சரியாயிடும் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா கடந்து போயிடுறாங்க. ஆனா அப்படி நம்ம கண்டுக்காம விடுற அந்த டைனஸுக்கு பின்னாடி அனிமியா, ரத்த சோகை பிரச்சனையை கூட இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் ஷோல பெண்களுக்கு ஏற்படும் ரத்த சோகையை தடுக்கும் வழிமுறைகள் மற்றும் அதன் மருத்துவ மேலாண்மை பத்தி தான் பேச போறோம். இதை பத்தி விளக்கம் அளிக்க நம்ம எல்லா கேள்விகளுக்கும் ஒரு அட்வான்ஸ்ட் ஆன்சர் கொடுக்க நம்ப நிலையத்துக்கு வந்திருக்காங்க ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சி சர்குணா தேவி அவர்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டாக்டர்.
3: வணக்கம், நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம்.
2: ஓகே டாக்டர், நேயர்களுக்கு நம்பர் சொல்லிட்டு வந்துடுறேன். நேர்களே, நீங்களும் பெண்களுக்கு ஏற்படும் ரத்த சோகையை தடுக்கும் வழிமுறைகள் மற்றும் அதன் மருத்துவ மேலாண்மை குறித்த உங்களுடைய சந்தேகங்களை கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2273760 மற்றும் 2275233. வாங்க ஷோக்கில் போலாம். டாக்டர், முதல்ல இந்த ரத்த சோகை அனிமியா அப்படின்னா என்ன டாக்டர்?
3: அனிமியா ரத்த சோகைன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற சிகப்பு ரத்த அணுக்கள் இல்ல அந்த ஹீமோகுளோபின் அளவு குறையுற பட்சத்துல அதை வந்து ரத்த சோகைன்னு சொல்றோம், அனிமியான்னு சொல்றோம். இப்போ அந்த ஹீமோகுளோபின்றது என்னன்னா அது ஒரு புரதம், அதோடைய வேலை என்னன்னா அது ஒரு புரோட்டீன், அது பிளட்ல இருக்கிற ஒரு புரோட்டீன். அதோட வேலை என்னன்னா ஆக்சிஜனை வந்து நம்ம நுரையீரல்ல இருந்து எல்லா உறுப்புகளுக்கும் போய் சப்ளை பண்றதுதான் அதோட வேலை. அப்போ இந்த ஹீமோகுளோபின் அளவு வந்து இயல்பா நார்மலா இருக்கிற பட்சத்துல எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது. அது குறையும் போதுதான் நம்ம வந்து அதை அனிமியான்னு சொல்றோம் நம்ம.
2: ஓகே டாக்டர், இந்த அனிமியா பிரச்சனை ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம், அது எதனால டாக்டர்?
3: இப்ப வந்து அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப மாதவிடாயினால அவங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப நாளுக்கு ப்ளீடிங் இருக்கு, அண்ட் ரொம்ப கட்டி கட்டியா உதிரம் போகிறது, அது ஒரு காரணமா இருக்கலாம். இல்ல கர்ப்பிணி பெண்கள் வந்து அவங்க நார்மலா வந்து கருவில் வளர்ற குழந்தை வந்து பேபியும் சரி அந்த நஞ்சுக்கொடி பிளசண்டாவும் சரி அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த அனிமியாவோட அளவு, அதாவது இந்த ரத்த சோகை வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு அதிகமா இருக்கு. அதே மாதிரி இப்ப பாலூட்டும் பெண்மணிகள் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் டைம்ல வந்து நம்மளுடைய அயன் ரெக்குயர்மெண்ட் வந்து பிகாஸ் அம்மாவுக்கும் உடம்புக்கும் தேவை, பிளஸ் குழந்தைக்கு ஃபீட் பண்றதுக்காக அவங்களுக்கு அந்த தேவைப்படுற வந்து அளவு வந்து அதிகமான அளவு இரும்பு சத்தோ இல்ல மற்ற சத்துக்களோ அதிகமான அளவுல தேவைப்படுது. ஆனா அந்த கரெக்டான அளவுல அவங்க எடுத்துக்கல, பட் அவங்க பிரஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும் போது அவங்கள பார்க்காத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி ஹீமோகுளோபின் கம்மியாகிற சிம்டம்ஸோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது போக இந்த காலத்தில் இருக்கிற ஃபுட்

ஹேபிட்ஸ். இப்போ நம்ம வந்து ரொம்ப காமனாகவே வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, நிறைய சிப்ஸ் வகைரா, அப்புறம் வந்து இந்த சத்தான பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி எடுத்துக்கிறத வந்து கம்மியாக தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட பார்க்குறோம் நம்ம நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற பழக்கம் அதிகரிச்சுட்டு வருது. இதெல்லாம் போக மற்ற சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஏதாவது கர்ப்பப்பை சம்பந்தமான ஏதாவது பிரச்சனையோ இல்லை ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு க்ரானிக், அதாவது ரொம்ப நாளாக இருக்கிற ஏதோ ஒரு நோயோ, இது மாதிரி பல விதமான காரணங்கள் வந்து நம்ம அனிமியாவுக்கு வந்து காரணம் சொல்லலாம். ஸோ அனிமியான்றது ஒரே ஒரு விஷயத்தினால தான் இருக்கும் அப்படி கிடையாது.

0: கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஏதாவது கர்ப்பப்பை சம்பந்தமான ஏதாவது பிரச்சனையோ, இல்ல ரொம்ப நாளா ஏதாவது ஒரு க்ரானிக், அதாவது ரொம்ப நாளா இருக்கிற ஏதோ ஒரு நோயோ, இது மாதிரி பல விதமான காரணங்கள் வந்து நம்ம அனிமியாவுக்கு வந்து காரணம் சொல்லலாம். சோ அனிமியான்றது ஒரே ஒரு விஷயத்தினாலதான் இருக்கும் அப்படி கிடையாது, அதுக்கு காரணிகள் வந்து நிறைய விஷயம் இருக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த அனிமியல டைப்ஸ் எதுவும் இருக்கா டாக்டர், வகைகள்
0: இப்ப வந்து நீங்க அனிமியா வந்து ரத்த சோகைன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி அது ஒரு நோய் கிடையாது, அது பல காரணங்களால ஏற்படுற ஒரு நிலை. அப்ப வந்து அதை நம்ம வந்து பிராடா வந்து நியூட்ரிஷனல் காசஸ், அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடுல கரெக்டான விகிதத்துல அயனோ இல்ல ஃபோலிக் ஆசிட் லெவலோ இல்ல விட்டமின் B12 லெவலோ அந்த மாதிரி சத்தான பொருட்களை சாப்பிடலன்னா அதனால வர அனிமியா வந்து நியூட்ரிஷனல் காசஸ் நம்ம சொல்லுவோம். நான் நியூட்ரிஷனல் காசஸ், அதாவது இந்த சாப்பாடு ரிலேட்டடா இல்லாம மத்த காரணங்கள், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நோயினாலேயோ இல்ல வேற பிளட் லாஸ்னாலயோ, அதிகமான ரத்த போக்குனாலயோ இல்ல வேற ஏதாவது மரபணு நோய்களாலயோ வர ரத்த சோகையை வந்து நம்ம நான் நியூட்ரிஷனல், அதாவது நம்மளுடைய உணவு சம்பந்தம் இல்லாம மற்ற காரணங்கள்னால வர அனிமியா அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த இதில் வந்து ஹீமோக்ளோபின் அப்படின்ற விஷயம் வந்து நிறையா நம்ம இதில் கேள்விப்படுவோம். ஹீமோக்ளோபின் ஒரு பெண்களுக்கு எவ்வளோ இருக்கணும், எவ்வளோக்கு கீழே போனால் ஆபத்து?
0: ஓகே, இப்போ நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு சர்டன் ஏஜ் குரூப் நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைங்கலேருந்தே நீங்கள் குழந்தை பருவத்திலேருந்தே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 11.5 மேலே கண்டிப்பாக இருக்கணும், ஈக்குவல் டு ஆர் மோர் தென். அப்படி 12 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் இருக்கிற இளம் பருவ பெண்களுக்கு 12 இல்ல அதுக்கு மேல இருக்கணும், 12 கிராம் இல்ல அதுக்கு மேல இருக்கணும். பிரெக்னன்சில வந்து அட்லீஸ்ட் 11 இல்ல அதுக்கு 11 கிராம் அதுக்கு மேலேயாவது டெஃபினட்டா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் கர்ப்ப காலத்துல. ஸோ இந்த ஹீமோக்ளோபின் அளவு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறது அவங்களோட உடம்புக்கும் நல்லது, எஸ்பெஷலி ப்ரெக்னெண்ட்டாக கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் அவங்களோட குழந்தையோட வளர்ச்சிக்கும் நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ இரும்பு சத்து கம்மியாயிடுச்சு இதனால் மட்டும்தான் அனிமியா வரும்னு இல்லை, எப்படினாலும் வரலாம். நீங்கள் சொன்ன மாதிரி நாள்பட்ட அந்த நோய்கள் அது மாதிரி கூட வரலாம் அப்படிதான் டாக்டர்?
0: ஆமாம்.
1: ஓகே டாக்டர்,
0: இப்போ வந்து அனிமியா வரனா அதான் நான் சொன்ன மாதிரி சாப்பாடு உணவு சார்ந்ததுன்னா வெறும் அயன் இரும்பு சத்து மட்டும் கிடையாது, வைட்டமின் B12 சத்தோ இல்ல வைட்டமின் சி இல்ல ஃபோலிக் ஆசிட் அந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த மாதிரி வைட்டமின் குறைபாடு இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா ரத்த சோகையோட அவங்க பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது போக ரொம்ப நாள்பட்ட இன்ஃபெக்ஷன், எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டிபி, மலேரியா இல்ல அதர் மஞ்சள் காமாலை நோய்கள், ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷனோ இல்ல வேற ரொம்ப நாளா இருக்கிற கிட்னி ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைஸும் வந்து அனிமையாவோட ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. இது போக வந்து சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ரத்த போக்கு ஏற்படுது, அது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மட்டும் கிடையாது, பீரியட்ஸ் டைம்ல மட்டும் இல்லாம நார்மலாவே சில பேருக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து ப்ளீடிங் அதிகமா, மோஷன் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போறவங்க நிறைய ப்ளீடிங் ஆகுது அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸோட கூட நம்ம கிட்ட வருவாங்க. அதனாலே கூட அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் அளவு கம்மி ஆகிறத நம்ம பாக்குறோம். இது போக மரபணு நோய்கள், ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து நம்ம கிட்ட அனிமியாவோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அனிமியான்றது அது ஒரு நோய் கிடையாது, அது பல காரணங்கள்னால வரும். நம்ம வந்து உடனே நம்ம இரும்பு சத்து குறைபாடுனாலதான் வருதுன்ட்டு நம்ம அந்த ஒரு முடிவுக்கு போயிடக்கூடாது. ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து உங்களோட மருத்துவரை அணுகிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்.
1: ஓகே டாக்டர், பொதுவாக பெண்களுக்கு எந்த வயசுல இந்த அனிமியா வந்து அதிகமாக பாதிக்கப்படுது, இந்த குறிப்பிட்ட வயது அப்படி எதுவும் இருக்கா டாக்டர் இருக்கு, இல்லை எல்லா வயதினருக்கும் வருமா?
0: எல்லா வயதினருக்கும் வரும், அது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் இப்போ நீங்க சின்ன குழந்தைங்க அவங்க டயட்டை வந்து ஒழுங்கா ப்ராப்பரா இல்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறாங்க, சத்தான உணவுகளை அவங்க எடுத்துக்கிறது இல்ல, குடல் புழு அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து ருட்டீனாவே நம்ம 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ஆல்பண்ட் பெண்டசோல் மாத்திரை வந்து நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் சரி, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் சரி, நம்ம வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம வந்து ப்ரொஃபிலாக்சிஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். அது போக குழந்தைங்க பருவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒழுங்கா ஹேண்ட் வாஷ் பண்ணாம சாப்பிடுறது, சோ அதெல்லாம் வந்து அவங்க

0: உங்களுடைய குடல் புண் அதிகரிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. அது போக வேற ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா, இப்போ அடலசன்ட் கேர்ள்ஸ், அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை ஏதோ தைராய்டு பிரச்சனையோ, இல்லை இப்போ பிசிஓஸ்னு சொல்லுவோம், நீர்க்கட்டி பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒருவேளை ரொம்ப இரெகுலர் பீரியட்ஸோடு சேர்ந்து ரொம்ப அதிகமான ப்ளீடிங் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட அவங்களுக்கு பிளட் லாஸ் இருக்கும். அது போக இந்த கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்கு அதிகமான தேவை, அவங்க குழந்தைக்கும் சரி அவங்களுக்கும் சரி அதிகமான தேவை இருக்கிறப்போ அதை நம்ம எடுத்துக்காதப்போ அவங்களுக்கு குறையும்.
1: ஓகே டாக்டர், கார் வந்திருக்காங்க, பேசலாமா?
0: ஓ
1: வருவாங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: ஓகே, உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. அனீமியா சம்பந்தமான சந்தேகங்களை.
2: கண்டிப்பா டாக்டர், ரெண்டு கேள்விகள் இருக்கு. முதல்ல இந்த அனீமியா அப்படிங்கற ஒரு விஷயம் கண்டிஷன் ஹெரிடிட்டரியாவும் வருவதற்கு பெண்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கறது இருக்கா? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த அனீமியா பேஷண்ட்ஸ் டிடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல சிலருக்கு வந்து இந்த பிளட் ஏற்றி ஹீமோகுளோபின் லெவல்ஸ் அப்படிங்கறது இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் கேசஸ்ல இருக்கக்கூடிய அந்த அனிமிக்கான பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி இப்ப என்ன அவைலபிளா இருக்கு? அந்த சிறுவர்கள், அதாவது சிறு பெண் குழந்தைகளுக்கும் அனீமியா அப்படிங்கிற கண்டிஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா, அதை பத்தியும் சொல்லுங்க மேம்.
0: டெஃபினெட்லிமா. இப்ப நீங்க
2: அப்படியே ரேடியோல கேட்டுக்கிறேன் எல்லாத்தையும்.
0: சரி,
1: நன்றி.
0: அவங்க கேட்ட முதல் கேள்வி, மரபணு காரணமா வர அனீமியா வந்து அதை பத்தி என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. மரபணுக்கள் காரணமா வர்றது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் டெஃபினெட்லி இருக்கு. ஹெரிடிட்டரி டிசீசஸ் என்னன்னா, அந்த ஜெனட்டிக்கா வந்து மரபணு மூலமா வந்து பேரண்ட் கிட்ட இருந்து சில்ட்ரனுக்கு குழந்தைக்கு போறதுதான் வந்து நம்ம மரபணுக்கு ஹெரிடிட்டரி டிசார்டர்ஸ், அதாவது மரபணு வழியா போகிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சில நோய்கள், தாலசீமியா, சிக்கல் செல் அனீமியா, இதெல்லாம் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள். அப்படின்னா என்னன்னா, அந்த எதர் அந்த ஹீமோகுளோபின் உற்பத்தி லெவல்ல பிரச்சனை இருந்தாலோ, இல்ல இந்த ஹீமோகுளோபினோட ஷேப் நார்மலா இருக்கிற ஷேப்பை விட வேற வேற ஷேப்ல இருக்கிற போது அந்த ஹீமோகுளோபின் வந்து உடைய ஆரம்பிக்கும், அதாவது டிஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்கும். அப்போ எதர் ஹீமோகுளோபினோட அளவு ப்ரொடக்ஷன் லெவல்ல ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்ல அதிகமான அளவுல அது வந்து உரு மாற்றத்தினால அழிக்கப்படுற காரணத்தினாலும் சரி, இந்த மாதிரி தாலசீமியா, சிக்கல் செல் அனீமியா, இந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து இது வந்து மரபணு நோயின்றதுனால வந்து டெஃபினட்டா வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்து ஃபேமிலியில இருக்குன்னா, அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து ப்ரீ பிரெக்னன்சியோ இல்ல ப்ரீ மேரேஜுக்கு முன்னாடியோ இல்ல கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடியோ டெஃபினட்டா அவங்க வந்து பரிசோதனை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு.
1: ஓகே டாக்டர், நம்ம ஒரு பிரேக் அப்புறம் திரும்ப வரலாம். நேரிலேயே எழுந்திரங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
3: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது, இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
4: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: நேர்களை, கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை வழங்குவோர் ராம் தங்கநகை மாளிகை.
5: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி, தங்கம் வாங்க ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाए। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ரத்த சோகையை தடுக்கும் வழிமுறைகள் மற்றும் அதன் மருத்துவ மேலாண்மை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட டாக்டர் சர்குணா தேவி இருக்காங்க. வாங்க மறுபடியும் ஷோக்குள்ள போலாம். டாக்டர், நெக்ஸ்ட் வந்து இந்த அனிமியாவோட ஆரம்ப கால அறிகுறிகள் பத்தி சொல்லுங்களேன்.
5: இந்த அனிமியா ரத்த சோகை இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு சாதாரணமாக கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு திணறல் அந்த மாதிரி இனிஷியலாக வந்து ப்ரெசன்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அதுவே ரொம்ப நாளுக்கு கண்டினியூ ஆகிற பட்சத்தில் படிக்கட்டில் ஏறும்போது ரொம்ப மூச்சு திணறல் ஆகுது, இல்லை அவங்களோட முகம், உதடு, இல்லை நாக்கு பகுதிகள், இல்லை கண்களின் உள் இமைப்பகுதிகள்லாம் வெளிரி போயிருக்கும். இதுவே அந்த மாதிரி ரத்த சோகை இருக்கிறவங்க வந்து எப்பவுமே ஒரு சிறுசிறுன்னு ரொம்ப இரிட்டபிளா இருப்பாங்க. அதிகமான அளவுல முடி உதிர்றது, அண்ட் நாக்குல இல்ல வாயிலோட ஓரத்துல எல்லாம் ஒரு வலியோ எரிச்சலோ அந்த மாதிரி இருக்கிறது. இது ரொம்ப நாளா வந்து இந்த ஹீமோக்ளோபின் அளவு கம்மியா இருக்கிற தன்மை, அதாவது இந்த அனிமியா ரொம்ப நாளா இருந்துச்சுன்னா இன்ஃபேக்ட் அவங்களோட ஹார்ட் பீட் அதிகமா அடிக்கிறது கூட அவங்களால படபடன்னு இருக்கு, நெஞ்சு
4: படபடன்னு சொல்லுவாங்க,
5: அந்த மாதிரியான சிம்டம்ஸோட கூட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பிளஸ் நகம் வந்து சீக்கிரமா உடஞ்சிரும், அந்த பலவீனமாகும், நகத்தோட வடிவு வந்து ரொம்ப பிளாட்டாவோ இல்ல ஒரு ஸ்பூன் ஷேப்லயோ அந்த மாதிரி ஒரு மாறுற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க.
4: ஓகே டாக்டர், இப்போ எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் லேட் பண்ணாம உடனே டாக்டரை போய் பார்க்கணும்?
5: டெஃபினெட்லி ஒருவேளை அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் தூரத்துல நடந்தாலோ இல்ல படிக்கட்டு ஏறினாலோ அவங்களோட மூச்சு திணறல் வந்து ரொம்ப அதிகமா ஃபீல் பண்றாங்க, நார்மலான வேலையை கூட அவங்களால செய்ய முடியல, இல்ல அவங்களுக்கு நெஞ்சு வலி அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, மயக்கம் வருது, ரொம்ப மயக்கம் வருது, நிக்க கூட முடியல, நெஞ்சு படபடப்பு ரொம்ப அதிகமா இருக்கு, இல்ல வந்து மதவிடாய் இருக்கிற பெண்கள் ரொம்ப அதிகமா ரத்தப்போக்கு ஏற்படுது. இன்ஃபேக்ட் வந்து இது போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் கூட, மெனோபாஸ் ஆன பிறகு கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா பிளட் லாஸ். நம்ம வீட்டுல யூஸ்வலாவே நம்மளுடைய வீட்டு பெண்கள்லாம் வந்து வீட்டு வேலை பண்ணணும், வீட்டுல இருக்கிறவங்களை கவனிக்கணும், இல்ல வெளியில ஒர்க்குக்கு போறோம், எல்லாமே அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. சோ அவங்களுடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் இருக்கும் போது அவங்க வந்து அது கவனம் செலுத்தாம விட்டுட்டு அது கொஞ்சம் அதிகமான அளவுல இருக்கிறப்பதான் நம்ம கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. ரொம்ப வெளிர போய் இன்ஃபேக்ட் ஹீமோக்ளோபின் லெவல் 2-3 அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸோட கூட சில பேர் வந்து நம்ம கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப மூச்சு திணறல் இருக்கு, அவங்களால நார்மலா அவங்க செய்ய வேண்டிய வேலையை கூட வந்து அவங்களோட நார்மல் ஒர்க்கை கூட அவங்களால வந்து ஒரு கம்ஃபர்டபுளா செய்ய முடியல, இதெல்லாம் வந்து ஒரு அலாமிங்கான விஷயம். டெஃபினட்டா அவங்க வந்து உடனே மருத்துவரை அணுகணும்.
4: ஓகே டாக்டர், இப்போ இந்த தைராய்டு ஒன்று கேள்விப்படுறேன்.

0: டாக்டர், தைராய்டுக்கும் அனிமியாக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா டாக்டர்?
1: டெஃபினெட்லி, பிகாஸ் இப்போ வந்து தைராய்டு பார்த்தீங்கன்னா வந்து சில ஸ்டடீஸ்லாம் வந்து சொல்கிறாங்க தைராய்டில் வந்து அதோட அதை சார்ந்து அயன், விட்டமின் B12, ஃபோலியட் டெஃபிஷியன்சி, அந்த அதாவது அது அதோட குறைபாடுகள், இந்த சத்துக்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து யூஸ்வலாக வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் வந்து அதோட சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மென்ஸ்ட்ரல் வந்து அவங்களுடைய மாதவிடாய் வந்து சரியான இதில் இல்லை, அப்போ வந்து எக்ஸசிவ் ரொம்ப அதிகமாக அளவில் ப்ளீடிங் இருந்தாலோ ரொம்ப கட்டி கட்டியா போகுது, அந்த மாதிரி ஆகிற பிளட் லாஸ்னால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அனிமியா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து இளம் பெண் பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஆரம்பத்திலே ரத்த சோகை வராம தடுக்கிறதுக்கு என்ன டாக்டர் பண்ணணும்?
1: ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து சின்ன குழந்தையிலிருந்தே நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டியது. இது நம்மளோட சில்ட்ரன்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து கொஞ்சம் வெளுத்து போன மாதிரி இருக்காங்க, ரொம்ப ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, சரி விகிதமாக வந்து சத்தான பொருள் எடுத்துக்கலை, அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களை வந்து டெஃபினட்டாக அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவலை செக் பண்ணிக்கணும். அவங்களுக்கு வந்து டெய்லியுமே வந்து இரும்பு சத்து உள்ள பொருட்கள், வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், கொண்டைக்கடலை, அந்த மாதிரி சத்தான புரத சத்து உள்ள பொருட்கள் கூட, லைக் கருப்பட்டி, டேட்ஸ், கொண்டு கடலை, பல்சஸ் அந்த எல்லாமே வந்து அயன் வந்து நமக்கு நிறைய இருக்கும். அது எல்லாமே வந்து இப்ப நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா மீன், முட்டை, இறைச்சி வகைகளை வந்து சேர்த்துக்கணும். ஸோ இந்த அவங்களுக்கு வந்து வளர குழந்தைங்கன்றதுனால அயனோட தேவை வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்க சத்தான காய்கறி பழங்கள் எல்லாமே அவங்களுடைய டெய்லி உணவில் வந்து அவங்க சேர்த்துக்க வேண்டியது ஒரு அவசியமான விஷயமா இருக்கு.
0: ஓகே டாக்டர்.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: மேடம், இந்த பீரியட்ஸ் டைம்ல அதிகமா ப்ளீடிங் இருக்க பெண்களுக்கு அனிமியா சீக்கிரமாவே வர காரணம் என்ன மேம்?
1: இப்போ வந்து நம்ம பீரியட்ஸ் டைமில் வந்து அதிகமான உதிரப்போக்கு, அது எப்போ சொல்லுவோன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு, அதாவது அதிகமான டியூரேஷன் 7 நாளுக்கு மேலே போகுது, இல்லை வந்து ரொம்ப கட்டி கட்டியாக ரத்த உறைவு வந்து ரொம்ப கிளாட் கிளாட் கட்டி கட்டியாக பெருசு பெருசாக அந்த மாதிரி அதிகமான பட்சத்தில் வெளியேறப்போ அவங்களுக்கு வந்து அதிகமான அளவில் ரத்தப்போக்கு இருக்குது இல்லையா? அப்போ என்ன ஆகும், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அடிக்கடி இருக்கிறதுனால அவங்களுடைய இந்த இரும்புச்சத்து அயன் ஸ்டோர்ஸ், நார்மலாகவே நம்மளோட இரும்புச்சத்து நம்ம உடம்பு சாப்பிட்ற உணவுலேருந்து நம்ம பாடியை வந்து அதை உறிஞ்சிட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்போ இந்த மாதிரி ரொம்ப அடிக்கடி உதிரப்போக்கு இருக்கிறதுனால அவங்க ஆல்ரெடி பாடி வந்து நம்மளோட உடம்பு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த அயன் ஸ்டோர்ஸும் வந்து கம்மியாயிரும். அப்போ அந்த பட்சத்தில் வந்து அவங்க ரொம்ப லாஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து அவங்களோட ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சிட்டு நம்ம கிட்ட ப்ரெசன்ட் பண்ணுவாங்க.
0: ஓகே மேம், கார் வந்திருக்காங்க, பேசலாம்.
1: கண்டிப்பா.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். ஹலோ.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம். வணக்கம்.

0: வந்து என் மாதுளை
1: பேசுறீங்க?
0: ஒரு மாசம் வருது மேடம், ஒரு மாசம் விட்டுட்டு வரலாமா? நீங்க அதே உதிரப்போக்கு இருக்குன்றீங்க, இதே மாரி வருது மேடம்.
2: அதுதாம்மா, இப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து என்ன காரணத்தினால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உதிரப்போக்கு வந்து விட்டு விட்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ப்ளஸ் சில பேருக்கு சைக்கிள் வந்து சின்ன சின்ன இடைவெளியிலே பீரியட்ஸ் வந்துடும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் இடைவெளி அதிகமான பட்சத்தில் வரும். ஆனால் வந்து ரொம்ப ஒரு 2 மாதம் கழித்து வருது, அதுக்கப்புறம் வந்தால் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா வந்து அவசியம் நீங்கள் வந்து மருத்துவரை போய் அணுகணும். ஏன்னா வந்து நம்ம என்ன காரணத்தினால வந்து இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகுதுன்றதை உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பை எப்படி இருக்கு, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பிளஸ் உங்களுடைய ஹீமோக்ளோபினோட அளவு நம்ம செக் பண்ணணும். ஒருவேளை அந்த ஹீமோக்ளோபினோட அளவு கம்மியா இருக்கும்போது நம்ம அதுக்கு அயன் மாத்திரையோ இல்ல ரொம்ப கம்மியா இருக்கிற பட்சத்துல இன்ஜெக்ஷனோ எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால டெஃபினட்டா நீங்க வந்து உங்களுடைய மருத்துவரை நீங்க அணுகணும். ஹீமோக்ளோபின் கம்மியாகிறதுனால மயக்கமாயிட்ட உங்களுக்கு கண் மறைவு மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களான்றது உங்களை நேர்ல பாத்துட்டு நம்ம செக் பண்ணிட்ட பிறகுதான் நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு எவ்வளவு வயசுமா? 35 ஆகுதுன்னா வந்து உங்களோட கண் பார்வையை செக் பண்ணணும். கண் உங்களுக்கு கண் அப்படி மறைக்கிற மாதிரி போகுதுன்னா டெஃபினட்டா நீங்க வந்து உங்களுடைய கண் மருத்துவரையும் அணுக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குமா?
0: வெளியே போயிட்டு வந்தா நினைச்சுங்க, மயக்கம் தலைச்சுத்தறி இது மாரி எல்லாம் இருக்கு மேம். அது எதனால அப்படின்னு தெரியல மேம். வெளியே போயிட்டு வந்தா வெயில் அப்படியே இந்த பார்த்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா ஒரு இதா இருக்கு மேம்.
2: அதுதான்மா, நீங்க இப்ப வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே முன்னாடி அந்த மாதிரி இல்ல, இப்ப கொஞ்சம் தூரம் போனாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு, தலை சுற்றல் இருக்குதுன்னா டெஃபினட்டா வந்து அனிமையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அனிமையா மட்டும் காரணம் கிடையாது. இந்த மாதிரி நடக்கும் போது எனக்கு மூச்சு திணறல் இருக்கு, மேல படிக்கட்டு ஏறினா இறங்கினா மூச்சு திணறல் இருக்கு, நார்மலா நான் குளிக்கும் போது இல்ல தலை குளிச்சா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் குளிச்சாலே எனக்கு வந்து மூச்சு திணறல் வந்துருது, என்னால முன்னாடி மாதிரி என்னுடைய நார்மல் ருட்டீன் வேலையை என்னால பண்ண முடியல அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில நேரம் இந்த பிரச்சனை ஹீமோக்ளோபின் பிரச்சனை இல்லாம ஏதாவது இருதயத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்ல வேற பிரச்சனைகள் அதோட சேர்ந்து இருந்தா கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மூச்சு திணறல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க டெஃபினட்டா உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தாலே மூச்சு திணறல் வருதுன்னா நீங்க கண்டிப்பா வந்து செக்அப் பண்ணிக்கிறது அவசியமா.
0: மூச்சு திணறலாம் இல்ல, அதான் வெயில வந்தா ஒரு மேம் மயக்கம் தலை சுத்தல, அதுதான் மேம். சரி, நீங்க சொல்ற மாதிரி நாங்க டாக்டர் ஆலோசனை பண்ணிக்கிறோம். ஓகே மேம், நன்றி மேடம்.
1: Thank you for calling.
0: நன்றி, நன்றி சார்.
1: ஓகே மேம். ஓகே மேம், இப்போ வந்து இந்த மாதவிடாய் கோளாறுகளுக்கும் அனிமியாக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா டாக்டர்? இப்போ வந்து ஹெவி ப்ளீடிங் பார்த்தோம், இது வந்து ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் அனிமியாக்கும் தொடர்பு இருக்கா?
2: டெஃபினெட்லி இன்கேஸ் வந்து இவங்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் அதாவது இரெகுலர் பீரியட்ஸோட சேர்ந்து, இப்போ இரெகுலர் பீரியட்ஸ்க்கான மாதவிடாய் ஒழுங்கின்மை ஒழுங்காக இல்லை, அடிக்கடி அதிக ரத்தப்போக்கு இருக்குது, அந்த மாதிரினா அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது இப்போ வந்து அவங்களுக்கு ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, பிகாஸ் ஸ்கேனில் ஏதாவது ஃபைப்ராய்டு இல்லை அந்த அடினோமயோசிஸ்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஏதாவது கட்டி இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால சில நேரம் வந்து நீர் பிசிஓஸ் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் சொல்லுவோம், அது ஏதாவது அந்த மாதிரி நீர்க்கட்டிகள்னாலேயோ இல்ல தைராய்டு போன்ற ஹார்மோன் பிரச்சனை இருந்தா கூட இந்த மாதிரி மாதவிடாய் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு.
1: ஓகே டாக்டர், இப்ப வந்து ஒரு பிரெக்னன்சி லேடிக்கு அனிமியா இருந்தா அது குழந்தைய பாதிக்குமா?
2: கண்டிப்பா, இப்போ பிரெக்னென்ட் லேடிக்கு வந்து இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த குழந்தையோட வளர்ச்சி சரி, இந்த நஞ்சு கொடியோட வளர்ச்சியும் சரி, தாயினோட ரத்த அளவு பொறுத்து டிபெண்ட் ஆயிருக்குது இல்லையா, அதை சார்ந்துதான் இருக்குது. இப்போ அம்மா வந்து ஒழுங்கான அளவுல அயனோ இல்ல போலிக் ஆசிட் மாத்திரையோ சாப்பிடல இல்ல சத்து நிறைந்த பொருட்களை அவங்க எடுத்துக்கல அப்படின்ற பட்சத்துல அவங்களோட ஹீமோக்ளோபின் அளவு டெபினட்டா கம்மியா ஆயிரும். அப்படி கம்மியாகும் போது அதனால குழந்தையோட வளர்ச்சி அதாவது நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே பிரெக்னன்சி பீரியட்லயே வந்து குழந்தை வந்து எடை ஏறாம இருக்கிறது, இன்ட்ரா யூட்ரைன் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் IUGR சொல்லுவோம், அதாவது குழந்தையோட வளர்ச்சி கம்மியா இருக்கும். அவங்க அம்மாவுடைய மாச வளர்ச்சிக்கும் குழந்தையோட உள்ள இருக்கிற குழந்தை வளர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கும். அதாவது அது கரெக்டா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 8 மாசம் அவங்க பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனா குழந்தையோட வளர்ச்சி நம்ம ஸ்கேன்ல பாக்குறப்போ அதோடைய வயிறு வளர்ச்சியோ இல்ல அதோட எலும்பு வளர்ச்சிகளோ பார்த்தா பின்தங்கி இருக்கும். அந்த மாதிரி

0: குழந்தைகளோ இல்ல வந்து எடை குறைவான குழந்தைகளும் பிறக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனாலதான் வந்து பிரெக்னெண்டா இருக்கிற பெண்மணிகள் கட்டாயம் அவங்களோட அயன் மாத்திரை, ஃபோலிக் ஆசிட் மாத்திரை, கால்சியம் மாத்திரை எடுத்துக்கணும். சத்தான உணவை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் தாய் நலமா இருந்தாதான் சேயும் நலமா இருக்க முடியும்.
1: நம்ம அவங்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் அளவு எவ்வளவு இருக்கணும்?
0: பிரெக்னன்சியில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து 11 கிராம்ஸ்க்கு மேலே டெஃபினட்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு கீழே போகிற பட்சத்தில் அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் சிம்டம்ஸ் இது மாதிரி மூச்சுத்திணறல் அந்த மாதிரி அவங்களும் அறிகுறிகளோடு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் நல்லது கிடையாது, இது குழந்தைக்கும் நல்லது கிடையாது.
1: ஓகே மேம், ஒரு கார் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், ஹலோ, கட் ஆயிட்டாங்க. ஓகே மேம், இப்போ வந்து டெஸ்ட்டு போகலாம். இப்போ வந்து அனிமியாவை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க மேம்? என்ன மாதிரி டெஸ்ட்லாம் எடுக்கணும்? பேசிக் டெஸ்ட்லாம் என்னென்ன இருக்குது?
0: இப்போ அனிமியா இருக்குதுன்னா அது வந்து வெறும்னே டெஸ்ட்டுக்கு வச்சு தான் அப்படி டைரக்டா டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. முதல்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கு ரத்த சோகைக்கான அறிகுறிகள், இப்ப நான் சொன்ன எல்லா சிம்டம்ஸும் இருந்துச்சுன்னா நீங்க மருத்துவரை ஃபர்ஸ்ட் பாக்கணும். இப்ப வந்து நம்ம அனிமியோட காரணம் எந்த காரணத்தினால வந்ததுன்றத நம்ம பேஷண்டோட ஹிஸ்டரி கேட்போம். அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு எல்லா வகையான ஹிஸ்டரி கேட்போம். பிளஸ் பேஷண்ட்டை நம்ம வந்து கிளினிக்கலா வந்து பரிசோதனை பண்ணணும். சோ அதெல்லாம் வச்சு என்ன காரணமா இருக்கலாம், அதாவது நான் சொன்ன மாதிரி நியூட்ரிஷனல் காஸ், அதனால அந்த சாப்பாடு சம்பந்தமா உணவு சார்ந்த ஒரு ப்ளீடிங்கா இல்ல அது இல்லாம மற்ற காரணங்கள்னால வர ப்ளீடிங்கான்றத நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியும். சோ அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பண்ணுவோம், சிபிசின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஹீமோக்ளோபினோட அளவு, சிவப்பு ரத்த அணுக்களோட அளவு, வெள்ளை அணுக்களோட WBC, ஒயிட் பிளட் செல்ஸ், அப்புறம் தட்ட அணுக்கள், பிளேட்லெட்ஸ், அப்புறம் MCV, அந்த மாதிரி நிறைய பராமீட்டர்ஸ் நம்ம பார்ப்போம். அது போக மைக்ரோஸ்கோப்ல வந்து பெரிஃபரல் ஸ்மியர்னு சொல்லுவாங்க, அதுல வந்து அந்த சிவப்பு ரத்த அணுக்களோட வடிவத்தை பார்க்க முடியும். பிளஸ் வேற என்ன டைப் ஆஃப் அது என்ன மாதிரியான அனீமியா அப்படின்றத நம்ம இந்த டெஸ்ட்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியும். இது போக ஒருவேளை வைட்டமின் B12 சத்து குறைபாடு இருக்கா, இல்ல அந்த ஃபோலேட் லெவல்ல கம்மியா இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். பிளஸ் தைராய்டு டெஸ்ட் பண்ணணும், இல்ல ரொம்ப வருஷமா கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதோட சேர்த்து கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களே ஒரு ஒரு டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட்னு போய் சில பேர்லாம் லேப்ல பண்ணி ரிப்போர்ட்டோட எல்லாம் எடுத்துட்டு வர்றதை நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா டெஃபினட்டா நீங்க மருத்துவரை போய் கண்டிப்பா ஆலோசனை பண்ணணும். உங்களை அவங்க உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்றதை அவங்க கேட்டுட்டு என்ன டைப் ஆஃப் அது என்ன விதமான அனிமியாவா இருக்கும்ன்ற டெசிஷனுக்கு ஒரு மருத்துவரால் தான் டெஃபினட்டாக வர முடியும். அதுக்காக எல்லா டெஸ்ட்டையும் நீங்கள் பண்ணணும், மற்றவங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு போய் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி லேபரட்டரி ரிப்போர்ட்டோட. அதனால என்னோட பர்சனல் அட்வைஸ் வந்து அதை அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் போயிட்டு மருத்துவரை அணுகுங்க, அதுக்கான கரெக்டான உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துட்டு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது.
1: ஃபஸ்ட்டு போய் டாக்டரை பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க என்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. அதனால் ஓகே டாக்டர், சின்ன பிரேக் போயிட்டு திரும்ப வரலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்கள் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
0: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். டாக்டர் இப்ப ஒரு நேர லைன்ல இருக்காங்க, பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். பேசுறீங்க?
4: வாழப்படவனை
3: கலா பேசுறேன் சார். கலா மேடம், அனிமிய சம்பந்தமான கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க.
4: ஓகே. வணக்கம் மேம்.
5: வணக்கம்மா, சொல்லுங்க.
4: மேம், எங்க பொண்ணு வந்து 11 வயசுல தெரிவி பண்ணா, நாங்க இப்ப வந்து 16 வயசு ஆகுது மேம் அவங்களுக்கு. ரெண்டு மாசம் முன்னாடி பீரியட்ஸ் வந்துச்சு மேம், 2 மாசமா வரல. அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு கை வலி, கை காலெல்லாம் வலிக்குதுமா, வயிறு உப்பி போன மாதிரி இருக்கு. அப்படி டாக்டர் காமிச்சாங்கன்னா அவங்க கொஞ்சம் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க மேம். அவரு அப்ப வருது, அவங்க குடுக்கற மெடிசன் அவங்க சாப்பிட்டா வருது. திரும்ப 2 மாசம் நார்மலா வருது, திரும்ப அது மாதிரி ரொட்டீனா ஆகுது மேம். அப்புறம் வந்து ஃபேஸ்ல புள்ளி புள்ளியா ஒயிட் வருதுங்க மேம். அப்புறம் முடி நிறைய கொட்டுது. இது எல்லாமே ஒரே சம்மந்தப்படுதுங்களா மேம்?
5: சரிங்கம்மா. அவங்களுக்கு உடல் பருமனா இருப்பாங்களா?
4: ஆமா மேம், உடல் பருமனா தான் மேம் இருப்பாங்க.
5: ஜென்ரலா இந்த மாதிரி உடல் பருமனோட சேர்ந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, பிளஸ் முடி உதிர்வு நிறையா இருக்கு, ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க்காக ஆகுது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். நீர்க்கட்டிகள் ஏதாவது இருக்குதா, PCOS ப்ராப்ளம் மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதோட சேர்ந்து தைராய்டு டெஸ்ட் டெஃபினட்டா பண்ணணும். இதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது போக அவங்க வந்து டெய்லியும் கண்டிப்பாக எக்ஸசைஸ், டெய்லியும் வாக்கிங், நல்லா வேகமாக வாக் பண்ணணும். நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து இந்த PCOS பிரச்சனையும் சரி, இந்த மென்ஸ்ட்ரேஷன் மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனையும் வந்து ரொம்ப அதிகமான அளவில் வந்து அதிகரிச்சுட்டு வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த டைம்ல நம்மளுடைய ஃபுட் பேட்டர்ன் எல்லாமே மாறி போயிருக்கு இல்லைங்களா? முன்னாடி நம்ம சாப்பிட்ட உணவு வகைகளுக்கும் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் ஃபுட்டு, ரொம்ப சிப்ஸ், பாக்கெட் உணவுகள், இந்த ஃப்ரூட் ஜூசஸ், அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்க சொல்லுங்க. ஆயிலான ஃபுட்டு சேர்த்துக்க கூடாது. சத்தான காய்கறிகளை, பழங்களை சேர்த்துக்கணும். அது போக டெய்லி உடற்பயிற்சி வந்து ரொம்ப அவசியம். இந்த பீரியட்ஸ்க்கான வந்து அவங்களுக்கு வந்து இந்த தைராய்டு டெஸ்ட் பிளஸ் ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குங்கம்மா.
6: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
7: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
8: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: மேம், இப்போ இந்த அனிமியாவுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க மேம்?
1: இப்போ வந்து நம்ம அனிமியா வந்து ட்ரீட் பண்ணணும்னு நான் சொன்ன மாதிரி, நம்ம ஃபஸ்ட்டு என்ன காரணத்தினால இந்த ஹீமோக்ளோபின் ரத்த சோகை இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் பேஷண்ட்டுக்கு. பேஷண்ட்டு ஃபஸ்ட்டு என்ன ஹிஸ்ட்ரி அவங்கள வந்து பரிசோதனை பண்ணிட்டு என்னென்ன மாதிரியான பிளட் டெஸ்ட் அவங்களுக்கு தேவைப்படுங்கிறத நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ண மாதிரி இருக்கும். அது அது அப்போ வந்து இவங்களுக்கு வந்து இந்த உணவு வகைகள்னால தான் பிரச்சனை வருது, அயனோட அளவு நியூட்ரிஷன் சம்பந்தமான பிரச்சனைனா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அயன் வந்து இரும்புச்சத்து மாத்திரைகள் அயன் டேப்லெட் மாதிரி ஃபார்ம்ஸ்ல கொடுப்போம். அப்படி ஒருவேளை அதோட சேர்ந்து வைட்டமின் B12 சத்து இல்லை வந்து ஃபோலேட் அளவு கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக நம்ம ட்ரீட்மெண்ட் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து ரத்தப்போக்கு வந்து

0: ரொம்ப அதிகமாக இருக்குது, பிளட் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதோடு சேர்ந்து அவங்க பயங்கர ரொம்ப சிம்டம்ஸோடு ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. ரொம்ப மூச்சுத்திணறல், இந்த ரொம்ப படப்படப்பு, நெஞ்சு படப்படப்பு, அந்த மாதிரி பேஷண்ட் வந்து ரொம்ப பிளட் லாஸோட ரொம்ப வெளுத்த நிலமையில ஹீமோக்ளோபின் அளவுக்கு ரொம்ப கம்மியான பட்சத்தில் ப்ரெசன்ட் பண்ணுற போது அவங்களுக்கு உடனடியாக பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனோ இல்லை அதாவது ரத்தம் ஏற்ற மாதிரியான மெத்தடோ ப்ளஸ் ஹீமோக்ளோபினை கரெக்ட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸை நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணி பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுவோம்.
1: ஓகே மேம், இப்போ எந்த ஸ்டேஜில் வெறும் டேப்லெட் மட்டும் பத்தாது, இன்ஜெக்ஷன் போடணும் இல்லை பிளட் ஏற்றணும் அது மாதிரி எந்த ஸ்டேஜில் வருது மேம் அது?
0: இப்போ நம்ம வந்து அந்த பேஷண்ட்க்கு வந்து நம்ம ஓரல் டேப்லெட்ஸ் வாய் வழியாக எடுத்துக்கிற மாத்திரை கொடுத்துருந்துருப்போம். அந்த பேஷண்ட் வந்து அந்த மாத்திரை ஒழுங்காக எடுத்துக்காம இருக்கிறாங்க, இல்லை சில பேர் வந்து அதாவது இந்த மாத்திரை எடுக்கிற பட்சத்தில் சின்ன சின்ன சைட் எஃபெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மலச்சிக்கலோ இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்குது, லேசான வயிறு வலி, அந்த மாதிரிலாம் சில பேஷண்ட்ஸ் நமக்கு அதோட சைட் எஃபெக்ட்ஸோடு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட் அது ஒரு சாதாரண சைட் எஃபெக்டாக இருக்குதுன்னா தண்ணி நிறைய எடுத்துக்கணும், சத்தான ஃபைபர் ரிச் நார்ச்சத்துள்ள பொருட்களை எடுத்துக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கிற பட்சத்தில் அந்த சிம்டம்ஸ் வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஆனால் சில நேரம் வந்து பேஷண்ட்டுக்கு சுத்தமாக என்னால் அயன் மாத்திரை சாப்பிடவே முடியல, ஆனால் அவங்களோட ஹீமோக்ளோபின் அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இல்லை சில விதமான குடல் நோய் இருக்குது, அதாவது அந்த உரு மால் அப்சார்ப்ஷன் சொல்லுவோம், அந்த உறிஞ்சிக்கிற சக்தி இருக்காது, அந்த மாதிரி சூழ்நிலையிலையோ இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்க டேட் டைமில் ரொம்ப ஹீமோக்ளோபின் கம்மியான அளவில் ப்ரெசன்ட் பண்ணுவாங்க, நியர் டேட்டு அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம அந்த டைமில் டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐவியோ இல்லை ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவோம் நம்ம, அதாவது ரத்தம் ஏற்றுறது. அது வந்து நம்ம டிகிரி ஆஃப் அனீமியா என்ன, எவ்வளோ ஹீமோக்ளோபின் அளவு, பேஷண்ட்டோட சிம்டம் எந்த அளவுக்கு இருக்குது, ப்ளஸ் அந்த டைம் என்ன நம்மளுடைய பேஷண்ட்டுக்கான உயிர் காப்பாற்றுறதுக்கான சூழ்நிலையா அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
1: ஓகே மேம், ஒரு டாக் இருக்குது, இப்போ இந்த அயன் டேப்லெட்ஸ்லாம் போட்டால் குண்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது உண்மையா டாக்டர்?
0: இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நார்மலாக என்ன ஆகும், அயன் அனிமியா கம்மியாக இருக்கிறவங்க அனிமியா ரத்த சோகை இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பசி இருக்காது, ரொம்ப இரிட்டபிலிட்டி இருக்கும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்ஸ் அவங்க இரும்பு சத்து மாத்திரை போட ஆரம்பித்த பிறகு அந்த ஒரு 6-7 days வந்து அவங்களுக்கு அந்த அவங்களோட அறிகுறிகளோட மாற்றங்களை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது முன்னாடி வந்து அந்த பசியின்மை இருந்ததெல்லாம் சரியாகி அவங்களுக்கு கொஞ்சம் பசிக்கிறது சாப்பிட்றது ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு டிரான்சிஷன் இருக்கிறதுனால அவங்க நிறையா சாப்பிட்றாங்களோ அதனால பருமன் ஆகுறாங்க அந்த மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது, இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிற பட்சத்தில் அனிமியா இருக்கிற பட்சத்தில் அயன் டேப்லெட்டை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியமான சூழ்நிலை. எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவசியம் வந்து 100 days முன்னாடி சொல்லுவோம், ஆனால் இப்போ ரீசெண்ட் இந்த சுமன் ப்ரோக்ராம் இருக்கு 2030 அதுலலாம் வந்து கண்டிப்பாக வந்து 180 days வந்து டெஃபினட்டாக வந்து கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டைம்லையும் சரி ப்ரெக்னென்சி முடிச்ச பிறகும் அட்லீஸ்ட் டெஃபினெட்லி 3-6 months வந்து அவங்க வந்து அயன் டேப்லெட் கண்டிப்பாக எடுத்துக்கணும்.
1: ஓகே மேம், இப்போ இந்த டேப்லெட்டால் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வருமா டாக்டர்? அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது?
0: இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் நான் சொன்னது தான், இப்போ வந்து மினிமல் சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், இல்லை இந்த லேசான வயிறு வலி, வாந்தி வர மாதிரி ஒரு குமட்டல், அந்த டேஸ்ட் வந்து ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் இருக்கும், அதனால அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். அது வந்து நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கணும், உங்களோட உணவு பேட்டர்னில் வந்து இந்த மாதிரி மலச்சிக்கல் வராத அளவுக்கு முருங்கைக்கீரையோ இல்லை நிறைய கீரை வகைகளை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். எக்ஸாக்ட்லி முருங்கைக்கீரை வந்து அது வந்து ரொம்ப அயன் அதிகமாக இருக்கிற ஒரு பொருள். இப்போ நீங்கள் அயன் ரிச் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, சிறுகீரை, பருப்பு வகைகள், கொண்டக்கடலை, சோயாபீன்ஸ், அப்புறம் வந்து இந்த நான்வெஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லீரல், ஃபிஷ், முட்டை, இறைச்சி வகைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கிற பட்சத்தில், டேட்ஸ், ராகி இதெல்லாம் வந்து எடுத்துக்கிற போது உங்களுக்கு வந்து சரியான அளவில் வந்து இரும்பு சத்துல அளவை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டூல்ஸ் வந்து மோஷன் வந்து கருப்பாக போகுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வருவாங்க. அது வந்து நார்மலாக கருப்பாக போகிறது வந்து அயன் டேப்லெட் எடுக்கிறப்ப சில நேரம் அந்த சேஞ்சஸ் இருக்கும். இப்போ தண்ணி நிறையா குடிக்கணும் மெயினாக,
1: அது நார்மல் தான், பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை,
0: இல்லை பயப்பட வேண்டாம். மலச்சிக்கல்லாம் வந்து நார்மலாக சில பேருக்கு இருக்கும், தண்ணி நிறையா குடிக்கணும், அவங்களோட ஃபுட் பேட்டர்ன்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் நார்ச்சத்துள்ள அதிகமான பொருட்களை எடுத்துக்கணும்.
1: ஓகே மேம், இப்போ அனிமியா இருக்கு, அது நார்மலாக என்ன ஒரு டயர்டாக இருக்குது அவ்வளோதானே அப்படின்னு கண்டு விட்டோம்னா என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும்?
0: ரொம்ப நாளா அனிமியா கண்டு

0: கண்டினியூஸா இருக்குது அப்படின்னா அந்த அவங்களோட மூச்சு திணறல் அதிகமாகும், பிளஸ் அந்த ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸ் எல்லாம் கூட சில பேர் எல்லாம் பிரசன்ட் பண்ணுவாங்க. அவங்களோட இதயம் வீக் ஆகும். இன்கேஸ் வந்து அவங்க வந்து பிரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்னா வந்து இந்த கர்ப்ப காலத்துல வரக்கூடிய சிக்கல்கள் வந்து ரொம்ப அதிகமான அளவுல வரும். அதாவது இந்த மாதிரி எஸ்பெஷலி ரத்த சோகையோடு இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய குழந்தையோடவும் வந்து சீக்கிரமா ஃப்ரீடம் டெலிவரி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. குழந்தை இடை குறைவான குழந்தைகள் பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் டெலிவரிக்கு அப்புறம் வந்து இந்த கர்ப்பிணி பெண்களோட உதிரை போக்கு வந்து ரொம்ப நிக்காம போயிட்டே இருக்கிறது, அதிகமான அளவுல போறதுன்றத நம்ம பாக்குறோம். அண்ட் ஓவராலாவே வந்து அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து நார்மல் எல்லாம் இருக்க முடியாது அவங்களால சிவியர் அனிமையா இருக்கும் போது.
1: ஓகே டாக்டர், இப்போ ஷோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவா அனிமையா வராம இருக்க, ரத்த அளவை சீராக வச்சுக்க நேர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன டாக்டர்?
0: அனிமியா வராம இருக்கணும்னா நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்ட் லேடி வந்து பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ப்ளஸ் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, எல்லாமே அந்த மென்ஸ்ட்ரல், அதாவது இந்த அடலசன் பீரியட்ல சொல்றேன்னா, அப்போ மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அதை சரி செஞ்சுக்கணும். அப்புறம் பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து அவங்க ஹீமோக்ளோபின் அளவு வந்து அந்த நம்ம மூணு ட்ரைமஸ்டர் சொல்லுவோம், அப்போ அந்த டைம்ல வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக 12 weeks டெஃபினட்டாக ஹீமோக்ளோபின் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் ட்ரைமஸ்டர்லையும், அடுத்தது வந்து 36 weeks வரைக்கும் செக் பண்ண பிறகு அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட் எவ்ரி விசிட்ல அவங்களோட ஹீமோக்ளோபின் அளவை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஒருவேளை ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா அயன் டேப்லெட் எடுத்துக்கணும். அண்ட் வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறமும் வந்து டெலிவரிக்கு அப்புறமும் கண்டிப்பாக 3 to 6 months கண்டிப்பாக அயன் டேப்லெட் கண்டினியூ பண்ணணும். அது போக மாதவிடாய் போகிற பெண்கள் வந்து அவங்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா டெஃபினட்டா வந்து அதை அலட்சியமா விடாம மருத்துவரை போய் அணுகணும். இப்ப இருக்கிற ஜங்க் ஃபுட் பேட்டர்ன் அதெல்லாம் வந்து கண்டிப்பா குறைக்கிறதுக்கு தான் நம்ம யோசிக்கணும். நம்மளுடைய சத்தான உணவுக்கு நிகர் வந்து ஜங்க் ஃபுட், பீஸா, பர்கர், அந்த மாதிரி சிப்ஸ், அதெல்லாம் ஆயிலி ஃபுட், எண்ணெய் பொருட்கள், அதெல்லாமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இது போக நான் சொன்ன மாதிரி அனீமியா வந்து ஒரு நோய் கிடையாது. அனிமியா வந்து அது என்ன காரணத்தினால வந்திருக்குதுன்றத உங்களை வந்து செக் பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். அதனால நம்ம எல்லாமே ரத்த அயன் கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்து அனிமியா வருதுன்னு காரணம் கிடையாது. மற்ற காரணங்களும் இருக்கிறதுனால கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு அதுக்கு என்ன வைத்தியமோ அதை ஃபாலோ பண்ணணும். சத்தான உணவு, ஆரோக்கியமான பெண், ஆரோக்கியமான குடும்பம், ஆரோக்கியமான சமுதாயம்.
1: நல்ல பஞ்சோட முடிச்சிருக்கீங்க. ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையா நீட் அண்ட் கிளியரா ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ. அண்ட் நேயர்களுக்கும் ரொம்ப ஆர்வமா வந்து ஃபோன் பண்ணி கேட்ட நேயர்களுக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமா ஒரு 5 பேர் கேட்டுட்டு இன்னொரு 5 பேருக்கு போயிட்டு இந்த அனிமியா இதெல்லாம் இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ எஸ்பெஷலி ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா அதை அலட்சியமாக விடக்கூடாதுன்னு ஒரு 5 பேருக்கு அவங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அதனால பயனடைஞ்சாங்கன்னா இது இந்த ஷோவோட வெற்றியா இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு இப்படி எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோக்கும் அண்ட் எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: கட், கேமரா ரோலிங். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராம் தங்கநகை மாளிகை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: வணக்கம் மக்களே, இது ஏஃபோம் ரெயின்போ புதுவாய் 102.8. டைம் இப்ப சரியா 4:01 ஆயிட்டிருக்கு. இது உங்களோட ஃபேவரட் ஃபன் லோடட் ஷோ கட், கேமரா ரோலிங். இன்னைக்கு இந்த 1 hour உங்களை என்டர்டெயின் பண்ண நான் இங்க ஆர்ஜே சிந்து வந்தாச்சு. எங்க சிந்து, நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க மட்டும்தான் ஷோ ஹோஸ்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல, இன்னைக்கு நம்மளோட ஷோவை இன்னும் கொஞ்சம் ஃபன்னா நானும் கொண்டு போயே தீருவேன்னு நம்ம ஆர்ஜே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னா வேற யாரும் இல்ல, நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் தான். குட் ஈவினிங் ஜார்ஜ்.
4: வணக்கம். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான
1: மாலை வணக்கம். நீங்க இருந்தா உற்சாகமா தான் இருப்பாங்க இல்லையா?
4: கூடவே நீங்களும் சேர்ந்தா இன்னும் சொல்லவே தேவையில்லை.
1: இப்போ வந்து உங்களுக்காக ஜார்ஜ் வந்து டயலாக் வந்து கொடுக்க போறாங்க.
4: நினைக்கிறேன்
1: பேசலாம்.
5: கோடை சாமா அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. எங்க மாத்தறாங்க அது வெறும், அதுவும் பொங்கல் புளியோதரை போட்டு கழிச்சு போறாங்க.
1: பாவம் சார், நீங்க ரொம்ப பாவம்
4: சார். இப்படி ஃபீல் பண்றீங்களா சார் நீங்க?
5: இல்ல இல்ல
1: நேர்களே, அடுத்து உங்களுக்காக சூப்பரான டயலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. செகண்ட் டயலாக் போட்டலாமா ஜார்ஜ்?
4: இப்பவே ரிவீல் பண்றீங்களா?
1: எஸ், டைம் இல்ல, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல.
4: காலக்கறி ரிவீல்னா என்ன என்னன்ன வச்சிருக்கானோ தெரியலையே.
1: வச்சிருக்கோம் வச்சிருக்கோம், அடுத்தடுத்து சூப்பர் டயலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. செகண்ட் டயலாக் இதோ உங்களுக்காக.
4: இதோ உங்களுக்காக.
6: எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு நகரம் பிடிக்கும். அப்போ இப்போ எப்பவுமே
1: நினைக்கிறேன்.

0: ரோலிங் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கட் கேமரா
1: ரோலிங்.
0: எஸ் ரோலிங் ரோல் ஆகுது
1: இன்னைக்கு.
0: எஸ் சார், நைன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாமா?
1: எஸ்.
2: ஹலோ, வணக்கம்.
0: ஹலோ,
3: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் சொல்றது யாரு?
3: நமது சிற்பாடகி சிந்து சாமிடமக்கும் சாஜி சார் அவர்களுக்கும் மாலை வணக்கம் சொல்வது ஆர் முருகன் இளமாங்கலம்.
0: முருகன் சார் எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கோம் மேடம். நீங்க நலமா மேடம்? நீங்க இருவருமே நலமா?
0: நல்லா இருக்கோம், ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம்.
2: நல்லா இருக்கறப்பா.
0: டயலாக் கேட்டிங்களா?
3: ஓகே, ஃபர்ஸ்ட் டயலாக் கேட்ட மேடம். நான் ட்ரை பண்ணிங்கனே இருந்தேன், கேட்ட உடனே அதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன்.
0: ஓகே ஓகே, பேசலாமா?
3: ஆ, பேசலாம் மேடம்.
0: ஓகே, ரெடி கட் கேமரா ரோலிங்.
3: ஆ, கோன் ஐசாமா? பண்டிகை கல்ல கோயிலுக்கு வெளியே விப்பாங்கம்மா. மை பேட்டா,
2: மை பேட்டா எங்களுக்கு இப்ப கிடையாது.

0: உங்களும் போட்டே கை செய்யறாங்கம்மா, பேட்டாவே தரதுக்கலாமா?
1: தரது இல்லையா? ஓகே சார், ஓகே, சூப்பரா பேசுறீங்க. இன்னொரு தடவை ட்ரை பண்றீங்களா?
0: கோயிலுக்கு வெளியே விப்பாங்க கோனைஸ். மை பேட்டா, உங்களுக்கும் பொங்கலும் புளியோதரையும் போட்டே கை செய்றாங்கம்மா பேட்டா.
1: பாவம் சார், நீங்க ரொம்ப ரொம்ப நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி,
2: நீங்க
1: சார் சூப்பரா பேசுறீங்க சார்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ காலி.
0: நன்றி சார், உங்களை இருவருக்குமே நன்றி. மாலை வணக்கம.
1: மாலை வணக்கம்.
2: நன்றி, மாலை வணக்கம்.
1: ஜார்ஜ், இந்த டயலாக் வந்து நீங்க கடைசியா எங்க யூஸ் பண்ணீங்க?
2: கடைசியா யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து நேரடியா சொல்றதுக்கு இல்லைங்க. அது நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். இப்ப எதுக்கு உங்களுக்கு அது?
1: இல்ல, நான் அடிக்கடி யூஸ் பண்றேன், அதுக்காக கேட்டேன்.
2: அது வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றது. எங்க நம்மளுக்கு எது கம்மியா கிடைக்குதோ அப்ப அந்த டயலாக் போட்டுறது. பேட்டா எங்கம்மா கொடுக்குறாங்க, வெறும் மாதத்தம்பளம் தான். அதுவும் பொங்கலும் புளியோதரையும் கொடுத்து சமாளிச்சிடறாங்க. அது மாதிரிதான் சொல்ல வேண்டியது. ஆனா இது வந்து இந்த டான் டயலாக் ஒன்று சொன்னீங்க,
1: போட்டீங்க இல்லையா? கண்டிப்பா திருப்ப திரும்ப உங்களுக்காக அந்த டயலாக் வந்துட்டே இருக்கு.
2: ஓகே,
3: எனக்கு எப்படின்னு தெரியல,
2: பேசுறாங்க.
1: இப்போ அந்த டயலாக நீங்க இன்னொரு தடவை எங்களுக்காக பேசி காமிக்க போறீங்க.
3: ஆனா எனக்கு நகரம் ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போ எப்பவுமே
4: வேணும்
1: நீங்க அதே அப்படியே
2: பண்டிகை காலத்துல வெளியில வச்சு கொடுப்பாங்க கோனைசு. ஓகேவா? அவங்க வந்து நெய் பேட்டா, பேட்டா எங்கம்மா தராங்க, வெறும் மாதத்தம்பளம் தான். அதுவும் பொங்கலும் புளியோதரையும் போட்டு கழிச்சு விட்டுறாங்கம்மா, அவ்வளவுதான் சார்.
1: ரெடியா?
4: கோனைசு தராங்க, நெய் பேட்டாவா?
2: இல்ல, கோனைசு பண்டிகை காலத்துல வெளியே கொடுப்பாங்க. இவங்க வந்து உடனே கேக்குறாங்க நெய் பேட்டா அப்படின்றாங்க. அப்பனே பேட்டா
1: நீங்க இந்த டயலாக் கேட்டிருக்கீங்களா?
4: கோனைசு வெயில் காலத்துல கொடுப்பாங்க அப்படின்னு நெகி பேட்டா.
2: நெகி பேட்டா, ஓகே சார். டயலாக் கேட்டது இல்லையா நீங்க? வடிவேல் சார் டயலாக்
4: இல்ல சார், இது கேட்டது
2: இல்ல. அப்படிங்களா? இப்ப போடுறோம், கேக்குறீங்களா? அப்படி லைன்ல இருங்க,
1: அப்படி லைன்ல வெயிட் பண்ணுங்க,
2: அப்படி இருங்க.
5: செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி. தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இப்போ அந்த டயலாக் நீங்க போட்டு காட்ட போறீங்க.
1: இது ஒரு ஃபேமஸ் டயலாக் ஆச்சு சந்திரசேகர் சார், நீங்க கேட்டதே இல்லையா?
4: கோனைசாமா,
6: அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க.
3: நகி பேட்டா,
6: பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா.
2: அவ்வளவுதான் சார், கேட்டீங்களா? அப்பாடா,
1: ஓகே, ரெடி, கட், கேமரா ரோலிங்.
4: இந்தாமா, இதுதாமா கோனைசு பண்டிகை காலத்துல கொடுப்பாங்க.
1: பண்டிகை காலத்துலயா?
2: அதாவது எந்த டயலாக் எப்படி கொடுத்தாலும் அது உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அழகா டெலிவரி பண்ணிடுறீங்க சார்.

0: சரி, நான் எனக்கு தெரிஞ்ச டயலாக் வந்து
1: பேசுங்க.
2: வாங்க. கட் கேமரா ரோலிங்.
1: கண்ணா தவற மாட்டீங்க.
0: கண்ணா, வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். இன்னைக்கு தொக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் நாளைக்கு தோப்பான். வட்டா
1: போறீங்களா
2: சார்? என்ன சார் விட்டுட்டு போறேன்றீங்க? அதாவது வந்து விஜய் சார் டயலாக ரஜினி சார் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கற்பனை மாதிரி இருந்தது சார். சூப்பர்
1: சூப்பர் சூப்பர் சூப்பரா பேசுனீங்க சார்.
2: தேங்க் யூ ஃபார் கால்.
0: நான் சொல்லிறேன் சிங்கம் கண்ணா பண்ணீங்க தான் கூட்டம் கூட்டமா வரும். சிங்கம்
1: இப்போ நம்ம நேயர்களுக்காக சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, கேக்கலாமா?
2: எஸ்

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா
3: ரோலிங்
2: ரோலிங்.
3: நல்லா இருக்குங்க இந்த டயலாக்.
2: எஸ், நான் நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பேசலாமா?
3: எஸ்.
2: ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் சொல்றது யாரு?
4: கதிர்காமத்துல இருந்து சௌந்தர்யா.
2: சௌந்தர்யா மேம், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கு. டயலாக் கேட்டிங்களா?
4: உங்க
2: ரோலிங்ல ஒரு எனர்ஜியே இல்லையே.
3: பேசிக்காட்டுங்க.
2: மேம் சூப்பரா பேசுனீங்க, தேங்க் யூ, தேங்க் யூ ஃபார் காலிங்.
3: பாஸ் உங்களை ரெண்டா நேரம் பேச வச்சிருக்கேன் பாஸ். மேடம் போயிடாதீங்க.
2: போயிட்டீங்களா?
3: ஹலோ,
4: பேசுமா? பேசுறேன் சார்.
2: பேசுங்க பேசுங்க பேசுங்க.
3: பேசணும் அந்த நடிப்பு, நீங்க பேசுங்க மேடம்.
4: கோனேஷா? கோனேஷ்
2: கோனேஷ்க்கு என்னாச்சு?
3: எனக்கு குச்சி ஐஸ் தான் பிடிக்கும். இல்ல மேம்,
4: குச்சி ஐஸ் அம்மா அது பண்ணி காட்டுறேன்.
3: ஓகே
4: வெறும்
3: பொறிகள் குடுக்கும் போது
2: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங்.
3: நான் சொல்றேன் ரோலிங்
2: ரோலிங் வித் us ஆர்ஜே ஜார்ஜ் அண்ட்
3: ஆர்ஜே சிந்து.
2: நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம். திருப்பலகி சிந்துஜா மேடத்துக்கும் ஜாலி டைப்பு சார்ஜி சாருக்கும் மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து என்ன பேசுறது?
2: வெண்ணிலா மேம், எப்படி இருக்கீங்க?
3: மேம் வந்து ஒரு ஃப்ளேவரோட தான் வருவாங்க, வெண்ணிலா மாதிரி.
2: அப்படியா மேம்?
5: எனக்கு தெரியும் மேம், கரண்டே இல்ல எங்க வீட்டுல, இந்த ஒரு வரந்து பேசுறதுக்காக வந்தேன்
2: மேம். உங்களோட டெடிகேஷனை பார்த்து இங்க ஒருத்தர் அப்படியே மெல்ட் ஆகி போய் உட்கார்ந்துருக்காரு மேம்.
3: நீங்க வெண்ணிலாவா? நான் ஐஸ்கிரீமா
5: மாறிட்டேன்.
2: உங்களுக்காக
3: நாங்க

0: நீங்க போடுங்க, நான் கேட்கணும் அதல்ல.
1: சரி இப்ப நான் போட டயலாக் போடவா வேணாமா?
2: போடுங்க, எதுக்கு நான் போ முயற்சி பண்ணி பாப்போம்.
1: சொல்லிருக்கீங்களா?
2: உங்களுக்கு
1: சொல்ல
2: சொல்லுங்க. அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே விப்பாங்க. நோ பேட்டா, அது பேட்டாலாம் எங்கம்மா தராங்க? மாச காசே இல்ல,
1: மாச சம்பளமே கொடுக்கறது இல்ல,
2: மாச சம்பளமே கிடையாது. சம்பளம் புளியோதரையும்
0: தான்
2: கொடுத்தே கழிச்சுக்கிறாங்க.
1: அப்படியா மேம்?
2: நன்றி.
1: ஜார்ஜ், இந்த டயலாக் வந்து நீங்க உங்களுக்காக பேசி காமிக்க போறீங்க.
0: ஒரு காலர் வராங்க பாருங்களேன்.
1: எஸ் வந்துட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கட் கேமரா ரோலிங். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோ ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா
0: Rolling.
1: Yes, next door caller wait பண்ணிட்டே இருக்காங்க. பேசலாமா?
0: Yes.
1: Hello, வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: மலையம் தண்டபாணி.
1: தண்டபாணி சார், டயலாக் கேட்டிங்களா?
5: ஆ, முதல் டயலாக் கேட்டேன் மேடம்.
1: ம், பேசலாமா?
5: பேசலாம் மேடம்.
1: ம், ரெடி கட் கேமரா ரோலிங்.
5: கோனை சாமா, அது பண்டிகை காலத்துல வெளியில தான் இருப்பாங்க. நகி பேடா, பேடா எங்க மாத்தறாங்க? சம்பளம் கூட கொடுக்க மாட்டேங்க. புளியோதரையும் தயிர் சாதம் போட்டு ஷேர் பண்ணிடுறாங்க.
1: உங்களுக்கு தயிர் சாதம் எவ்வளவு பரவாயில்ல சார்.
0: சார் சூப்பர் சார், சூப்பர் சார். பேசும்போதுதான் சார் தண்டபாணி சார் தண்டபாணி அப்படின்னு
1: சொன்னாரு.
0: சூப்பர் சார். சார் இன்னும் ஒரு எங்களுக்கு ஆண்டி பேசி கட்டுக்கலாம் சார்.
5: அடிச்சாம்பார்
1: சூப்பர் சார், சூப்பர். உங்களுக்கு இந்த படத்துல இந்த டயலாக் தான் ரொம்ப பிடிக்குமா?
5: ஆமா மேடம்.

0: மாடலேஷன் சூப்பரா சொன்னீங்க சார். வேணு சாஸ்திரி,
1: இன்னொரு தடவை சொல்லுங்க சார். ஹாய் வேணு.
2: ஹாய் வேணு சாஸ்திரி.
1: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர்
0: சார், சூப்பர் சார். அப்படியே உள்ள வரும்போது அப்படியே சைலண்டா வந்துட்டு பிளாஸ்ட் ஆயிட்டீங்க சார்.
2: Thank you sir.
1: Super. Thank you. Thank you for calling.
2: Thank you sir.
1: நெக்ஸ்ட் ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாமா?
0: எஸ்
1: ஹலோ.
0: வந்தவங்க போயிட்டாங்க.
1: ஹலோ.
0: அதான் சத்தம் வந்துட்டு இருக்கீங்களா? கேட்கலையா? நட்டப்பால் திட்டம் வந்துச்சு, எடுத்துக்கலையா நீங்க?
1: எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வருவாங்க, அதுக்குள்ள நம்ம ஒரு சூப்பரான சாங் கேட்டு வந்துடலாம்.
0: ஓகே.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.

0: திருச்சி.
1: மின் இணைப்பில் லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666. சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
3: வணக்கம்
4: சொல்றது
3: யாரு?
5: நல்லா
3: இருக்கேன். பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியில விப்பாங்க, எங்கம்மா தராங்க அதெல்லாம் மாச சம்பளம், அதுவும் பொங்கலும்
5: கோயிலுக்கு
3: வெளியில விப்பாங்க, எங்கம்மா தராங்க அது எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பாத்தீங்கன்னா பொங்கலும் புளியோதரையும் போட்டு கழிச்சிடுறாங்க.
5: கண்களுக்கு
3: வருத்தம்
5: கலைவாணி மேடம்.
3: உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பவும் இப்பவும் எப்பவுமே நான் அப்படி எல்லாம் உன்ன விட்டுட்டு போயிட மாட்டேன்.
4: ரொம்ப நன்றி மேடம்.
5: சூப்பர் மேடம், பின்னிட்டீங்க வாங்க. கொஞ்ச நேரத்தை அப்படி நானே மெய் மறந்துட்டேன், யாரு கலைவாணி மேடமா அப்படி இருந்துச்சு.
4: வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: நான் கோபி, நெய்வேலில இருந்து பேசுறேன்.
4: கோபி சார் சொல்லுங்க, டயலாக் கேட்டிங்களா?
6: ஆ கேட்டேன். ஓகே,
5: பேசலாமா சார்?
6: இல்ல, நீங்க இன்னொரு டைம் திரும்ப போடுங்க.
5: இதோ இருங்க சார், இந்த டயலாக் அந்த கட் அப்படியே எடுத்துட்டே இருக்கோம். ரெண்டு டயலாக்மே கேட்டிங்களா சார்?
6: ஆமா.
5: ஓகே ஓகே,
4: உங்களுக்காக தோ வந்துட்டே இருக்கு, பேசுறீங்களா?
5: நீங்க மேல போடுங்க, அப்புறம் பேசுவோம். சொல்லுங்க,
7: எனக்கு எப்படின்னு தெரியல.

0: போ எப்பவுமே. நான் அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது.
1: சார் டயலாக் கேட்டீங்களா?
2: இல்லங்க, நீங்க அந்த வடிவேல் டயலாக் போடுங்க.
1: இது கேக்கலையா?
2: எனக்கு இது பிடிக்கலங்க.
1: சரி, உங்களுக்காக வடிவேல் சார் டயலாக் வருது.
3: என்ன சொல்றவங்க தெய்வத்துக்கு சமன் சொல்வாங்க.
4: அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. மகிமேட்டா பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரும் போட்டு கழிச்சு போறாங்கம்மா.
1: இந்த டயலாக் பிடிச்சிருக்கா?
3: இந்த அளவுக்கு ரொம்ப தைரியம்ப்பா. ஓகே சார், டயலாக் கேட்டீங்களா? சூப்பரா பேசுங்க சார். நடுவில் எனக்கு கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. அந்த பேட்டா சொல்லீங்களா சார், நெய் பேட்டா எங்கம்மா தராங்க, அது நடு சொல்லுங்களா சார்.
2: நெய் பேட்டா அப்புறம் பேட்டா எங்கம்மா தராங்க, வெறும் பொங்கலும் புட்டதரையும் போட்டு முடிச்சிடுறாங்க.
1: இந்த டயலாக் கேட்டிருக்கீங்களா?
2: ஆ, கேட்டிருக்கேன். நாங்க காலேஜ் டைம்ல இதெல்லாம் சும்மா போட்டு கேட்டுட்டு இருப்போம். அப்பெல்லாம் இந்த சின்ன சின்ன கிளிப்பு வரும் இல்லையா,
3: மறக்க முடியுமா? ஆசல் காலத்துல கும்பலா உட்கார்ந்துட்டு நம்ம போட்டறீங்க.
1: யாரு உங்க ஃப்ரெண்டா?
3: என்ன ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் இப்ப இருந்து. சூப்பர் சார், சமயம்
2: பேசுனீங்க.
1: பேசலாமா?
2: பொங்கல்
3: புளியர தர போறாங்க.
1: உனக்கு
2: தெரியல, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே அப்படியா விட்டு போக முடியாது.
3: என்ன சுத்தி நிறைய வயலின் வாசிக்கிறாங்க.
1: இந்த டயலாக் நீங்க யார பார்த்து சொல்லிருக்கீங்க?
3: பாரதராஜா படத்துல தேவதைகளை சுத்தி வருவாங்க. அதான் நான் பாக்குறேன்.
1: என்ன மேம்?
2: உண்மையிலேயே
5: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
6: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666. சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல்

0: ஆலயம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா
4: ரோலிங்.
3: டைம் இப்ப சரியா 4:47:32 அடிகள் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் காலர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
5: ஜான்சி ராணி.
4: மேடம் எப்படி இருக்கீங்க?
3: எப்படி இருக்கீங்க?
5: நான் நல்லா இருக்கேன். லைன் தான்
4: கிடைக்கவே மாட்டேன்.
3: என்னது
4: ஜான்சி ராணி
3: மேடம் கிடைக்கலையா? உங்களுக்காக
6: கோணைசாமா, அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க.
7: நகிமேட்டா
6: பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரும் கூட கழிச்சு
3: போறானுங்கம்மா. மேம் கேட்டீங்களா?
5: பேசலாம்.
4: அப்பா மேம், கட் கேமரா
3: ரோலிங்.
4: ஹலோ மேடம்.
5: ஹலோ.
4: பேசுங்க மேடம்.
5: பேசலாம். கோணை
4: சாதாரண ஒருத்தரால பேச முடியாது, பாதிக்கப்பட்ட ஒருத்தரால தான் இவ்வளவு அக்யூரேட்டா பேச முடியும்.
5: புரியல
4: இல்ல மேம். அதாவது சாதாரண ஒருத்தரால பேச முடியாது, பாதிக்கப்பட்ட ஒருத்தரால தான் இவ்வளவு அக்யூரேட்டா பேச முடியும் அப்படின்னு சொன்ன.
7: எனக்கு
6: உங்களுக்கு
4: ஆனா கேக்க கொஞ்சம் குத்தமா தான் இருக்கு.
3: அப்படி இல்லன்னு போய் சொல்லிட முடியாது அப்படின்னு ஜார்ஜ் சொல்ல சொன்னார் மேடம்.
4: ஆப்பம் ஆப்பம்னா சாப்பிடும் தான் மேம். மேம் சூப்பரா பேசுனீங்க மேம். தேங்க்யூ ஃபார் காலிங்.
3: தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பேசலாமா?
4: எஸ்.
3: ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
4: யாருங்க இங்க பேசுறீங்க?
8: நான் பாஞ்சேல இருந்து ஜாக்சன் பேசுறேன்.
4: தமிழ் செல்வி மேடம், எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேன்.
4: சூப்பர் மேடம். டயலாக் எல்லாம் கேட்டிங்களா?
8: நான் இப்பதான் சார் வந்தேன்.
4: வெல்கம் மேடம்.
8: லைட்டா கேட்டேன், கேட்ட வரைக்கும் பேசுறேன்.
4: ஓகே ஓகே.
3: ரெடி. கட் கேமரா
4: ரோலிங்.
8: கோணைசாமி.

0: அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே கொடுப்பாங்கம்மா. நகை பேட்டா பேட்டா எங்கம்மா தராங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். புளிசாதமும் பொங்கலும் போட்டு கைக்கு,
1: புளிசாதமும் பொங்கலும் கொடுத்துறாங்களா மேம்? எப்படி மேம் பின்றீங்க? இப்பதான் கேட்டேன்னு
2: சொன்னீங்க,
1: சரியா கேட்கல வேற சொல்லிட்டு.
0: எவ்வளவு நாள் ஆச்சு, எத்தனை டைம் டிவில போட்டு?
1: நல்ல வேலை, இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் மாங்காய் பச்சடி சூப்பர்னு சொன்னீங்கன்னா எங்க நிலைமை என்ன ஒருத்து. மேம் இன்னொருக்கா பேசுறீங்களா மேம்? நேர் இருக்கோம் எங்களுக்காண்டி. இன்னொரு தடவை அந்த டயலாக் அழகா பேசி காட்டுங்க மேம், சூப்பரா பேசுனீங்க. இன்னொரு தடவை
0: அது கோயிலுக்கு பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைக்கிறாங்கம்மா. நகை பேட்டா எங்க மாத்தாராங்க, எல்லாம் மாச சம்பளம் தான்.
1: போற போக்குல போட்டேன்னு ஒரு அடி வச்சுட்டு போறாங்களே.
0: எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஐ அம் பிஸி மேன்.
1: பேசுனீங்க.
3: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
4: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
6: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: நேரம் 4:55, 12 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங்.
7: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
8: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
3: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
9: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
4: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ்

0: இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் வித் அஸ் ஆர்ஜே ஜார்ஜ்
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666. சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.

எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 5 மணி 1 நிமிடம். அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ்.

இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாட நிகழ்ச்சியில சுத்தி அடிக்கும் காத்தோட தவழ்ந்து வரும் அலையோட நம்ம ராக் பீச்ல நம்ம மக்களோட சேர்ந்து ஒரு ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ரெடியா இருக்காங்க நம்ம ஆர்ஜே பாரதி. நம்ம எப்பவும் போல இங்க கட் பண்றோம், ராக் பீச்ல ஓபன் பண்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு.

0: இப்போ ராக் பீச்சுக்கு கனெக்ட் பண்றோம். ஓவர் டு ஆர்ஜே பாரதி.
1: புதுவை 102.8 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு சந்தோஷமான உற்சாகமான மாலை வணக்கம் கூறுவது ஆல்ரெடி நான் யாரு அப்படின்றத ஜார்ஜ் வந்து சொல்லி நம்ம அலையோடு விளையாடு ஷோ இன்னைக்கு வந்து ராக் பீச்ல இருந்துதான் போக போகுது. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்து பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: மஞ்சு.
2: என் பேர் ரேகா.
1: எங்க அப்பா ரெண்டு பேரும் என்ன ஃப்ரெண்ட்ஸா? எனக்கே ரொம்ப சந்தோஷமா
3: சொன்னீங்க
1: மட்டும் போதும்பா. அதை முடிச்சு நாங்க வந்து கடகட கடகட ஓடுறோம் அப்படின்ற மாதிரியே

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: Welcome back to the show. அலையோடு விளையாடு ஓவர் டு ஆர்ஜே பாரதி.
3: ஓகேங்க, இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் இலக்கியா.
4: இந்து என் பேர் வந்து
5: ஒரே இடத்துல
3: இருக்கவங்க. அப்படியே இப்ப ஒர்க் பண்ற பிளேஸ்ல வந்து ஒரு கஸ்டமர் திடீர்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நம்ம கடையில வாங்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு என்ன சாங் வந்து தோணும்? கஷ்டம்
4: பொட பொட புண்ணா
3: இப்போ வந்து ஒரு கேம் ஷோ கனெக்ட் பண்றோம். நான் ஒரு நம்பர் சொல்லலாம், அதுல இருந்து ஒரு அஞ்சு நம்பர் வந்து நீங்க வந்து ரிவர்ஸ்ல சொல்லணும். ரெடியா?
5: யாருமே
3: எத்தனை வரணும் சொல்ல ரெடியா இருக்கா? நீங்க ரெடியா? ஓகே, 47 47
5: 46 45 44 43 42 41 40
3: 93
5: 93 91 90 89 88 87

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் விளையாடு.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: நேரம் 5:29. அட்டகாசமா சூப்பரா போயிட்டு இருக்க அலையோடு விளையாடு இதோ உங்களுக்காக.
2: நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்லும் போது இவ்வளவு ஒரு சிரிப்பு.
3: என்னையும் அருணா. என் பேர் சந்தியா.
2: ஒரு
3: மாதிரி ஹாப்பியா இருக்கு, ஜாலியா இருக்கு, என்ஜாய் பண்ணணும் இருக்கும்.
2: கண்டிப்பா பழைய ஞாபகம் ஷேர் பண்ணிப்போம். போட்டோஸ் எல்லாம் எடுப்போம். பழைய ஞாபகம் எப்பவுமே போட்டோஸ் எடுப்போம். அது இன்னைக்குமே எடுப்போம். இப்ப நீங்க கிளம்பி வரீங்க சரியா? ஒரு சும்மா ஒரு சிச்சுவேஷன், வீட்டுல வந்து போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்க மனசுல என்ன சாங் ஞாபகத்துக்கு வரும்? போவே கூடாது அப்படின்னு போது சம்பந்தம் ஆயிரும்ல. அப்ப என்ன சாங் ஏதாவது சரி ஓகே. நம்ம வந்து அவர் வருங்க சொல்லலாமா? நானே அப்படி கைய கட்டிட்டு அவர் வந்து அந்த சைடு திரும்பிடுவாரு. உங்களை வந்து கேட்க கூடாது. உங்களுக்கு வந்து ஈஸியா கொடுத்துட்டு உங்களுக்கு தான் கஷ்டமா வரும். லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல எடுத்தா கூட ஈஸியா வந்துடும். சரி ஓகே. நீங்க பாருங்க என்ன பண்றீங்க. நீங்க ரெண்டு பேரும் நான் தெரிஞ்சுக்கலாமா? இவங்களை தானே நம்ப கூடாது, உண்மைதானே? இப்ப இப்படி சொல்றாங்கல்ல, இந்த டைம்ல உங்க மைண்ட்ல டக்குன்னு வரக்கூடிய சாங் இந்த சிச்சுவேஷன் சாங்.

0: நான் ரொம்ப பாட்டு கேட்க மாட்டேனே. போய் சொல்ல சொல்லுடாத
1: நம்பர்லாமா
2: 9 9 6 9 9 4 9 9 2 9 9 1
1: பாத்தீங்க 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047 1047
2: மின்னல்கள் கூத்தாடும் அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த பாட்டு தெரியும்.
3: பேசலாம் இப்ப பிரெயின் புதுவை 102.7 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் விளையாடு.

0: நேரம் 5:41.
1: என்ன பண்ணுவோம்? இப்படிதான் வந்து ஜாலியா வந்து ஊர் சுற்று இருக்கும். ஆமா.

0: நீங்க எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க?
1: 6 இயர்ஸ்.
0: நீங்க ஓடுங்க, நான் புடிச்சிட்டு உங்க பின்னாடியே ஓடிறேன். ஏன் இவ்வளவு பயம்? கூட்டமா
1: கூப்பிடுறாங்க
0: அப்படியா? நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவங்க கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க வந்து ரொம்ப வெக்கப்படுறாங்க. இந்த டைம்ல வந்து நீங்க அவங்களை பார்த்து என்ன பாக்குப்பாடுவீங்க? ஒரு சிச்சுவேஷன் பாக்க போமாட்டீங்களா இங்கேயும்? எனக்கே ஒண்ணுமே தெரியல, மறந்துடுச்சுங்க. நீங்க பண்ண அட்டகாசத்துல
1: 140
0: பேசலாம். இப்ப ரெயின்போ பொதுவாக நூற்று கொள்ளையிட்டு நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் விளையாடு.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: நேரம் 5:53 நிமிடத்தில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு ஓவர் டு ஆர் ஜே பாரதி.
3: இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்,
4: என் பேர் வந்து ஹரிணி ஸ்ரீ.
3: என்னோட பேர் வந்து சுஜாதா.
4: என் பேர் சரிதா.
3: ஓகே, நீங்க எல்லாருமே
4: ரொம்ப கஷ்டம்தான்
3: வெளியில வந்தா அப்படியே வந்து அவுட்போஸ்ட் தான் மாறிடும்.
4: அப்படி இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கசின் கூட இருக்கும் போது ஒரு வைபா இருக்கும்ல.
3: உங்களை வந்து ரொம்ப வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த சிச்சுவேஷன்ல உங்க மைண்டுக்கு வரக்கூடிய சாங் என்னவா இருக்கும்?
4: டாடி மம்மி என்ன பேரு இவளுக்கு வச்சாங்க?
3: அவ்வளவுதானா? இவ அருந்த பாட்டு விட்டுருவீங்க,
4: மறந்துடுவீங்க. கொஞ்சம் பேசும்போது அப்படி ஆயிடும்.
3: பொறுப்பே கிடையாது, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். சரி ஓகே, ஒரு கேம் ஷோ என்ன, நான் ஒரு நம்பர் சொல்றேன், சும்மா ரிவர்ஸ்ல ஒரு 5 நம்பர் மட்டும் நீங்க
4: கண்டிப்பா
3: வீட்டுக்கு போறதுல.

0: ஓகே, சும்மா ஜாலியா ஒரு பண்ணுக்காக. ஓகேவா? ஓகேவா? சீரியஸா வச்சுக்கிட்டீங்களா?
1: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. நாளையோடு விளையாடு.

0: நேரம் 6:06.
1: மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
2: Custo alla mas mi casa, su mi casa, su.

0: இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கிடையே வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான எல்லை, செழிப்பான எல்லைப்பகுதி மற்றும் விழிப்புணர்வுள்ள சமூகம் ஆகியவை நாட்டை பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் 50% அதிகமான மின்சார தேவை தூய்மையான எரிசக்தி மூலம் பெறப்பட்டதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி இன்று தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிதல் என்ற தலைப்பில் நடைபெற்ற பயிலரங்கு இன்று புதுச்சேரியில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கிடையே வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதிகளில் பாதுகாப்பு, முதலீடு, இருநாட்டு மக்களுக்கிடையிலான உறவுகள் உள்ளிட்டவை குறித்து ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பனீசுடன் விவாதித்ததாக பிரதமர் தெரிவித்தார். இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் மன்றத்தில் 2022 ஒப்பந்தத்தின் காரணமாக இருதரப்பு வர்த்தகம் 55% அதிகரித்திருப்பது குறித்து வணிகத் தலைவர்கள் பாராட்டியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். மேலும் இரு தலைவர்களும் விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தினர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இந்த பயணத்தின் போது அங்குள்ள மார்வெல் மைதானத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சுமார் 25,000 பேர் கொண்ட கூட்டத்தில் இரு தலைவர்களும் உரையாற்றினர். அப்போது பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியா ஆஸ்திரேலியா உறவை ஒரு உயிரோட்டமுள்ள பாலம் என்று புகழாரம் சூட்டினார். ஆஸ்திரேலியா பிரதமர் திரு அல்பனீஸ் பேசுகையில், புலம்பெயர்ந்தோர் சமூகத்தை ஆஸ்திரேலியாவின் செழிப்பை இயக்கும் ஒரு பன்முக கலாச்சார சக்தி மையம் என்று பாராட்டினார். ஆஸ்திரேலியா பயணத்தின் கடைசி நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஆஸ்திரேலியாவின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ஆங்கஸ் டெய்லரை சந்தித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது, நமது தேசத்தின் உண்மையான நண்பர் பிரதமர் திரு மோடி என்று பாராட்டிய திரு ஆங்கஸ் டெய்லர், சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு மற்றும் யுரேனியம் ஏற்றுமதி போன்ற முக்கிய முன்னெடுப்புகளுக்கும் அவர் ஆதரவளித்ததாக கூறினார். முன்னதாக இரு நாட்டு தலைவர்களும் நேற்று மெல்பர்னில் நடைபெற்ற வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது புகழ்பெற்ற மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் இரு தலைவர்களும் இந்தியா ஆஸ்திரேலியா விளையாட்டு ஒத்துழைப்புக்கான செயல் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தனர். இந்தியா 2030 காமன்வெல்த்

0: விளையாட்டுப் போட்டிகளுக்கும் ஆஸ்திரேலியா 2032 பிரிஸ்பேன் ஒலிம்பிக் போட்டிகளுக்கும் தயாராகி வரும் வேளையில் இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் என்று கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆஸ்திரேலியா ஆண்கள் பிக் பாஷ் லீகின் தொடக்க போட்டி இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: வந்தே மாதரம் தேசிய பாடல் தேசத்திற்கான கடமையை நிலைநாட்டி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உத்வேகம் அளித்ததாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிம்லாவில் வந்தே மாதரம் சர்வதேச கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், இப்பாடல் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு துணிச்சலையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியதாக கூறினார். தேசபக்தி என்பது வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் அனைத்து செயல்களிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வந்தே மாதரம் தேசிய பாடல் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சீரிய கொள்கைகளுடன் ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பான எல்லை, செழிப்பான எல்லைப்பகுதி மற்றும் விழிப்புணர்வுள்ள சமூகம் ஆகிய மூன்றும் இணைந்து நாட்டை பாதுகாப்பானதாக மாற்றும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் எல்லை மாவட்டங்களின் காவல் கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழ் இடம்பெயர்வை தடுக்கவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் அரசின் நலத்திட்டங்கள் 100% செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எல்லை உள்கட்டமைப்பு 400% அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும், 1600 கிலோமீட்டருக்கும் அதிகமான இந்தியா மியான்மர் எல்லையை பாதுகாப்பு மத்திய அரசு 31,000 கோடி ரூபாய் செலவில் பாதுகாப்பு வேலி அமைத்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தராகண்ட், ராஜஸ்தான், குஜராத், பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட எல்லை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த காவல் கண்காணிப்பாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். பாதிக்கப்படக்கூடிய எல்லைப்பகுதிகளில் நிலவும் சூழ்நிலையை மதிப்பிடுவதன் மூலம் நாட்டின் எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதே இந்த மாநாட்டின் நோக்கம் என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று நியூசிலாந்தின் ஆக்லாந்து சென்றடைந்தார். அங்கு அவருக்கு நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் சிறப்பான வரவேற்பு அளித்தார். 2 நாள் பயணமாக அங்கு சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி வணிகம், வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 2 ஆண்டுகளில் 2 நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து திரு லக்சனுடன் ஆய்வு மேற்கொண்டார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் அந்நாட்டு தொழில் முனைவோர் மற்றும் விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாட உள்ளார். தொடர்ந்து இந்திய வம்சாவளியினரிடையே அவர் உரையாற்றுகிறார். 40 ஆண்டுகளுக்கு பின்னர் நியூசிலாந்து செல்லும் முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் 50% அதிகமான மின்சார தேவை தொடர்ந்து 2வது முறையாக தூய்மையான எரிசக்தி மூலம் பெறப்பட்டதாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று தெரிவித்தார். கடந்த 6ஆம் தேதி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் 50.2% மின்சார விநியோகத்திற்கு பங்களித்துள்ளதாக திரு ஜோஷி தமது சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் தூய்மையான எரிசக்தி சூழல் அமைப்பு வளர்ந்து வரும் வலிமைக்கும் நம்பகத்தன்மைக்கும் ஒரு சான்றாக அமைகிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை மற்றும் இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பத்திரிகை தகவல் அலுவலகம் ஆகியவை இணைந்து நடத்தும் பத்திரிகையாளர்களுக்கான ஒருநாள் சிறப்பு பயிலரங்கு இன்று காலை தொடங்கியது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
0: செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிதல் என்ற தலைப்பில் நடைபெற்ற பயிலரங்கை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜான்குமார், இன்றைய பத்திரிகையாளர்களில் ஒரு சிலர் செய்திகளை தவறாக வெளியிட்ட பின்னரும் அந்த தவறுக்கு மறுப்பு செய்தி தெரிவிப்பதில்லை என்றும், பத்திரிகையாளர்கள் நாட்டின் மிக முக்கியமானவர்கள் என்றும், உண்மையான செய்திகளை மட்டுமே அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தென்மண்டல இயக்குநர் திரு பழனிசாமி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அரசு செயலர் திரு முகமது அக்சன் அபித், தகவல் மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் திரு சுரேஷ் ராஜ், இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மண்டல அதிகாரி திரு வீரேந்திர சம்பியால், சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார், கோழிக்கோடு பல்கலைக்கழக இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியல் துறை உதவி பேராசிரியர் திரு ஹபீத் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டனர். இப்பயிலரங்கில் சுமார் 100 பத்திரிகையாளர்கள் பங்கேற்றனர். நிறைவு விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார்.
1: குழந்தை மைய வளர்ச்சி, பள்ளி கல்வி மற்றும் மனித மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா வலியுறுத்தினார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் யூனிசெஃப் இந்திய பிரதிநிதி சிந்தியா மெக்காஃப்ரே மற்றும் அவரது தூது குழுவினருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார்.

இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கற்றல், அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு, ஆசிரியர் கல்வி, மாணவர் நல்வாழ்வு, இணைய பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பு ஆகியவற்றில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதாக டாக்டர் ஜோரம் அனியா தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஆதார் அடிப்படையிலான கொள்கை உருவாக்கம், சமூக பங்கேற்பு, குழந்தை நலன் மற்றும் கல்வித்திறன்களை மேம்படுத்துவதில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் பங்கு ஆகியவை குறித்தும் விளக்கி கூறினார். மனித விலங்குகள் மோதல் சம்பவங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் உயர் முன்னுரிமையுடன் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவை மத்திய வன அலுவலர் பயிற்சி மையத்தில் நடைபெற்ற தேசிய கருத்தரங்கை இன்று தொடக்கி வைத்து பேசிய அவர் இது தொடர்பான விளக்கங்களையும் எடுத்து கூறினார். நிகழ்ச்சியில் இத்துறைக்கான இணை அமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பேசுகையில் மனித விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்ப முறைகளின் அவசியத்தை எடுத்துரைத்தார். முன்னதாக மனித விலங்கு மோதல் குறித்த தகவல் கையேட்டினை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் வெளியிட்டார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று புதுடெல்லியில் தேசிய உற்பத்தி திறன் கவுன்சில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். துறைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், நிறுவன திறன்களை வலுப்படுத்துதல் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான சிறந்த நடைமுறைகளை பின்பற்றுதல் ஆகியவை குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் கூறினார். மகாராஷ்டிர மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான வரைவு சட்டத்தை தயாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் 7 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் அறிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அரசியல் சட்டம் மற்றும் மாநிலத்தின் கொள்கைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை இந்த குழு தயாரிக்கும் என்று தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கிடையே வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான எல்லை, செழிப்பான எல்லைப்பகுதி மற்றும் விழிப்புணர்வுள்ள சமூகம் ஆகியவை நாட்டை பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் 50% அதிகமான மின்சார தேவை தூய்மையான எரிசக்தி மூலம் பெறப்பட்டதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிதல் என்ற தலைப்பில் நடைபெற்ற பயிலரங்கு இன்று புதுச்சேரியில் நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

நேரம் 6:21. 26 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு சூப்பரான ஹாப்பி ஹாப்பி ஈவினிங். இந்த இனிமையான மாலை பொழுதுல உங்கள் மனம் விரும்பும் பாடல்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் என் நிகழ்ச்சி மனம் விரும்புவதே. நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அப்படி கேட்கணும்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் கால் பண்ணுங்க 2275-2300, 2271-7600. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு நீங்க கேட்டு ரசிக்கிறதுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: Welcome back to the show. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்பதே only on FM Rainbow புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், போனகில இருந்து வீரமணி பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: சூப்பரா இருக்க வீரமணி சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேம். கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான மெலோடியா சாங் ஒன்னு போட்டது, நன்றி மேம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக தான். நெக்ஸ்ட் என்ன சாங் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
1: காலமெல்லாம் காத்திருப்பேன் படத்துல இருந்து நின்லடி சென்றது உள்மனது மேம். எனக்கு காத்திருக்காமலே பாட்டு போட்டிருக்கேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேம்.
0: நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 92.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம். ஹலோ
1: மாலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் காரைக்கால்ல இருந்து ராமலிங்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்க ராமலிங்கம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க மேடம். உங்களை பெரிய
0: என்ன மாதிரி நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃபைன். என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: படம் நீதான அந்த கோயில், இது திரைப்படத்தின் பெயர். பூஜைக்கேத்த போவியது ஏத்து தானே போட்டது அந்த பாடல். கங்கை அம்மன் சித்திரா படம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி
0: நன்றி.

சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: மாலை வணக்கம். எம் அபுசாலி, தாண்டவமூர்த்திக்கு போம்.
2: அபுசாலி சார், எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கு மேடம். தாங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா மேடம்?
2: சூப்பரா இருக்கோம். என்ன சாங் வேணும் சார்?
3: படம் சேரன் பாடியன், பாடல் சின்ன தங்கை அந்தன் செல்ல தங்கம்.
2: ஓகே, பாடல் கேட்டலாமா?
3: கேட்கலாம் மேடம். மிக்க நன்றி மேடம்.
2: நன்றி.

0: டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், திரும்ப ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: கண்ணன் சார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிற சிந்து மேடம் பேசும்போது இங்க மழை ஆரம்பிச்சிருச்சீங்க.
0: அப்படிங்களா? எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க.
1: இயற்கை குழுக்குள்ள இருக்கிறேங்க.
0: அப்படிங்களா சார், ஓகே. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: படம் வந்து நாடோடி செண்டல். பாடல் வந்து யாரும் இந்த விளையாடும் கூட்டம்னு ஒரு பாட்டு வருங்க.
0: ஓகே, பாடல் கேட்டலாமா?
1: கேட்டலாங்க மேடம்.
0: நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி மேடம்.

0: இனி கேட்கலாம் ஏழு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. இரண்டு நாள் பயணமாக நியூசிலாந்தின் ஆக்லாந்து சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் விமான நிலையத்தில் வரவேற்றார். பிரதமரின் இந்த பயணத்தின் போது இந்தியாவிற்கும் நியூசிலாந்திற்கும் இடையிலான கூட்டாண்மையை பிரதிபலிக்கும் வகையில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், கல்வி ஆகிய துறைகளில் விவாதங்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆயுஷ்மான் பாரத் இயக்கத்தின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்வதற்காக நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கலந்து கொண்டார். இக்கூட்டத்தின் போது சுமார் 94 கோடி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு எண்கள் உருவாக்கப்பட்டு 150 கோடி சுகாதார பதிவுகள் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த இயக்கம் உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார அமைப்பாக உருவெடுத்துள்ளது என்று அவர் கூறினார். புதுடெல்லியில் உள்ள கடலோர காவல்படை தலைமையகத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு நாள் மாநாட்டில் முன்னணி இந்திய கப்பல் கட்டும் தளங்கள் மற்றும் வடிவமைப்பு நிறுவனங்கள் ஒன்றிணைந்து மேம்பட்ட கப்பல் வடிவமைப்பு, டிஜிட்டல் சரிபார்ப்பு, எதிர்கால பல்நோக்கு கடலோர காவல்படை கப்பல்களின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துதல் ஆகியவை குறித்து விவாதங்கள் நடைபெற்றன. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை மற்றும் இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பத்திரிகை தகவல் அலுவலகம் ஆகியவை இணைந்து நடத்தும் பத்திரிகையாளர்களுக்கான ஒருநாள் சிறப்பு பயிலரங்கு இன்று காலை தொடங்கியது. செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிதல் என்ற தலைப்பில் நடைபெற்ற பயிலரங்கில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் மற்றும் பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். பிரிஸ்டலில் நடைபெற்ற இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது T20 கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. 5வது இறுதிப் போட்டி சவுத் ஆம்டனில் நாளை நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதை ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். டைம் இப்ப சரியா 7:03:12 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஆர்ஜே சிந்து அவர்களுக்கு புதுவையிலிருந்து ஆசை தம்பி குடும்பத்தாரின் வணக்கத்துடன் வாழ்த்துக்கள். காய்கறிகள்
1: போடுங்களேன்.

0: பேக் டு தி ஷோ. டைம் இப்ப சரியா 7:06:24 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான் நிகழ்ச்சியோட. நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், இக்க நிகழ்ச்சி வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சூப்பரா இருக்க சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பி. எப்படி மேம் இருக்கு பாண்டியில் இன்னைக்கு கிளைமேட்லாம்?
0: சூப்பரா இருக்கு சார்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: என்ன பாடல் வேணும்?
1: இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான சாங் பிரிவோம் சந்திப்போம். இது திரைப்படத்தின் பேர் மேம். சேரன் மற்றும் ஸ்னேகா அவர்களுடைய அற்புதமான நடிப்புல கண்டேன் கண்டேன் கண்டேன் காதலை கொண்டேன் கொண்டேன் ஆவலை. இந்த பாடல ரொம்ப ஆவலா இருக்கு மேம்.
0: கண்டிப்பா அதே ஆவலோட உங்களுக்கு நாங்க பாட்டை போட்டுறோம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ மேம். பை பை
0: பை.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: இந்துஜா மேடமுக்கு வணக்கம் சொல்வது ஆர் முருகன், இரமா இ ரமா முருகன், இரமாங்கலம்.
0: முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு மேடம், நீங்க நலமா?
0: சூப்பரா இருக்கு. என்ன சாங் வேணும் இன்னைக்கு?
1: காலமெல்லாம் காதல் வாழ்கலந்து வெண்ணிலவே வெண்ணிலவே
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
1: உங்களுக்கு நன்றி மேடம்.
0: நன்றி.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக் கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் கிருத்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ள அவர் ஆக்லாந்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியினர் சார்பில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் பஞ்சாப் மக்களின் சார்பில் நடைபெற்ற நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மற்றும் ஹிந்துஸ்தானி சேர்ந்திசையும் வந்தே மாதரம் பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கடல்சார் வளர்ச்சியில் சாகர்மாலா நிதிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் மூலம் இதுவரை 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதில் இதுவரை 3,700 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய இணையமைச்சர்கள் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இன்று விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், இந்த கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தொடர் குறித்த பல்வேறு ஆலோசனைகளும் இந்த ஆய்வின் போது வழங்கப்பட்டுள்ளதாக திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறினார். தில்லியில் பசுமை பரப்பை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் தில்லி அரசின் இந்த நடவடிக்கை உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மூலிகை தாவரங்களை நடுவதற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இது தொடர்பாக விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

இதன் ஒரு பகுதியாக சத்தீஸ்கட்டில் பலோட் மாவட்டத்தில் 285,000 நீர்நிலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராம பஞ்சாயத்து அமைப்புகளும் மாவட்ட நிர்வாகமும் சமூக ஆர்வலர்களும் இப்பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர காவல்படை சார்பில் ஒருநாள் மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கடலோர காவல்படையின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்த படையின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக கடலோர காவல்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக இருக்கும் என்று இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விரிவாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் முதலீடுகளை கூடுதலாக ஈர்ப்பதற்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு அனுராக் தாக்கூர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். இங்கு பயின்று பட்டம் பெற்ற மாணவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திரு நாராயணன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமாக ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் திகழ்கிறது என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 40 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 9,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிஜேபி வேட்பாளராக திரு நீரஜ்குமார் சின்ஹா அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு அசுதோஷ் திவாரி போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு வரும் 30ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். பீகாரில் மாதந்தோறும் 10ஆம் தேதி ஓய்வூதிய தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இன்று 1,423 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் எந்த ஒரு பயனாளியும் விடுபடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முகாம்களில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். அசாம் அரசின் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் திரு ஜெயந்தா மல்லா பருவா இதனை தாக்கல் செய்து பேசினார். முதலீட்டு செலவினங்கள் 38,152 கோடியே 65 லட்சம் ரூபாயாக இருக்கும் என்று கூறிய அவர், வருவாய் பற்றாக்குறை 3% இருக்கும் என்று தெரிவித்தார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு ஜெயந்தா மல்லா பருவா கூறினார். கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பி கே பஷீர் கூறியுள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியை இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு பி கே பஷீர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதற்கான ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கையின் கீழ் வெனிசுலா சென்ற இந்திய படையினர் இன்று புதுதில்லி திரும்பியதாக

எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கீர்த்தி 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் எலியா கெனல்ஸை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரித்திகா பிரதீப் 140-135 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் ஆண்ட்ரியா முனோஸை வென்றார். பிரான்சின் லா பிளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். 9 சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 126 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கிளாஸ்கோவில் வரும் 23 தொடங்கி அடுத்த மாதம் 2 வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக் கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: நேரம் 7:45:46.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேவலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
1: 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்க,
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் சொல்றா வண்டி FM ரெயின்போக்கு.
5: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
6: டெய்லி நைட் நீங்களும் FM ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
5: என்ன சொல்ற நீ, தினக்கும் நைட்டா?
6: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
5: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என்ன
1: பாடல் வேணும் சார்?
2: அதனால இந்த பிரபு கனகன் அடிச்ச போட கும்பகர தங்கையான்னு நினைக்கிறேன். அந்த பாட்டுல என்ன எல்லாம் கும்பகரையில பாத்தீங்கன்னா இப்ப கூட அன்னைக்கு முத்துராயமடி பாத்திரத்துல தண்ணி அதிகமா வந்து மக்கள் எல்லாம் வெளியில வராங்க. அதனால எல்லாருமே அந்த சென்ட்ரல் காட்டுற வீசி கூலிங்கா இருக்கணுங்கிறதுக்காக சென்ட்ரல் காட்டுன்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டை கொடுத்துருங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.
1: நன்றி சார், நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.
2: நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: கங்காதரன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நன்றி.

0: நேர்கள் நினைவிற்கு சைபோலன் என்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: Catch the rain, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றி

0: வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: பாடல்
0: வந்துட்டே இருக்கு.

0: என்ன
1: பாடல் மேம் வேணும்?
2: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

0: இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. 3 நாடுகளுக்கான பயணத்தின் இறுதிக்கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நியூசிலாந்து சென்றடைந்தார். ஆக்லாந்து விமான நிலையத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் சிறப்பான வரவேற்பு அளித்தார். கடந்த 40 ஆண்டுகளில் ஒரு இந்திய பிரதமர் அந்நாட்டிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று மஸ்கட்டில் ஓமன் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையத் பாதர் பின் ஹமத் சல் புசைதியை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பின் பல்வேறு அம்சங்கள் குறித்து கலந்துரையாடினார். வர்த்தகம், முதலீடுகள், தொழில்நுட்பம், சைபர் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக டாக்டர் ஜெய்சங்கர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்காக வடக்கு ரயில்வேயின் 680 வழித்தட கிலோமீட்டர்களில் கவச் அமைப்பை 206 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த இந்திய ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. அதிக போக்குவரத்து நெரிசல் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த வழித்தடங்களில் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பை விரிவுபடுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். புதுச்சேரியில் செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிதல் என்ற தலைப்பில் நடைபெற்ற பயிலரங்கை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜான்குமார், இன்றைய பத்திரிகையாளர்களில் ஒரு சிலர் செய்திகளை தவறாக வெளியிட்ட பின்னர் அந்த தவறுக்கு மறுப்பு செய்தி தெரிவிப்பதில்லை என்றும், பத்திரிகையாளர்கள் நாட்டின் மிக முக்கியமானவர்கள் என்றும், உண்மையான செய்திகளை மட்டுமே அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பிரிஸ்டலில் நடைபெற்ற இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது T20 கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. 5வது இறுதிப் போட்டி சவுத் ஆப்டனில் நாளை நடைபெறுகிறது. ஃபிபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இன்றிரவு ஸ்பெயின் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. நேர்களே, சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால

0: அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நடமா பேசுங்க நடமா.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நடமா சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
0: நடமா இப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்ல செல்லாது.
4: டாடா
1: சொல்றாங்க.
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போக்கு.

0: comes into the men's singles final, beating British wildcard Arthur Ferry. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் எல்நினோ தாக்கம் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்த வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். இந்த எல்நினோ தாக்கத்தை கணக்கிடுறதுல பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் என்ன சார்?
4: நிலப்பகுதியில் வந்து அப்சர்வேட்டரி இருக்கு, எங்களுடைய மெட்டலாஜிக்கல் அப்சர்வேட்டரி, வெப்பநிலை மெசர் பண்ணுவோம். ஆனால் கடலில் போய் நாங்கள் மேனுவலாக மெசர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து சேட்டலைட்டை தான் நம்பியிருக்கோம். சேட்டலைட் வந்து ரிமோட் சென்சிங் சேட்டலைட், ஐஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், இதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த சேட்டலைட் சென்சர்ஸ் அது மூலிமா வெப்பநிலையை வந்து எடுக்கும். அது போக வந்து அந்த இடங்களில் வந்து மிதக்கும் ஃப்ளோட்டிங் அப்சர்வேட்டரி இருக்குது. ஆய்வு கப்பல்கள் அங்கே வந்து பசிபிக் பெருங்கடலுடைய மத்திய பகுதியில் அனுப்பி அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சரை வந்து மெசர் பண்ணுவோம். அந்த டெம்பரேச்சரை மெசர் பண்ணி அதனுடைய அடிப்படையில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது போக வந்து இன்னொன்று காற்றினுடைய அழுத்தத்தையும் நாங்கள் வந்து கணக்கிடுவோம். அது ரெண்டு பகுதி, இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பகுதி, அதாவது அது வந்து நார்த்து பசிபிக் ஓஷன் சைடில் இருக்குது, டார்வின் ஒரு இடம், இன்னொன்று வந்து தஹிதி அப்படி ஒரு இடம் இருக்குது, அது வந்து ஈஸ்ட் பசிபிக்கில் இருக்குது. அந்த ரெண்டு பகுதியினுடைய காற்றழுத்த வேறுபாடு அதையும் நாங்கள் கணக்கிடுவோம். ஈஸ்ட் பகுதி வந்து பொதுவாக வந்து கூலாக இருக்கிறதுனால வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வெஸ்ட் பகுதி வந்து வார்மாக இருக்கும், வார்மாக இருந்துன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டுக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ், நார்மல் கண்டிஷனில் வந்து ஈஸ்டில் உள்ள ப்ரெஷர் மைனஸ் வெஸ்ட் ப்ரெஷர் மெசர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வரும். ஏன்னா இது வந்து அதிக ப்ரெஷர், இங்கே கம்மியான ப்ரெஷர். ஸோ ஈஸ்ட் மைனஸ் வெஸ்ட்டு நார்மல் பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கும். அந்த எல்நினோ பீரியடில் வந்து இது வந்து ஆக்சுவலாக வார்ம் ஆகுதுனால ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், இது வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து 21 எக்டா பாஸ்கல் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணி தான் நாங்கள் வந்து இது வந்து இப்போ எல்நினோ அப்படின்னு சொல்லுவோம். இது கரண்ட். ஃபியூச்சர் வந்து ஆக்சுவலாக இந்த டேட்டாவெல்லாம் மாடல், நியூமெரிக்கல் கிளைமேட் மாடல்னு சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பியர், இப்போ நாங்கள் வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுக்கல இல்லையா, வெதர் ஃபோர்காஸ்ட்டு கிளைமேட் ஃபோர்காஸ்ட்லாம் கொடுக்கும். இது வந்து எப்படின்னா இந்த அட்மாஸ்பியரவே சிமுலேட் பண்ணும். அட்மாஸ்பியர் உள்ள சேஞ்சஸை வந்து இப்போ கண்டிஷன் இப்படி இருக்குன்னா நாளைக்கு என்ன நடக்கும்,
5: ஃபியூச்சர் எப்படி
4: எப்படி இருக்குது, ஃபியூச்சர் நெக்ஸ்ட் இயர் ப்ரிடிக்ஷன். டைனாமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அந்த ஈக்குவேஷனை ஃபீட் பண்ணி ஒரு ஒரு பேராமீட்டர் இருக்கும். இப்போ அட்மாஸ்பியரில் வந்து காற்று இருக்குது, காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும், காற்றில் உள்ள ஈரப்பதம் எப்படி ஆகும் நாளைக்கு, அப்போ காற்றினுடைய ப்ரெஷர் நாளைக்கு எப்படி மாறும், இதெல்லாம் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் மூலமா நாங்கள் வந்து சிமுலேட் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அதனுடைய ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்கு வந்து இது அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வேஷன் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கும், இப்போ எப்படி இருக்குது, இப்போ எல்நினோ இருக்குது, நெக்ஸ்ட் மந்த், 2 மந்த், 3 மந்த், ஆஃப்டர் 6 மந்த் இது எல்நினோ இருக்குமா, இல்லை வந்து நியூட்ரல் கண்டிஷன் போகுமா, இல்லை ஃபர்தர் வந்து எல்நினோ வந்து வெரி ஸ்ட்ராங் எல்னோ மாறுமான்னு கிளைமேட் டைனாமிக்கல் மாடல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் மாடல் வச்சுருக்கோம், மான்சூன் மிஷன் கிளைமேட் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் இருக்குது, அதாவது நாங்கள் அதை ரன் பண்ணுவோம். வேர்ல்டு ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு காமன் தான், டேட்டா கிடச்சிட்ருக்கோம், நாங்கள் இங்கேருந்து சிமுலேட் பண்ணிகிட்ருப்போம். அது போக வந்து அந்த அப்சர்வேஷன் பார்ட் வந்து ஆக்சுவலி யூஎஸில் வந்து NWS நேஷனல் ரிசர்வ் சர்வீஸ்ன்னு இருக்குது, அவங்களுடைய சென்டர் கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது, அவங்க தான் இந்த இதை மானிட்டர் பண்ணிட்டு மூவிங் கப்பலை அனுப்பி அவங்களுடைய அப்சர்வேஷன் எடுக்குது. சேட்டலைட்டை வச்சு அந்த அப்சர்வேஷன் எடுக்குது, எல்லாமே அவங்க டேட்டாவை அப்சர்வேஷன் டேட்டா கொடுப்பாங்க. ஒன்ஸ் அப்சர்வேஷன் டேட்டா வந்துச்சுன்னா அந்த சிமுலேஷன் வந்து எல்லாரும் பண்ணலாம், எல்லா நாடும் பண்ணிகிட்டு இருக்கும். அப்சர்வேஷனல் அஸ்பெக்ட் வந்து அந்த CPS கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர் யூஎஸில் இருக்குது, NWS நேஷனல் வெதர் சர்வீஸ் அவங்க பண்ணுவாங்க. இன்னும் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பியூரோ ஆஃப் மெட்ரோலஜின்னு இருக்குது, அதுவும் எங்களுக்கு மாதிரி மெட் டிபார்ட்மெண்ட், ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுடைய மெட் டிபார்ட்மெண்ட் பியூரோ ஆஃப் மெட்ரோலஜி, அவங்களும் இந்த வேலை பண்ணிகிட்ருக்காங்க. பசிபிக் பெருங்கடலுடைய வெப்பநிலையை கணிக்கிறதுல ப்ரிடிக்ஷனில் வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்துருக்கு. ஏன்னா வந்து இப்போ ஃபுல்லாக இப்போ ப்ரிடிக்ஷன் மாடல்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடல் இருக்கும், ஒரு மாடல் ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துட்ருக்கோம், ஃபைனலாக வந்து அதனுடைய ஆவரேஜ் எடுத்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாடல் சொல்லும் இன்றைக்கி வந்து இயல்பையில் வந்து 1 டிகிரி சென்டிகிரேட்டுன்னு சொல்லுவாங்க, அடுத்து 2 மாதத்தில் வந்து வெப்பநிலை வந்து 1 டிகிரியாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவோம் ஒரு மாடல், இன்னொரு மாடல் வந்து 2 டிகிரி கொடுக்கும், இன்னொரு மாடல் வந்து 0.5 கொடுக்கும், ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். பல நாட்டினுடைய மாடல் எல்லாம் கன்சிடர் பண்ணி இதெல்லாம் வந்து பிடிஷனுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கும். பட் அப்சர்வேஷனுக்கு வந்து சேட்டலைட், இந்த புய் அப்சர்வேஷன், ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ், அதுலேருந்து அப்சர்வேஷன் எடுக்குது, அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எடுக்குது, அதை வந்து மானிட்டர் பண்ணுவோம். பிடிக்ஷனுக்கு வந்து மாடல்ஸ், ஸ்டேட்டிஸ்டிக்கல் மாடல், டைனாமிக்கல் மாடல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம்.
5: அதாவது நாங்கள் வந்து கேட்குற அந்த வெதர் ரிப்போர்ட் அப்படின்றது கடினமான வேலைகளுக்கு பிறகு அந்த ரிப்போர்ட் வந்து தயாராகி வருதுன்றது இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து புரியுது. ஏற்படுத்துறீங்க, இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொன்னீங்க, எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து வானிலையை முன்கூட்டியே கணிக்கிறதுல உதவிக்கிறமா இருக்குது சார்? ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு

0: நிறைய முன்னேற்றம் இல்லையா, வானிலை ஆய்வு மையத்துக்கு நிறைய ரேடார்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வாங்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கு சார்?
1: டெக்னாலஜியா இல்ல
0: டெக்னாலஜி?
1: ஆக்சுவலா இப்போ என்னன்னா, இப்போ டெக்னாலஜியை பார்க்கும்போது நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண போஸ்லாம் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்னுடைய அந்த பவர், நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணதுக்கு வந்து கம்ப்யூட்டர் தேவை. அந்த கம்ப்யூட்டருடைய பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு சிமுலேஷனுக்கு வந்து ஒரு நியூமெரிக்கல் மாடலை ரன் பண்ணனா 24 hour ஃபோர்காஸ்ட்டே வந்து ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஈவினிங்கில் கிடைக்கும். நீ மார்னிங் சப்மிட் பண்ணுவோம் மாடலு, ஒரு 8 o'clock மாடல் சப்மிட் பண்ணிங்கன்னா அட்மாஸ்பியர் ஃபுல்லாக சிமுலேட் பண்ணி 24 hour பிடிக்ஸ் நாளைக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்காஸ்டே வந்து ஈவினிங்கில் தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது வந்து இங்கே ஃபோர்காஸ்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு மார்னிங்லேயே ஃபோர்காஸ்ட் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி இருந்தது, கம்ப்யூட்டிங் பவர் வந்து முன்னாலெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது. இன்னொன்று வந்து அந்த அட்மாஸ்பியரிக் அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து முன்னால் அந்தளவுக்கு இல்லை. அட்மாஸ்பியரிக் ப்ராசஸ், கம்ப்யூட்டேஷன், இந்த அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா, ஏன்னா முன்னாலெல்லாம் வெதர் ப்ரிடிக்ஷன் மாடல்னா துல்லியத்தன்மை, துல்லியத்தன்மைனா முன்னால் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணும்போது இப்போ இந்தியாவை நம்ம வந்து அப்படியே ஈக்குவலாக டிவைட் பண்ணுவோம். இப்போ நம்ம டைல்ஸ் போடுறது இல்லையா, இப்போ டைல்ஸ் வந்து 1 meter டைல்ஸ் இருக்குது, 10 centimeter டைல்ஸ் போடலாம், 5 meter by 5 meter போடலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக நம்ம இந்தியாவை டிவைட் பண்ணுவோம், ஒரு ஈக்குவலாக டிவைட் பண்ணி அதில் வந்து கம்ப்யூட்டேஷன் நடந்துகிட்ருக்கோம். ஸோ முன்னால் வந்து இந்த கம்ப்யூட்டேஷன் வந்து கம்ப்யூட்டிங் பவர் கம்மியாக இருந்ததுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவை வந்து நம்ம வந்து 500 kilometer பிரிப்பாங்க. இந்தியாவுக்கு மேலே பாயிண்ட்ஸ் ஒரு 2-3 points தான் கிடைக்கும். மீன் பிடிக்கும் போது பெரிய வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ பெரிய வலையில் மீன் பிடிச்சா சின்ன மீன்லாம் வந்து உரிய போயிடும். ஸோ அதே மாதிரி தான் முன்னால் வந்து நாங்கள் வந்து 500 kilometer வந்து இந்த நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணிட்டு இருந்தோம், வேல்ட் ஃபுல்லாக இதான் நடக்கும். ஒரு சில ப்ராசஸ் மட்டும் கேப்சர் ஆகும். இப்போ பெரிய சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கு, சைக்ளோனுடைய ரேடியஸ் வந்து 1000 kilometer ஒரு 1500 kilometer ரேடியஸ்ல இருக்கும். ஸோ சைக்ளோன்லாம் கேப்சர் ஆகும், இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம் அது எல்லாம் கேப்சர் ஆகும். இது மாதிரி இந்த பெரிய சினாப்டிக் ஸ்கேல் வெதர் சிஸ்டம்ல அதில் கேப்சர் ஆகும் அந்த மாடலில். சின்ன சின்ன இப்போ தண்டர் ஸ்டார்ம் கேப்சர் ஆகாது, உள்ளே ஃபில்டர் ஆகி போயிட்டு இருக்கோம், ஏன்னா நம்ம வந்து பெரிய கிரிட் போட்டிருக்கோம். ஏன்னா அப்போ நம்ம கம்ப்யூட்டிங் பவர் இல்லை. ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டிங் பவர் அதிகமானதுனால இப்போ எல்லாமே நம்ம 1 kilometer by 1 kilometer கிரீட் சைஸில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எதுவுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது, எது மிஸ் ஆகாது, ஃபுல் எல்லா சிஸ்டமும் கேப்சர் ஆகிட்டு இருக்கும். இன்னொன்று டேட்டாவும் அதிகமாகுது, ஏன்னா முன்னால் எங்களுக்கு வந்து டேட்டா சோர்ஸ் கம்மி, சேட்டலைட்டு ரேடார் இதெல்லாம் இது அதிகமாயிருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் அதிகமாயிருக்கு, கம்ப்யூட்டிங் பவர் அதிகமாக இருக்குது. இப்போலாம் வந்து பெட்டா பிளாப்ஸில் கம்ப்யூட்டிங் பவர் இருந்துட்டுருக்கு, ஒரு செகண்டுக்கு வந்து 10^15 அதை விட அதிகம், அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து இப்போ பெட்டா பிளாப் அதுக்கு மேலேயும் போகுது கம்ப்யூட்டிங் பவர், அவ்வளவு கால்குலேஷன் ஒரு செகண்ட்ல பண்ணும்.
0: அதனாலதான் இப்ப வந்து ஹவர்லி ரிப்போர்ட்லாம் கூட ஒரு சில சமயத்துல வந்து நாங்க வந்து பாக்குறோம் சார், இந்த புயல்கள் வரக்கூடிய காலங்கள்ல வந்து நிறைய ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்குறீங்க, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனாலதான் இவ்வளவு வந்து நமக்கு கொடுக்க முடியுதா?
1: ஆமா, வந்து இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அவர்லி ரிப்போர்ட் கொடுக்கணும், உங்களுக்கு அதை விட கம்மியான சமயத்துல வந்து அப்சர்வேஷன் கிடைச்சிருக்கணும். ஒன்னு வந்து மேனுவல் அப்சர்வேஷன், அது வந்து லிமிட்டட் தான். இப்போ நீங்க கடல்ல வந்து ஒரு புயலை வந்து மானிட்டர் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடாருடைய அப்சர்வேஷன் எவ்ரி 10 minutes கிடைக்கும், சேட்டலைட்டுடைய அப்சர்வேஷன் 20-30 minutes அந்த இன்டர்வெல்ல கிடைச்சிட்டு இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். இதெல்லாம் டெக்னாலஜி வளருது. இப்போ இஸ்ரோ வந்து ஆக்சுவலாக அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இதை விட கம்மியான டயத்துக்கு வந்து சேட்டலைட் இமேஜை ப்ராசஸ் பண்ண மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ ரேடார் 10 minutes கொடுத்துக்கிற மாதிரி அவங்களும் நாங்கள் வந்து 5-10 minutes கொடுக்கும் அது மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது டெக்னாலஜி, இந்தியா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டு வந்து இப்போ இமேஜ் அனுப்புவோம், அதை குயிக்காக ஸ்கேன் பண்ணி அனுப்புற மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் டெக்னாலஜி வளர வளர ஸோ நமக்கு வந்து ஃபோர்காஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும், முன்னால் வந்து கிடையாது. ஸோ இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இன்னொரு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கூட அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் முன்னால் ஏன் யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு டேட்டா கம்மியாக இருந்தது. இப்போ டேட்டா இருக்கனால வந்து ஏஐ கூட யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏஐ வந்து வெதர் பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணதுக்கு நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
0: இப்போ இந்த எல்நினோ காலகட்டத்தில் வந்து புயல்களோட தாக்கம் அப்படின்றது எப்படி இருக்கும் சார், அதனால் ஏற்படக்கூடிய மழை அளவு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் சார்?
1: பொதுவாக ஆக்சுவலாக வந்து எல்நினோ பீரியடில் வந்து புயல் சிவியராக தான் இருக்கும். இன்னும் நம்ம வந்து ஒரு வெதர் சிஸ்டத்தை நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து தடுக்க முடியாது, கணிக்கலாம், அதனுடைய இம்பாக்டை மினிமைஸ் பண்ணலாம். ஒரு சைக்ளோனுக்கு வரப்போகுது தெரிஞ்சுன்னா அது தகுந்தபடி நம்ம வந்து தாழ்வான பகுதியில் இருக்க மக்களை வந்து மேடான பகுதி கொண்டு போகலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இம்பாக்டை வந்து மினிமைஸ் பண்ணலாம், லைஃப் லாஸை வந்து மினிமைஸ் பண்ணலாம். அதனுடைய அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ ஒரு சைக்ளோனுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்டாப் பண்ண முடியாது,
0: எதுவும் பண்ண முடியாது. பட் அதோட இம்பாக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இம்பாக்டை வந்து குறைக்கும்.
1: இப்போ முன்னாலெல்லாம் ஆக்சுவலாக வந்து நம்ம சூப்பர் சைக்ளோன்னு ஒன்று ஒடிசாவில் நடந்தது 1990 1000-கணக்கான பேர் இறந்துட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்மளுடைய டெக்னாலஜி இல்லை, நம்ம ஃபோர்காஸ்ட்
0: கொடுத்து
1: கம்மியாக இருந்தது, நம்ம குடித்த இடம் வந்து மாறி போய் இதாகிடுச்சு. ஆனால் இப்போலாம் வந்து அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சைக்ளோன் அந்த லைஃப் லாஸ் வந்து வெரி மினிமல், ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம அந்த எங்களுடைய டெக்னாலஜினால வந்து நாங்கள் ஏரியா வந்து சொல்லியிருந்தோம் இந்த இடத்துக்கு வரதுன்னா ஓகே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு பிளஸ் ஆறு மீனஸ் 50 kilometer ரேடியஸ் தான் உங்களுக்கு வந்து எரர் வரும்.
0: அந்த எரர் வர்றது கூட அந்த கடைசி நேரத்தில் அது காற்றின் திசைவேக மாறுபாடு அந்த மாதிரி காரணமா?
1: கடலில் வந்து புயல் இருந்ததுன்னா புயலுடைய பாதையை டிசைட் பண்ணுறது வந்து ஒன்று வந்து கடலினுடைய

0: வெப்பநிலை. கடலில் வந்து புயல் இருக்கும்போது அந்த வெப்பநிலை எங்கே கம்மியாக இருக்கும் அதை நோக்கி தான் நடக்கும். மெயின் வந்து லோ பிரஷர் ஏரியா, அதை எடுத்து கொண்டு போகிறது வந்து அந்த அப்பர் லெவலில் உள்ள விண்டு ஸ்டீரிங்கரன்னு சொல்லுவோம். சப்போஸ் வந்து இப்போது சைக்ளோன் வந்துருக்கு, அதில் வந்து மிடிலில் வந்து காற்றினுடைய விஷயம் எங்கே இருக்கோ அந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ காற்று வந்து கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி அடிச்சுன்னா கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்கும். இப்போ காற்று வந்து வடகிழக்குலேருந்து தென்மேற்கு நோக்கி அடிச்சதுன்னா அது வந்து தென்மேற்கு நோக்கி நகரும். இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா நாங்கள் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து கடலில் வந்து அப்சர்வேஷன் கிடையாது, எஸ்டிமேஷன் சேட்டலைட்டினுடைய டேட்டா வச்சு எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருப்போம். அதில் அந்த எஸ்டிமேஷன் வந்து அப்பப்போ மிஸ் ஆகலாம். இப்போ அப்சர்வேஷன் மிஸ் ஆகாது, மேனுவல் அப்சர்வேஷன். இப்போ லேண்ட்லன்னா நாங்கள் வந்து அப்பர் ஏர மெஷர்மெண்ட் பண்ணுவோம், அப்பர் ஏர ஃபுல்லாக நாங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய அப்படியே காற்றினுடைய விசை திசை எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, எங்கள் காற்று எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, அதனுடைய ஈரப்பதம் எப்படி இருக்குது, எல்லாமே நாங்கள் லேண்டில் வந்து மெஷர் பண்ணுவோம். கடலில் வந்து
1: அது முடியாது
0: முடியாது அதனால சேட்டலைட்டை வச்சு பண்ணுவோம். சேட்டலைட் வந்து எஸ்டிமேட் பண்ணுவோம், ஏன்னா மோஸ்ட்லி வந்து லோ எர்த் ஆர்பிட்டிங் சேட்டலைட் அது வந்து ஒரு 700 கிலோமீட்டர்லேருந்து பார்க்கும். பட் அதனுடைய ஃப்ரீக்வன்சி கம்மி, அது ஒரு நாளைக்கு 1 or 2 times தான் கவர் ஆகும். பட் மோஸ்ட்லி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஜியோ ஸ்டேஷனரி தான். அந்த ஜியோ ஸ்டேஷனரி 36 கிலோமீட்டர்லேருந்து பார்த்துட்ருக்கு, அது ஒரு லிமிட்டேஷன். ஸோ அதனுடைய எஸ்டிமேஷனை வச்சு தான் நம்ம வந்து எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரேடியேஷன் மேலே போவோம், ஸோ அதை வச்சு அதனுடைய நம்ம சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அள்ளி ஒரு சில லிமிட்டேஷன்லாம் இருக்குது, ஏன்னா வந்து இப்போது க்ளவுடு அதிகமாக இருக்க நேரத்தில் அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சரோட எஸ்டிமேஷன் வந்து கொஞ்சம் தப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து அப்போ வந்து அந்த ட்ராக்குடைய மிஸ்மேட்ச் ஆகும். நம்ம இந்த இடத்துல ட்ராக் கரெக்டாக இருக்குன்னு இருப்போம், பட் அந்த இடத்துல ட்ராக் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கலாம், அள்ளி ஒரு பகுதியில் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அந்த அந்த நோக்கி போயிட்டு இருக்கோம். கடலில் வந்து எல்லாம் ஓப்பன் தான், ஓப்பன் ஏரியா, எங்கேனாலும் போகலாம். 360 degrees எங்கேனாலும் போயிட்டு இருக்கலாம், ஆனால் எல்லா டிகிரியும் போகாது.
1: அதுக்கு எந்த பக்கம் ஓகேவோ அந்த பக்கம்,
0: அந்த பக்கம் அந்த எந்த பக்கம் எப்படி ஓகேன்னா கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை அதிகமாக இருக்கணும், ப்ரெஷர் கம்மியாக
1: இருக்கும்,
0: ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ அந்த பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம். அது போக அந்த காற்றினுடைய திசை, ஸோ சைக்ளோன் வந்து இப்போ ஒரு 12 kilometers இருந்துச்சுன்னா ஸோ மெயின் சென்டர் பகுதியில் எங்கே காற்று அடிக்கும் அந்த பகுதி அப்படியே அந்த புஷ் பண்ணிச்சுன்னா அந்த அந்த பகுதியை போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு
1: இறங்கின பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ பொதுமக்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியது என்ன சார்? ஏன்னா தவறான தகவல்களை அவங்க வந்து நம்பக்கூடாது. சரியான தகவல்களை வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து இப்போ சமூக வலைதளத்தில் அடிக்கடி வந்து தகவல் கொடுத்துட்டே இருக்கீங்க, இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன விஷயம் செய்யலாம் சார் பொதுமக்கள் சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், தேவையில்லாமல் பயப்படக்கூடாது?
0: எல்நினோ என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு, அதை அவங்க புரிந்து கொள்ளணும் ஃபர்ஸ்ட். இது வந்து இப்போது சைக்ளோனோ அதாவது புயல் இல்லைன்னா சுனாமி மாதிரி ஒரு சிவியர் வெதர் பினாமினம் கிடையாது. கிளைமேட் பினாமினா அதனுடைய தாக்கம் இருக்கும். இப்போ இந்த சோசியல் மீடியானால மக்கள் வந்து ஆக்சுவலாக எல்நினோ அப்படின்னாலும் எல்லாம் பயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க, பயப்பட தேவையில்லை. வடகிழக்கு பருவமழை நேரத்தில் வந்து இயல்பை விட அதிகமான மழை இருக்கும். வெப்பநிலை வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்துட்ருக்கோம், வெப்பநிலை இருந்துகிட்ருக்கோம். அது நம்ம வந்து அது தகுந்தபடி வந்து இப்போது சின்ன குழந்தைகள் வயசானவர்கள் வந்து வெயில் நேரத்தில் வந்து அந்த மதியம் வெளியே போகாமல் இருக்கணும். ஆமாம், அது வெளியே போனால் கூட அவங்க தண்ணி குடிக்கணும்,
1: வெளியே
0: போயிட்டு வரணும். முடிந்த அளவுக்கு இந்த விவசாயம் வேலை பண்ணதவங்க அந்த பகலில் 12 ஒரு 2-3 வரைக்கும் வந்து அந்த வேலையை வந்து தவிர்க்கிறது நல்லது, என் நிழலில் இருந்துக்கலாம். எல்நினோ என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்நினோவை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, இதனால் மழை மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படலாம், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக விவசாயிகள் இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கும் அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து அதுக்கேற்ப செயல்பட வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார், குறிப்பா வந்து இறுதியா நீங்க சொன்னது விவசாயிகளுக்கான ஒரு வானிலை முன்னறிவிப்பு அப்படின்றது வானிலை மையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. தேவையற்ற அச்சம் வந்து விவசாயிகளோ பொதுமக்களோ கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து வானிலை ஆய்வு மையத்தோட தகவல்களை சரியா வந்து ஃபாலோ பண்ணி மக்கள் வந்து அச்சம் இல்லாம இருப்பாங்கன்னு நம்பலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள், எல்நினோனா என்ன, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், தேவையற்ற அச்சங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மேலும் நம்மளுடைய தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அதன் அடிப்படையில வானிலை ஆய்வு மையம் எவ்வளவு வந்து அட்வான்ஸ்டா வந்து கணிப்புகளை வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுடைய பணி எவ்வளவு சிறப்பா இருக்குன்றதையும் சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

நேரம் 9:30. ஹெஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு இரவு வணக்கம். இந்த இனிமையான இரவு பொழுதுல தேன் சிந்தும் வார்த்தைகள், உங்கள் மனதை தொடும் மெட்டுக்கள், வானம் கூட மௌனமாக கேட்கும் இசை. இது உங்கள் தேன் சிந்துதே வானம். இன்னைக்கு தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை தான் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

நேயர்கள் நினைவிற்கு சைபாலன் என்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் FM ரெயின்போ புதுவை 102.8. எனக்கு தெரிந்த காதலின் மிக அழகான வெளிப்பாடு உன் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொள்வதுதான். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் 2 திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது FM ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. என் இரவுக்கும் பகலுக்கும் நீ நன்றாக பரிச்சயமாகி போனாய். யாருக்கும் தெரியாமல் என்னை சந்திக்கலாம் என்பதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சரவணன் இருக்க பயமேன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் நினைவிற்கு சைபாலன் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க தீன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. எனக்கு பிடித்தமானதை யாராவது கேட்டால் யோசிக்காமல் உன் பெயரை சொல்லுவேன். ஏனென்றால் என் வாழ்வின் மிக அழகான நாட்களை நீதான் எனக்கு கடனாக தந்திருந்தாய். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் விருமாண்டி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

கோபமும் உன்னிடம், சண்டையும் உன்னிடம், இறுதியில் வந்து சேரும் இடமும் உன்னிடம்தான். ஏனெனில் உன்னை விட யாரும் என்னை நேசித்துவிட முடியாது. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:12. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்து தேவானம். ஐ மிஸ் யூ என்பதை உனக்கு எப்படி புரியும்படி சொல்வது? உன்னை தேடுகிறேன், உனக்காக இயங்குகிறேன் என்றா? ஐ மிஸ் யூ என்பதற்கு எனக்கு தெரிந்த அர்த்தம், நீ இங்கு இல்லாமல் நான் நானாகவே இல்லை என்பதுதான். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், விசில் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பிரியம் என்பது எல்லாம் சரியாகிவிடும் இரு என்பதல்ல, சரியாகாவிட்டாலும் நீ இரு அவ்வளவுதான். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சேர்ந்த தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுமை 102.8. விழித்திருக்கும் நேரமெல்லாம் உன் நினைவுகளோடு போராட்டம், கண்கள் மயங்கி உறங்கினாலும் கனவிலும் உன் ஆர்ப்பாட்டம், என்னத்தான் செய்ய உன்னை என் மூச்சில் கலந்த பின்னே. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் மிகாமன் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்டு இருக்கீங்க தீன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நீ கிடைப்பாய் என்றெல்லாம் உன்னை காதல் செய்யவில்லை, பிடித்தது உன்னை மட்டும். காதலித்தேன், காதலிக்கிறேன், காதலிப்பேன். உன்னோடு சேர்ந்து வாழாத போதிலும் அதுதான் எனக்கு தெரிந்த காதல். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்ருக்கீங்க தீன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பத்திரமாயிரு என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, உனக்கு நொந்தால் எனக்கு கலங்கும் என்பது, நீ வாடினால் என் மனம் தவிக்கும் என்பது, நீ விம்பினால் எனக்கு கணக்கும் என்பது. ஆகையால் பத்திரமாயிரு. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. உன்னை எதிர்கண்டு புன்னகைத்து கடந்த பின் மிச்ச சிரிப்பு முகத்தில் தேங்கி கூடவே வருவதை மறைக்க தெரியாமல் திண்டாடித்தான் போகிறேன். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், பத்ரி திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கீங்க தீன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. தாமதமாக கிடைத்தால் என்ன, தவம் இருந்தால் கூட இப்படி ஒரு காதலை பெற்றிருக்க மாட்டேன். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் அற்புதம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. காதல் சொல்கிறது உன் குரல் வழி சிகிச்சைக்குத்தான் டோப்பமின் என்கிற பெயரும். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்டு இருக்கீங்க தீன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. கற்பனையில் மட்டுமே காதலை உணர்ந்தவள் நான். இன்று என்னுடைய அத்தனை கற்பனைகளுக்கும் தோற்றம் அளவிற்கு ஒரு காதலை உணர்கிறேன். அவன் அருகில் அவனுடையவளாக நான் இருக்கையில் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மதுர திரைப்படத்திலிருந்து

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்து தேவாலம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனிதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள்.

காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் முட்டை அமிலம் மீன் அமிலம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உணவு சங்கிலிகள் மற்றும் உணவு வலையின் பங்கு, வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, உடலுக்கு தேவையான சத்துக்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:35 வணக்கம் மக்களே. 8:02 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சாண்ட்ரின். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். ஒன்பது 2 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ லைவ் ஷோ, 11:02 மலடி மேஜிக், 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 4, 11:47 மலடி மேஜிக்.

12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள். மார்க்சம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள்.

மூன்று மணிக்கு கல்லூரி பூக்கள். நான்கு மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. ஐந்து மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே புவனேஷ். ஆறு இருபதுக்கு மனம் விரும்புதி. ஏழு முப்பது முதல் ஏழு முப்பத்தி இரண்டு வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நேரலை. இரவு எட்டு மணிக்கு மியூசிக் பை த பீச் சென்னை அஞ்சல். இரவு 9:15 தேன் சிந்து தேவானம். பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி நிரல். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். மேலும் காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும் மணிக்கு ஒரு முறையும் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.